இனிய காலை நேர வணக்கம். தனியர்களிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக அலன் வந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சி அருமையாக இருக்கிறது, வாழ்த்துக்கள் என்றும் பகிர்ந்திருக்கிறாங்க. ரொம்ப நன்றி அலன். அதே போல சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு அமரன் சித்திரன் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களா? சொந்தங்கள் யாவரும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. இனிய காலை நேர வணக்கம் என்று சுபகாரியம் ஈடுபடும் அனைத்து சொந்தங்களுக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக கார்த்திக் வந்திருக்கிறாங்க. அதே போல கந்தலகே உவைத்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களா? மும்தாஜ் பேகம், ஃபரிதா, சத்தார், ஆட்டோ, விஸ்வநாதன் ஆகியோர் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. அருப்பநகர்ந்து ஃபரிதா நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. அன்பு கிணவர் அப்துல் ஜம்மர் மற்றும் கந்தலை கே உபயதீன் சபிகா ஆகியோருக்காகவும் பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதுவெளி சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு கண்டி பன்வெளியிலிருந்து ஜெய சித்ரா நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்களாம். நல்ல பல சுபகரம் ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்கும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. திருச்சி நீங்கள் இணைந்து கொண்டு உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளும் அழைப்பின் வழியும் அதே போன்று மூக்கணும் வழியும் இணைந்து கொள்ளுங்க. நேரமதிகளா 5:31 இந்த நிகழ்ச்சியில் அடுத்தும் ஒரு இனிமையான பாடல் வர காத்திருக்கிறது. இந்த பாடல் 90s கிட்ஸோட ஒரு ஃபேவரட் இட்ஸ் கூட சொல்லலாம்.

மற்றும் மாமா ராஜா, மாமி மாரி, மச்சன் கலைச்செல்வன் உட்பட சொந்தங்கள் யாவரும் சேர்ந்து வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமான அகவிதின வாழ்த்துக்களை வசந்தமேபம் சார்பாக பகிர்ந்து கொள்கின்றோம். அதே போல சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு கே காலை விடுஸ்கர தோட்டத்தில இருந்து ராமையா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். இன்று தன்னுடைய அன்பு பேரன் சந்தோஷ் தன்னுடைய 17வது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறாங்களாம். அவரை வாழ்த்துவதாக அம்மா எளிதா, அப்பா நிமல்ராஜ், பெரியப்பா சுரேஷ், அதே போல சித்தா ராஜேஷ், கமல் மற்றும் ஆரியமாலா, புனிதா, ராமையா மற்றும் கிஷான் ஆகியோர் சேர்ந்து வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமான அகவிதின வாழ்த்துக்களை நிகழ்ச்சியின் சார்பாக பகிர்ந்து கொள்கின்றோம். அதே போல சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு சொந்தங்கள் யாவரும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டு நாவலப்பட்டிருந்த மேரி நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. அன்பு மகள் அனுஷா மற்றும் கிணவர் போல்காக நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கம் ஆஜிஷ் சிவானி, நாங்களும் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கின்றோம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். மாளிகாவத்தி சந்திரா குஷன் ஒர்க் ஷாப்ல இருந்து மணிவண்ணன் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். அதே போல இனி காலை நேர வணக்கங்களோடு ஊர்கூட வந்து தமிழ்நாடு தோட்டம் ஆறுமுகம் ரமேஷ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். இதுவரை சொந்தங்கள் யாவருக்கும் பாடல் விரும்பி கேட்டு பிரபா சுப்பிரமணியம் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. பன்னீபுரம் மணிக்கடன் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. இதுவரை ராஜா பண்டார விழுந்த நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். அன்பான சொந்தங்கள் யாவரும் இணைந்து கொண்டு பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. அக்கரைப்பட்டு பப்டையிலிருந்து நிசார் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. சுமுதிரை வகத்தோட்டம் சின்னையா மகாதேவன் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். ஜிமிலா, மும்தாஜ் பேகம், சாந்தினி, அர்ச்சனி, கிரியல ராஜலட்சுமி, உமாச்சந்திரன், பாதுகி, சுனத்தம்பி, அதே போல பணாவத்தை சரோஜினி ஆகியோர் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. வாணி வந்திருக்கிறாங்க. எட்டியாந்தூர்லேருந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். சொந்தங்கள் யாவரும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. பசுரையிலிருந்து தம்பி ராஜா வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இதுவரை சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு சொந்தங்கள் யாவரும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டு ரொசலகம்லிருந்து குசலராஜா வந்திருக்கிறாங்க. இதேவேளை அன்பன காலை நேர வணக்கம் சிவானி, மனைவி ஜெயா, மகன்மார்களான மதுஷான், தருண் அனைவரும் இணைத்துக் கொண்டு பாடல் தாங்கன்னு சொல்லி முருகேஷ் வந்திருக்கிறாங்க. தேகல வட்டவழிந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். இணைந்து கொண்டு அத்தனை அன்பு சங்களுக்காகவும் ஒழிக்கின்றது பாடல்.

வாழ்த்துக்களோடு விடியல் நிகழ்ச்சியோடு நேரத்தை பார்க்கலாம். நேரம் காலை 6 மணி.

இந்த காலை வேளையில் விஜய் ஆண்டனி செல் வெளிவந்த இந்த பாடல் கேட்கும் போது ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கும் அப்படின்றதுல மாற்று கருத்துக்களுமே கிடையாது. காலத்தாலும் நின்று பேசக்கூடிய ஒரு பாடல் கூட சொல்லலாம். விஜய் ஆண்டனியுடைய இசையில பல பாடல்கள் வந்திருந்தாலும் கூட இந்த பாடல் வந்து எல்லோரு மனதையும் கவர்ந்த பாடல் கூட சொல்லலாம். அதிலும் குறிப்பாக இந்த 90s கிட்ஸ்க்கெல்லாம் ரொம்பவுமே பிடிச்ச பாடல் அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0-1-2-7-5-0-1 அதே போல 0-1-2-7-5-11 இலக்கத்துக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்க. அதே போன்ற நிகழ்ச்சி இங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் வசந்தமேக முடிய உத்தியோகபூர்வமான முகநூல் வழியாகவும் இணைந்து கொள்ளுங்க. இன்றைய நாள் வந்து மிக முக்கியமான ஒரு நாள் அப்படின்றத நானும் ஞாபகப்படுத்துகின்றேன். அதாவது தமிழ் இசைத்துறையில வந்து தமிழ் திரையுலகத்துல வந்து இசைத்துறையில வந்து ஒரு முன்னணி பாடகியாக வளம் வந்து கொண்டிருப்பவங்க தான் சின்ன குயில் சித்ரா. அவங்க அவங்களோட பிறந்த நாள் இன்று அப்படின்றதையும் நான் நிகழ்ச்சியின் சார்பாக பகிர்ந்து கொள்றேன். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு வாழ்த்துக்களையும் நான் வாசனம் மேகம் சார்பாகவும் நீர்கள் அனைவரும் சார்பாகவும் பகிர்ந்து கொள்கின்றேன். இதுவேளை இந்த நேரம் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கும் சொந்தங்களை நாங்கள் அப்படி சந்தோஷமாக சேர்த்துக் கொள்வோம். அன்பான காலை நேர வணக்கங்களோடு பூனாக்கிலிருந்து மகேஷ் நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். சொந்தங்கள் யாவரும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விருப்பி கேட்டிருக்காங்க. அதேவேளை அன்பான காலை நேர வணக்கம் பெரிய கிளார் உதயபுரம் உதய நிதி வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. மீன்பிடிக்கிறது பிரசாத் வந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. மத்துகம்மா அம்பேத்தனிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக பனிமலர் வந்திருக்கிறாங்க. என் அன்பான அக்கா இனிய காலை நேர வணக்கம் விடியல் நிகழ்ச்சி அருமையாக இருக்கிறது வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டு மெஸ்கலியா பிரவுன் சேக்ல இருந்து அஜித் வந்திருக்கிறாங்க. ரொம்ப நன்றி அஜித். அதே போல சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு பவன் சந்திரகலா நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களா. குட் மார்னிங் சிவானி, எப்படி இருக்கீங்க? மல்லகத்தில் இருந்து ஸ்ரீதரன் நிகழ்ச்சியோடு இருந்திருக்காங்க. ரொம்ப நன்றி ஸ்ரீதரன் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டமைக்கு. இது விலை சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு பேருமலையிலிருந்து செம்பட் மாவட்ட நசா நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். யோகேஸ்வரன் வந்திருக்கிறாங்க. தேர்ணிகளை ஸ்ரீவாணி விழா சைவ உணவத்திலிருந்து நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். மனைவி கௌரி, மகள் மார்களான கமதாஸ்ரீ, அமிதாஸ்ரீ, அதே போல தன்வியாஸ்ரீ, அம்மா விஜயலட்சுமி, அப்பா யோகநாதன் ஆகியோருக்காகவும் ஒரு இனிமையான பாடத்தான் சொல்லி கேட்டுக்கிறாங்க. அன்பன காலை நேர வணக்கங்களோடு மெஸ்கலியா பிரவுன் சீக்ல இருந்து மணிமோகன் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. சொந்தங்கள் யாவரும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. ரொம்ப நன்றி மணிமோகன். அதே போல சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு கந்தப்பள்ளியிருந்து ஜோன் சித்திர நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். அன்பு மனைவி மல்லிகாவை இருந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. அன்பன காலை நேர வணக்கம் வெதமூலையிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருப்பதாக மதி வந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சியினுடைய பாடல் தேர்வுகளும் அருமை வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்திருக்கிறாங்க. ரொம்ப நன்றி மதி. அதே போல அன்பன இனிய காலை நேர வணக்கம் இன்றைய நாள் நல்லபடி சுபகாய ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்கும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொள்வதாக பீர்மலை தர்கா நகர்ந்து ரிம்சான் ரிந்தாஸ் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். முருகேசன் வந்திருக்கிறாங்க. சோழிச்சேரி தென்காசி நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. இவர்களுடைய நிகழ்ச்சியில் அடுத்தும் ஒரு இனிமையான பாடல்

0: இன்றைய நாளுக்கான ராசி பலன்.
1: இன்று 2026 ஆண்டு ஜூலை மாதம் 21 தொகுதி திங்கட்கிழமை. இன்றைய நாளுக்கான சுபவேளைகளாக நல்ல நேரம் பிற்பகல் 12 மணியிலிருந்து 1:32 வரை, ராகு காலம் காலை 7:32 9 வரை, யமகண்டம் காலை 10:32 12 வரை. இனி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை கேட்போம். மேஷம் பாராட்டு, ரிஷபம் கீர்த்தி மிதுனம் விருப்பம், கடகம் அமைதி, சிம்மம் வரவு, கன்னி கவனம் துலாம் உழைப்பு, விருச்சிகம் சுகம் தனுசு உற்சாகம், மகரம் நலம் கும்பம் மேன்மை, மீனம் நிறைவு. மீண்டும் வந்த ராசிக்கான பலன்கள்: மேஷம் பாராட்டு, ரிஷபம் கீர்த்தி மிதுனம் விருப்பம், கடகம் அமைதி, சிம்மம் வரவு, கன்னி கவனம் துலாம் உழைப்பு, விருச்சிகம் சுகம் தனுசு உற்சாகம், மகரம் நலம் கும்பம் மேன்மை, மீனம் நிறைவு. இவை இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள். இன்றைய

கில்லாடி ரங்கா திரைப்படத்துக்காக பாடல் ஒழித்து வருகிறது. 102.6 அனைவரும் சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம். காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு கூடிய நிகழ்ச்சியில் நேரம் காலை 6 மணிக்கு வந்து 19 நிமிடமாகும் இந்த வரை நிகழ்ச்சியோடு இருந்திருக்கும் சொந்தங்களை நாங்கள் அப்படி இணைத்துக் கொள்வோம். சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு எந்த அன்னதோட்ட மீன விடையில இருந்து வசந்தகுமார் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். மனைவி கௌதமி, மகன் சந்தீபன், அம்மா ஞானவத்தி, அப்பா ஜெய், கொடி தங்கை அகிலகி மற்றும் அருள்மொழி ஆகிய நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதுவரை சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு வத்தலிருந்து ஐயக்கன் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். குணசீலனியுடன் சீம்குமார், பாதுகே, சின்னத்தம்பி, வெள்ளிமலை செல்வராம், கிருஷ்ணபக்தன் ஆகியோர் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு இன்றைய நாள் நல்ல பல சுபகாரம் ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக லபுக்கள் இருந்து நாகராணி நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. இதுவரை அன்பான காலை நேர வணக்கங்களோடு லாசலர் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்க. இதழ் கஸ்கின்ல இருந்து இதுவரை வெள்ளவத்தை சந்தோஷ் பூக்கடையில இருந்து ராஜேஷ் கண்ணா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்க. சொந்தங்கள் யாவருக்கும் பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதுவரை சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு இன்றைய நாள் நல்ல பல சுபகாரம் ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக டெல்டோடு இருந்து ஆதி மூலம் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாரு. அன்பன காலை நேர வணக்கங்களோடு கொழும்பு 5 ஸ்டீவன் ஸ்டேலர்ல இருந்து ஸ்டீபன் வந்திருக்காங்க. இதுவரை அன்பன காலை நேர வணக்கம் அக்கா. மது வந்திருக்கிறாங்க, கேரவல்பட்டியிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களா. நிகழ்ச்சி அருமையாக இருக்கிறது, வாழ்த்துக்கள் அக்கா. அதனுடைய அன்பு கணவர் ஜெகன், மகன் அஸ்வின் மற்றும் யஸ்வின் கஹம் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. அருள்மொழி வந்திருக்கிறாங்க, அன்பன காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. ஐஸ்வானி, அன்பன காலை நேர வணக்கம் நிகழ்ச்சியோடு பண்டாரவழியிலிருந்து வினோதன் வந்திருக்கிறாங்க. வினோ, லதா, கிஷாந்தன் மற்றும் ரோஷன், சபினா சாகருக்காக பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதுவே அன்பன காலை நேர வணக்கங்களோடு குறிஞ்சா கிடந்த அசூதீன் வந்திருக்கிறாங்க. அசுதீன், நூர்ஜகான், நண்பர் ஜாரி, அதே போல ரிகாஸ், ரியாத் மற்றும் ரீனா குட்டிக்காக பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதுவரை சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு புதுச்சேரி கோவிந்தன் பேட்டிலிருந்து வீரமணி பாலன் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களா. நிகழ்ச்சிகள் யாவும் சிறக்க வாழ்த்துக்களையே பகிர்ந்திருக்கிறாங்க. இதுவரை அன்பான காலை நேர வணக்கங்களோடு அவனாசி வாய் ஜெயந்தி மாலை நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதா சொல்லியிருக்காங்க. இதுவரை இசங்கடன் சக்கர சந்திரசீகரம் வந்திருக்கிறாங்க. இதுவரை அன்பான காலை நேர வணக்கங்களோடு வெதுமொழிந்து சிவகுமார் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்க. மனைவி மதி மற்றும் மகன் வீதோ, மகள் ஐனிகா ஆகியோர் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. இணைந்து கொண்டு அத்தனை அன்பு சின்னங்களும் முழிக்கின்றது பாடல்.

ஒழிக்க ஆரம்பிக்கும் இந்த பாடலோடு நானும் நிகழ்ச்சி விடைபெற்று சில போகின்றேன். இன்றினாலும் நிகழ்ச்சியோடு இணைந்த அத்தனை அன்பு சிங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு தொடர்ந்தும் வசந்த காற்றலையில் சுயாதீன செய்தி பார்வையோடு இணைந்திருக்கலாம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெற்று செல்லும் நான் என்றென்றும் உங்களின் காற்றலையின் காதலி ஆர்ஜே சிவானே. நன்றி சிந்தங்களே.

வசந்தம் எஃப்எம்ஏ 102.6 102.8 அலைவரிசை நோடாக இன்றும் சுயாதீன செய்தி பார்வையில் உங்களை சந்திக்கின்றோம். இன்று ஜூலை மாதம் 27 தேதி தேசிய நாளிடுகள் வெளியிட்டிருக்கின்ற முக்கியமான செய்திகள் தொடர்பில் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் புஷ்பநாதன் பிரசன்னா. இன்றைய பத்திரிகைகளை பொறுத்தவரைக்கும் பிரதானமான செய்திகளாக கொழும்பு துறைமுக நகரில் சீன நாட்டவர் ஒருவர் கொல்லப்பட்ட சம்பவம், அதனோடு தொடர்புடைய பல்வேறு மோசடிகள் தொடர்பான விடயங்கள் வெளிவந்திருப்பதான செய்திகள் பிரதானமாக இருப்பதை காணலாம். சைபர் குற்ற கும்பல் தொடர்பான பல ரகசியமான தகவல்கள் அம்பலமாக இருப்பதான செய்திகள் பிரதானமாக இருப்பது அதுகுறித்து நாங்கள் விரிவாக பார்ப்பது தயாராக இருக்கிறோம். அதே போல கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து 20 கிலோகிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் கனடியன் நாட்டவர்கள் இருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல இத்தாலியிலிருந்து புறாக்களை நாட்டுக்கு சட்டவிரோதமாக கொண்டு வந்த இருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்பதான பல்வேறு முக்கியமான செய்தி வந்திருக்கின்றன. அதே போல பெல்லன்வில துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக இருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள், அதுகுறித்தான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பது இன்னும் ஒரு தகவல் இருக்கிறது. அதே போல தெவினுவர தேவாலயத்தினுடைய ஆலயத்தினுடைய வருடாந்த உற்சவத்தின் போது காவடி நடனம் வேண்டாம் அல்லது அதனை அனுமதிக்க வேண்டாம் என்பதாக போலீஸ் மா அதிபர் இப்போது அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறார். மாவட்ட செயலாளருக்கு அது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. அதன் பின்னணி என்ன, எதற்காக காவடி நடனம் வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார்கள், போலீஸ் அரபு தொடர்பான விடயங்கள் குறித்து நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். அதேபோல ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தில் வாகனங்கள் குவிந்து கிடப்பதான ஒரு செய்தி இருக்கிறது. எனவே இது சுங்கத்தினால் ஏற்பட்ட தாமதத்தின் பிரச்சனை அல்ல, இறக்குமதியாளர்கள் வாகனங்களை கொண்டுவர தாமதிக்கின்ற விடயங்கள் அல்லது அதிலிருந்து விடுவித்துக் கொள்வதற்கான விடயங்கள் தாமதமே காரணம். எனவே அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட போவதாக சுங்க திணைக்களம் நேற்று அறிவித்திருக்கிறது. அதேபோல சொத்து வரி தொடர்பான விடயத்தில் இப்போது சர்வதேச நாணயத்திற்கும் அரசாங்கத்து முறையிலான ஒரு கருத்து முரண்பாடு காணப்படுவதான செய்தி ஒன்றும் இருக்கிறது, அது குறித்தும் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். அதே போல இந்த சட்டத்தரணியினுடைய அல்லது சங்கத்தினுடைய தலைவரினுடைய அவருடைய விடயங்களை அடிப்படையாக வைத்து பாராளுமன்ற தெரிவிக்கப்பட்ட கருத்துக்களை மேற்கோள் காட்டி இன்றைய தினம் பத்திரிகைகளுடைய முக்கியமான செய்திகளும் இடம்பெற்றிருக்கின்றன, அது குறித்தும் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். அதேபோல் நீதிபதியுடைய வயதிலை தொடர்பான விடயங்களை அடிப்படையாக வைத்து இன்றைய தினம் அமைச்சரவை பத்திரம் தாக்கல் செய்யப்பட போவதாக அமைச்சர் ஹர்ஷ நாணேகார் அவர்கள் தெரிவித்திருக்கின்ற கருத்துக்களும் பிரதானமாக இருப்பதை காணும். இதே போல வழக்குகளிலிருந்து தப்புவதற்குத்தான் எதிர்கட்சிகள் ஒன்றாக கூடியிருக்கிறார்கள் என்பதாக டில்வின் சில்வா ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். பழனி திகாம்பரம் முன்னாள் அமைச்சர் ஒரு கருத்தை முன்வைக்கிறார். 2029 பொது வேட்பாளர் ஒருவரை களமிறக்கப் போவதாகவும் அரசியல் மாற்றம் இடம்பெறப்போவதாகவும் அவர் ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார். அது குறித்தும் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். தமிழ் தரப்புகளை சந்திப்பதற்கு ஜனாதிபதி இணக்கம் வெளியிட்டிருக்கிறார். 3 சந்திப்பு இடம்பெற போவதான செய்திகள் பத்திரிகையில் வந்திருக்கின்றன, அது குறித்தும் விரிவாக பார்க்கலாம். டெங்கு தொற்று தொடர்பில் மக்கள் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும், அதனுடைய தாக்கம் அதிகரித்து வருகின்ற விடயங்கள் பிரதானமாக இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அதேபோல ஜனாதிபதி மாளிகையில் வெளிநபர்கள் தங்கியிருந்தார்கள் என்பதான ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்ட ஜனாதிபதி செயலகம் மறுத்திருக்கிறது. அதுரமான விடயங்கள் குறித்தும் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். இதனை தாண்டி இன்னும் பல பிரதானமான செய்திகள் பத்திரிகையில் வந்திருக்கின்றன, அவை குறித்தும் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். முதலாவது செய்தி இன்றைய தினகரன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக வெளியாகியிருக்கிறது. சீன சைபர் குற்ற கும்பல்கள் பல ரகசியங்கள் அம்பலம், கொழும்பு துறைமுக நகரில் கடத்தப்பட்டு கொல்லப்பட்ட சீனரின் கொலை விசாரணையில் புதிய தகவல்கள் என்பதாக இன்றைய தினகரன் பத்திரிகை தலைப்பிடுகின்ற. அதேவேளை இன்றைய திவைன பத்திரிகையிலும் அதுரமான செய்திதான் முக்கியமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய திவைன பத்திரிகையில் அதுரமான செய்திக்கு இவ்வாறு தலைப்பிட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. திவைன பத்திரிகை இவ்வாறு சொல்கிறது, போர்ட் சிட்டியே சீன கெட்டுமேதி முகுதட்ட வெட்டணு துரக்கத்தினக்கா வாயு ரிவால்வரையா குடகணி தவா சீனு பாக் அல்லன்ன சோயாய் என்பதாக இன்றைய திவைன பத்திரிகையும் தலைப்பிட்டிருப்பதை காணலாம். போர்ட் சிட்டியில் இடம்பெற்ற இந்த சீனர்களுக்கான மோதலின் போது கடலில் விழுந்த கையடக்க தொலைபேசி மற்றும் வாயு ரிவால்வர் துப்பாக்கி ஆகியன மீட்கப்பட்டிருப்பதாகவும் எனவே சம்பவம் தொடர்பாக இன்னும் 5 சீனர்கள் தேடப்பட்டு வருவதாகவும் இன்றைய திவைன பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பிடுகிறது. கொழும்பு துறைமுக நகரில் கடத்தி செல்லப்பட்டு பின்னர் ஆலியகுட கரந்தன பகுதியில் சடலமாக மீட்கப்பட்ட சீன பிரஜையின் கொலை தொடர்பான விசாரணைகளின் மூலம் இலங்கைக்கு வருகை தரும் சீன சைபர் குற்ற மாபியா கும்பல்கள் தொடர்பான பல்வேறு புதிய தகவல்கள் வெளிச்சத்துக்கு வந்திருப்பதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். கொல்லப்பட்டவர் சைபர் குற்றங்களில் ஈடுபட்டிருந்த சீன மாபியா கும்பலின் தலைவரும் கோடீஸ்வரருமான ஒருவர் என விசாரணைகளில் தெரிய வந்திருப்பதாக போலீசார் தெரிவிக்கிறார்கள். அவரை கொலை செய்ததாக கூறப்படும் சீன பிரஜைகளும் மற்றொரு மாபியா கும்பலை சேர்ந்தவர்கள் என
ஆரம்பகட்ட விசாரணைகள் தெரிய வந்திருக்கிறது. அவர்கள் வியட்நாம், கம்போடியா உள்ளிட்ட பல நாடுகளை மையமாக கொண்டு சைபர் குற்றங்களில் ஈடுபட்டு வந்ததாகவும் தெரிய வருகிறது. ஹாஃபன் என்ற பெயருடைய குறித்த நபர் மற்றொரு சீன மாபியா கும்பலால் கொலை செய்யப்பட்டதாகவும் விசாரணையில் தகவல் வெளியாகியிருக்கிறது. சைபர் குற்றங்கள் மூலம் கிடைக்கும் வருமானத்தில் பங்கு கோரியமை தொடர்பாக ஏற்பட்ட முரண்பாடே இக்கொலைக்கான காரணமாக இருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கிறார்கள். கொல்லப்பட்ட நபரிடம் கம்போடியா மற்றும் தென் அமெரிக்க நாடான சுரினாமுக்குரிய கடவுச்சீட்டுகள் இருந்திருக்கின்றன. இரண்டு கடவுச்சீட்டுகளிலும் அவரது புகைப்படம் இடம்பெற்றிருந்ததாகவும் சுட்டிக்காட்டப்படுகிறது. இடம்பெற்றிருந்த போதிலும் பெயர்கள் வேறுபட்டிருந்ததாக விசாரணை அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். அவர் கம்போடியா கடவுச்சீட்டை பயன்படுத்தியே இலங்கைக்கு வந்திருப்பதாகவும் அந்த கடவுச்சீட்டு போலியாக தயாரிக்கப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பேரில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் ஆலோசனையின் கீழ் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபரிடமும் வியட்நாம் மற்றும் கம்போடியா கடவுச்சீட்டுகள் இருந்ததாக போலீசார் தெரிவிக்கிறார்கள். சைபர் குற்ற வலையமைப்பை வழிநடத்தியாக கூறப்படும் இந்த நபர் சீனர்கள் உள்ளிட்ட வெளிநாட்டவர்களை இலங்கைக்கு அழைத்து வந்து ஹேக்கர்களை பயன்படுத்தி கணினி வழி குற்றங்களில் ஈடுபட்டதாக விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. அவர் சுமார் 6 மாதங்களுக்கு முன்னர் இலங்கைக்கு வந்திருந்ததாகவும் விசாரணைகள் தெரிவிக்கின்றன. இந்த நபர் அவரது கையடக்க தொலைபேசியை பெறும் நோக்கிலேயே கடத்தப்பட்டு பின்னர் கொலை செய்யப்பட்டதாகவும் அவரது அனைத்து ரகசிய தகவல்களும் அந்த தொலைபேசியில் இருந்ததாகவும் போலீசார் தெரிவிக்கிறார்கள். மேலும் அவரின் வங்கிக் கணக்கில் பல மில்லியன் டாலர் பணம் இருந்ததாகவும் அப்பணத்தை அவரது கையடக்க தொலைபேசி ஊடாக வேறு கணக்குகளுக்கு மாற்றுவதே கடத்தலின் பிரதான நோக்கமாக இருந்ததாகவும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இந்த கொலை தொடர்பாக 7 பேர் அடையாளம் காணப்பட்டதாகவும் அவர்களில் இருவர் கடந்த 23ஆம் தேதி மாலை நாட்டை விட்டு தப்பிச் செல்ல முயன்ற போது விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டதாகவும் போலீசார் தெரிவிக்கிறார்கள். ஏனையோர் நாட்டை விட்டு வெளியேற முடியாத வகையில் தேவையான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் உயர் போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். சந்தேக நபர்கள் பயன்படுத்திய வானில் இருந்து ஒரு காற்றழுத்த துப்பாக்கி, அதாவது ஏகன், மீட்கப்பட்டதாகவும் மற்றொரு காற்றழுத்த துப்பாக்கி துறைமுக நகரின் பாலம் அருகே கடலில் விழுந்ததாகவும் விசாரணையில் தெரிய வருகிறது. அதை நீர்மூழ்கி குழுவினர் மீட்டதோடு கொல்லப்பட்ட சீனரின் கையடக்க தொலைபேசியையும் கடலில் இருந்து கண்டுபிடித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. சீன மாபியா கும்பல் கடத்தலுக்கு முன்னதாக ஆலிகுட பகுதியில் சுற்றித்திருந்து கடந்த 18ஆம் தேதி அப்பகுதியில் உள்ள தனிமையான இடங்களை ஆராய்ந்திருந்ததாகவும் விசாரணைகளில் தெரிய வருகிறது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகள் கையடக்க தொலைபேசியை ஒப்படைக்குமாறு கூறி அவரை ஏழைகுடைக்கு அழைத்துச் சென்று தாக்கியதாக தெரிய வந்திருக்கிறது. தொலைபேசி தன்னிடம் இல்லை என்று அவர் தெரிவித்ததைத் தொடர்ந்து கும்பலின் சிலர் மீண்டும் கொழும்பு துறைமுக நகருக்கு வந்து தொலைபேசி கீழே விழுந்துள்ளதா என தேடியிருக்கிறார்கள். அப்போது அவர்களின் நடத்தை சந்தேகத்தை ஏற்படுத்தியதால் துறைமுக போலீஸ் அதிகாரி ஒருவர் தனது கையடக்க தொலைபேசியில் அவர்களின் புகைப்படங்களை பதிவு செய்திருக்கிறார். இதனையடுத்து கடத்தல் குறித்து அவருடன் இருந்த இரு சீனர்கள் போலீசில் முறைப்பாடு செய்ததும் அந்த புகைப்படங்கள் உடனடியாக விமானநிலைய அதிகாரிகளுக்கு அனுப்பப்பட்டன. அதன் விளைவாக இந்த கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய இரு சீனர்கள் நாட்டை விட்டு தப்பிச் செல்லும் முன்னர் கைது செய்யப்பட்டார்கள். விசாரணைகளின் போது கையடக்க தொலைபேசியை கண்டுபிடிக்க முடியாததால் கடத்தப்பட்ட நபரை கொலை செய்ததாக அவர்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். பின்னர் அவரது சொல்லத்தை ஆலியகுட கரந்தன பகுதியில் உள்ள காட்டுப்பகுதியில் கற்களால் மூடி மறைத்துவிட்டு நாட்டை விட்டு தப்பிச் செல்ல திட்டமிட்டிருந்ததாகவும் விசாரணைகளில் தெரிய வந்திருக்கிறது. போலீசார் புகைப்படங்களை எடுத்த சமயத்தில் கடல் தொடர்பாக எந்த முறைப்பாடும் பதிவாகவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகிறது. கைது செய்யப்பட்ட இரு சீன சந்தேக நபர்களும் 48 மணி நேரம் தடுத்து வைத்து விசாரிக்கப்பட்ட பின்னர் கடந்த 20ஆம் தேதி கோட்டை நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டார்கள். அவர்கள் அங்கு இன்றைய தினம் வரை விளக்கவரையில் வைக்கப்பட்டார்கள். இச்சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகள் கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவு முன்னெடுத்து வருவதோடு அதற்கான சீன தூதரகத்தின் ஒத்துழைப்பும் கிடைத்து வருவதாக உயர் போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்ததாக இன்றைய தினகரன் பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பிடுகிறது. எனவே அந்த சீன நாட்டவர் கொல்லப்பட்ட சம்பவம் என்பது வெறுமனவே ஒரு சாதாரண சம்பவம் அல்ல. எனவே அவர்கள் சைபர் குற்றங்கள் ஈடுபடுகின்ற கும்பலின் தலைவர் ஒருவரை கொலை செய்திருக்கிறார்கள். அவரிடம் பணத்தை கொள்ளையிடுவதற்காகத்தான் இந்த கொலை இடம்பெற்றிருப்பதாக தெரியவர தொடர்பாக இப்போது தீவிரமான விசாரணைகளை கொழும்பு குற்றத்தொடர் புலனாய்வு பிரிவினர் மேற்கொண்டு வருவதாக அந்த செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இன்று தினம் பத்திரிகையில் வந்திருப்பதை நாங்கள் காணலாம். அடுத்த இன்று தினம் மற்றொரு தகவல் வீரகேசரி பத்திரிகையிலிருந்து 20 கோடி ரூபாய் ஹஷீஷுடன் கனேடிய பிரஜை கைது என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது.
கனடாவிலிருந்து சட்டவிரோதமான முறையில் 20 கோடி ரூபாவுக்கும் அதிக பெறுமதி மிக்க ஹஷீஷ் ரக போதைப் பொருளை பயணப்பகுதிக்குள் மறைத்து நாட்டுக்குள் கொண்டுவர முயற்சித்த கனடிய பிரஜை ஒருவர் நேற்று ஞாயிற்றுக்கிழமை கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் நேற்று அதிகாலை பயணிகள் வருகை முனையத்தின் ஊடாக வெளியேற முற்பட்ட சந்தேகத்துக்குரிய வெளிநாட்டு பயணியை அதிகாரிகள் தடுத்து நிறுத்தி சோதனையிட்டிருக்கிறார்கள். இதன்போது சந்தேக நபரின் 2 பயணப்பொதிகளுக்குள் இருந்து மீட்கப்பட்டிருந்த சிறிய 80 பொதிகளில் அடைக்கப்பட்டிருந்த பெருமளவிலான ஹஷிஷ் ரக போதைப் பொருட்கள் அதிகாரிகளால் மீட்கப்பட்டது. இந்த சோதனையின் போது சுமார் 20 கிலோ 117 கிராம் எடையுடைய ஹஷிஷ் போதைப் பொருள் விற்கப்பட்டதோடு இதன் சந்தை பெறுமதி சுமார் 20 கோடியே 12,90,000 ரூபாய் என சுங்க அதிகாரிகளால் மதிப்பிடப்படுகிறது. சம்பவ தொடர்பில் 27 வயதுடைய கனடிய பிரஜை ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டிருக்கிறார்.

இருக்கிறது. அதுவாக நாங்கள் விரிவாக பார்க்கலாம். கட்டுநாயக்க பண்டார் நாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் 64 புறாக்களை தங்களின் பயணப்பெட்டிக்குள் மறைத்து சட்டவிரோதமாக கொண்டுவர முயன்ற வெண்ணப்போ பகுதியைச் சேர்ந்த சகோதரர்கள் இருவருக்கு சுங்கப் பிரிவினர் 5 லட்சம் ரூபாய் தண்டப்பணம் வைத்திருக்கின்றார்கள். கைப்பற்றப்பட்ட புறாக்களின் பெறுமதி சுமார் 3,43,400 ரூபாய் என மதிப்பிடப்பட்டிருக்கிறது. சந்தேக நபர்கள் வெண்ணப்போ பகுதியைச் சேர்ந்த 38 மற்றும் 42 வயதுடைய இரு சகோதரர்கள் ஆவர். இவர்கள் இத்தாலியிலிருந்து எமிரேட்ஸ் நிறுவனத்தின் விமானம் மூலம் நேற்று முன்தினம் சனிக்கிழமை இரவு 7:15 மணியளவில் கட்டுநாயக்க விமானத்தை வந்திருந்தார்கள். அந்த வருகை முனையத்தின் கிரீன் சேனல் வழியாக வெளியேற முற்பட்ட போது அவர்களின் 8 பயணப்பெட்டிகளை சுங்க அதிகாரிகள் சோதனையிட்டார்கள். அதற்குள் 12 உலோக கூண்டுகளில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த 64 புறாக்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. போதிய காற்றோட்டம் மற்றும் முறையான பராமரிப்பு இல்லாததால் கடத்தி வரப்பட்ட புறாக்களில் 8 புறாக்கள் கூண்டுக்குள்ளேயே விழுந்தன. சுங்கப்பிரிவினர் விசாரணையின் முடிவில் குற்றவாளியாக காணப்பட்ட ஒரு சகோதரருக்கு 4 லட்சம் ரூபாயும் மற்றவருக்கு 1 லட்சம் ரூபாயும் தண்டப்பணம் மொத்தமாக 5 லட்சம் ரூபாய் தண்டப்பணத்தை வைத்தார்கள். உயிருடன் மீட்டெடுக்கப்பட்ட எஞ்சிய புறாக்கள் உடனடியாக மீண்டும் இத்தாலிக்கு திருப்பி அனுப்புமாறு இலங்கை சுங்கப்பிரிவினர் உத்தரவிட்டிருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இன்று தினம் பத்திரிகையில் வந்திருக்கின்றன. அடுத்த இன்று தினம் மற்றொரு தகவல் திவயின பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதுகுறித்து நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கலாம். இன்றைய திவயின பத்திரிகை இவ்வாறு தலைப்பிடுகிறது. பெல்லன்வில காத்தனையே வெடிக்கரு ஹா யத்ருபெதிக்கரு திலே இன்னவா எலியட்ட ஆவாம கஹன்னாம் செண்டோ நிமித்துக்கூட்ட SMS பணியுடைய அவளா என்பதாக இன்றைய திவயின பத்திரிகை தலைப்பெற்றிருப்பதற்காக பெல்லன்வில கொலை சம்பவத்தினுடைய துப்பாக்கிதாரி மற்றும் மோட்டார் சைக்கிள் செலுத்துவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். எனவே அந்த துப்பாக்கிதாரி நீங்கள் கூறுகின்ற அந்த ஆடை அணிந்த ஒருவர் இங்கே உள்ளே இருக்கிறார், வெளியில் வந்தவுடன் அவரை நாங்கள் தாக்குகிறோம் என்பதாக செண்டோ என்பவருக்கு SMS பணி தகவல் ஒன்றையும் இந்த துப்பாக்கிதாரி வழங்கியிருப்பதாக விசாரணை அதிகாரிகள் தெரிவித்த தகவலை மேற்கோள் காட்டி இன்றைய திவயின பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பதை பார்க்கலாம். இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் பெல்லன்வில உணவக உரிமையாளர் சுட்டு படுகொலை, இரு சந்தேக நபர்கள் ஹெரோயினோடு கைது என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. பெல்லன்வில நடைபாதை பகுதிக்கு அருகில் இனந்தெரியாத சந்தேக நபர்களால் உணவக உரிமையாளர் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய இரு சந்தேக நபர்கள் ஹெரோயின் போதைப் பொருளுடன் நவகம போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். திகவிலை பொருளாஸ்கம்புவ வீதியில் அமைந்துள்ள பெல்லன்வில நடைபாதை நுழைவாயிலுக்கு அருகில் நேற்று முன்தினம் 24 இரவு 7:45 மணியளவில் சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. அங்குள்ள உணவகம் ஒன்றின் முன்பாக நின்றிருந்த அதன் உரிமையாளரை இலக்கு வைத்து மோட்டார் சைக்கிளில் வந்த இனந்தெரியாத இருவர் துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றிருக்கிறார்கள். சம்பவத்தில் படுகாயமடைந்த உணவக உரிமையாளர் உடனடியாக கழும்போவில போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதிலும் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்திருக்கின்றார். எனவே இவ்வாறு உயர்ந்தவர் பெல்லன்வில பகுதியைச் சேர்ந்த 55 வயதுடைய என போலீசார் உறுதிப்படுத்தியிருக்கார்கள். துப்பாக்கிச்சூடு காரணமாக குறித்த நபரின் வயிற்று பகுதியில் பலத்த காயம் ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிய வந்திருக்கிறது. அந்த வகையில் சம்பவத்தை அடுத்து தப்பிச் சென்ற சந்தேக நபர்களை கைது செய்ய பொருளஸ்கம்புவ போலீசார் மற்றும் கல்கிசை குற்றப்புலனாய்வு பிரிவினர் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்தார்கள். இந்நிலையிலேயே ரணால பகுதியில் சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த நவகம போலீஸ் குழுவினர் சம்பவத்தை அடுத்து மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த சந்தேக நபர்கள் இருவரையும் கைது செய்திருக்கின்றார்கள். கைது செய்யப்பட்டவர்கள் பகமுன பகுதியைச் சேர்ந்த 28 மற்றும் 37 வயதுடையவர் என அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். அவரிடமிருந்து 6 கிராம் 600 மில்லிகிராம் ஹெரோயின் போதைப் பொருளும் அவர்கள் பயணித்த மோட்டார் சைக்கிளும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டிருப்பதாக அந்த செய்தி முக்கியமாக இருப்பதை காலம். கொல்லப்பட்ட இந்த வர்த்தகரும் பாதாள குழுவைச் சேர்ந்த ஒருவருடைய உறவினர் என்பதாக தெரிய வந்திருக்கிறது. எனவே இது பாதாள குழுக்களுக்கு இடையிலான இடம்பெற்ற மோதலில் ஒரு பகுதியாக இருக்கலாம் என்பதாகத்தான் போலீசார் சந்தேகம் வெளியிட்டு அது தொடர்பான விசாரணைகளை தீவிரமாக முன்னெடுத்து வருவதாக அந்த செய்திகளும் பிரதானமாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு முக்கியமான தகவல், ஒரு ஆலயத்தினுடைய திருவிழாவில் இடம்பெறப் போகின்ற நடனத்தையே நிறுத்தும் அளவுக்கு பாதாள குழுவினருக்கிடையான மோதல் முருகல் உக்கிரமடைந்திருப்பதான ஒரு செய்தி இன்று தினம் பத்திரிகையில் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய தினம் லங்கா தீப மற்றும்
அருண பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்திகளாக அந்த செய்திகள் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். லங்காதி பத்திரிகை பிரதான தலைப்பில் இவ்வாறு கூறுகிறது, பொலிஸ்பதிகை இல்லி மட்ட திசாபதி இடதை தெவினூர பெருகரே காவடி நவத்வாய் என்பதாக இன்றைய லங்காதி பத்திரிகை தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய அருண பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு பாத்தாள கெட்டுமாக் ஓ ட்ரோன பிரகாரேக்க அவதானமாக

பெறுகிறேன் காவடி இவத்தட்டு போலீஸ் பதிகின் டிஸ்ட்ரிக்ட் லேகம்பரோ டிஸ்ட்ரிக்ட் லேகம் நிர்தேஷாக் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இதுகுறித்து நாங்கள் விரிவாக பார்க்கலாம். எனவே தேவினூர் உத்பலாவண்ண ஸ்ரீ விஷ்ணு தேவாலயத்தில் இம்முறை இடம்பெறவிருந்த வருடாந்த உற்சவத்தின் போது காவடி நடனம் இடம்பெறவிருந்தது. வளமையாக அங்கு இடம்பெறுவது அவர்களுடைய தொண்டு தொற்ற பழக்கமாக இருந்தது. எனவே அந்த நடனத்தின் போது இந்த காவடி நடன குழுவியை ஹயர் செய்வதில் தான் இங்கு பிரச்சனை ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. எனவே இந்த சம்பவம் தொடர்பாக இப்போது புலனாய்வு பிரிவுக்கு பல தகவல்கள் கிடைக்கப்பெற அது தொடர்பாக புலனாய்வு பிரிவினர் இப்போது மாவட்ட செயலாளர் காலி மாவட்ட செயலாளரை எச்சரிக்கை விடுத்திருப்பதாக அந்த செய்தி பிரதானமாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இதில் கஞ்சிபானே இம்ரான் அதே போல தெஹிபாலே மல்லி ஆகிய இரு குழுக்களுக்கு இடையிலான மோதலின் உச்சகட்டமாகத்தான் இந்த காவடி நடனம் நிறுத்தப்படுவதாக சொல்லப்படுகிறது. இதுக்கு முக்கியமான காரணம் இதுவரை காலமும் கஞ்சிபானை இம்ரானுக்கு ஆதரவான ஒரு குழுவுக்கு அதாவது இந்த காவடி குழுவுக்குத்தான் அங்கு நடனமாட வாய்ப்பு வழங்கப்பட்டு வந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. அதாவது அதனோடு அவரோடு நெருங்கிய தொடர்பு ஏற்படுத்தின அவரனுடைய ஒரு குழுவுக்குத்தான் அனுமதி வழங்கப்பட்டு வந்தது. ஆனால் இந்த முறை அந்த குழுவுக்கு அனுமதி வழங்கப்படாமல் இந்த தெஹிபாலே மல்லி என்ற நபரோடு நெருங்கிய தொடர்பை கொண்டிருக்கின்ற ஒருவர் வழிநடத்துகின்ற காவடி குழுவுக்கு அங்கு நடனமாடுவதற்கான அனுமதி வழங்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில்தான் கஞ்சிபானே இம்ரான் பாதாளர்கள் தலைவராக கருதப்படுகின்ற கஞ்சிபானே இம்ரான் தொலைபேசி வாயிலாக ஒரு குரல் பதிவையிட்டு அங்கிருக்கின்ற ஆலை நிர்வாகத்தினை மிரட்டியிருக்கிறார் அவ்வாறு செய்ய வேண்டாம் என்று. அதே போல இந்த தெஹிபாலே மல்லி என்பவரும் கஞ்சிபானே இம்ரான் குழுவுக்கு ஒரு மிரட்டலான ஒரு மெசேஜை அனுப்பி வைத்திருக்கிறார். எனவே இவ்வாறு இந்த இரு குறுக்களுக்கு இடையிலான இந்த முருகலானது ஒரு தாக்குதல் வரை உச்சமடையலாம் என்பதாக சந்தேகத்தின் அடிப்படையில் இப்போது உளவு பிரிவு தகவலையும் மேற்கோள் காட்டி போலீஸ் மாதிபர் இப்போது மாதிரி மாவட்ட செயலாளருக்கு அறிவித்துறை வழங்கியிருக்கிறார். இந்த தேவந்தர ஆலயத்தினுடைய தேவனூர் ஆலயத்தினுடைய இந்த திருவிழாவின் போது காவடி நடனத்தை அரங்கேற்ற வேண்டாம், அதனை நிறுத்துமாறு இந்த கோரிக்கை முன்வைக்கப்படுகிறது. பாதுகாப்பு காரணங்களை மேற்கோள் காட்டி என்பதும் அந்த செய்தி பிரதானமாக இன்றைய லங்காதீப் மற்றும் அதே போல திவைன பத்திரிகைகளில் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு முக்கியமான தகவல் இருந்தும் டெய்லி மிரர் பத்திரிகையில் இடம்பெற்றிருந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. அது குறித்தும் நாங்கள் விரிவாக பார்க்கலாம். 10 shootings in 2 weeks, Sri Lanka's underworld violence escalates என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிட்டுவது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. கடந்த இரு வாரங்களில் 10 துப்பாக்கி சம்பவங்கள் இலங்கையில் பதிவாகி இருக்கிறது. இலங்கையில் இந்த பாதாள உள்ளக்குழு செயற்பாடுகள் மீண்டும் இப்போது தீவிரமடைந்திருப்பதாக இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகை சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் காணலாம். எனவே போதைப் பொருள் மற்றும் அதே போல அதனோடு தொடர்புடைய இணைய பாதாள உள்ளக்குழு செயற்பாடுகளை அடிப்படையாக வைத்த துப்பாக்கி சம்பவங்கள் கடந்த இரு வாரங்களாக 10 சம்பவங்கள் பதிவாகியிருப்பதாக டெய்லி மிரர் பத்திரிகை அதனை பிரதான தலைப்பாக சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு முக்கியமான தகவல் இன்றைய வீரகேசரி பத்திரிகையிலிருந்து, அது குறித்தும் நாங்கள் பார்க்கலாம். தேசிய வைத்தியசாலையில் காலாவதியான ரசாயனங்கள், தரமற்ற ரசாயனங்களால் தவறான பரிசோதனை முடிவுகள், விசேட மருத்துவ நிபுணர் சமல் சஞ்சீவ தெரிவிப்பு என்பதாக வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் பரிசோதனைகளுக்காக பயன்படுத்தப்படும் சுமார் 2.5 பில்லியன் ரூபாய் பெறுமதியான ரசாயன பொருட்கள் காலாவதியானவை அல்லது காலாவதியாகும் நிலையில் உள்ளவை என்று மருத்துவ மற்றும் சிவில் உரிமைகளுக்கான மருத்துவர்களின் தொழிற்சங்க கூட்டமைப்பு தலைவர் விசேட மருத்துவ நிபுணர் சமல் சஞ்சீவ தெரிவித்திருக்கின்றார். நேரிடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இந்த விடயங்களை அவர் கூறுகிறார். இவ்வாறு தரமற்ற ரசாயன பொருட்களை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படும் ரத்த பரிசோதனைகளின் முடிவுகள் தவறானதாகவே இருக்கும், இதனால் நோயாளிகளின் உயிருக்கு பாரிய அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதோடு இந்த விவகாரம் தொடர்பில் தான் குற்றப்புலனாய்வு திணைக்களம் மற்றும் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு ஆகியவற்றிடம் முறைப்பாடுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இந்த மோசடி கொழும்பு தேசிய வைத்தியசாலையோடு மட்டும் மட்டுப்படுத்தப்படாமல் நாடு தலைவர் ரீதியில் உள்ள அரசு வைத்திய சாலைகளிலும் இவ்வாறான காலாவதியான ரசாயன பொருட்கள் பயன்படுத்தப்படும் ஒரு பாரிய வணிக சங்கிலி இயங்கி வருவதாக வலுவான சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. இதற்கு முன்னதாக சில தனியார் ஆய்வு வைத்தியசாலைகளிலும் ஆய்வுக் கூடங்களில் காலாவதியான ரசாயன பொருட்களை பயன்படுத்தி உறுதிப்படுத்தப்பட்டது. நுகர்வோர் விவகார அதிகார சபையினால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இத்தகைய சூழலில் அரசு வைத்தியசாலைகளிலும் இவ்வாறான முறைகேடு இடம்பெற்றுவதாக சுகாதாரத்துறையின் நம்பகத்தன்மை கேள்விக்குள்ளாக இருக்கிறது. இந்த விவகாரத்தில் சுகாதார அமைச்சின் உயர்மட்ட அதிகாரிகள் தலையீடுகள் இருக்கலாம் என்றும் சந்தேகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த சம்பவ தொடர்பில் அமைச்சு மிகவும் அலட்சியமான போக்குகளை காணப்படுவதாக அவர்கள் சுட்டிக்காட்டுகளை இது தொடர்பாக விரிவான விசாரணைகள் மற்றும் ஆய்வுகள் வேண்டும் என்பதாகத்தான் சமல் சஞ்சீவ
இந்த கோரிக்கைகளை முன்வைத்திருப்பதாக அந்த செய்திகளும் தொடர்வதை காணலாம். அடுத்து இன்றைய தினகரன் மற்றும் அதே போல அருண பத்திரிகையில் வெளியாகிருக்கின்ற செய்திகள் தொடர்பில் நாங்கள் இப்போது பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். இன்றைய அருண பத்திரிகையில் அம்பாந்தோடை துறைமுகத்தில் தேங்கி கிடக்கின்ற இந்த கொள்கலன்கள் தொடர்பான வாகனங்கள் தொடர்பான செய்திகள் பிரதானமாக இருப்பதை நாங்கள் காணலாம். அம்பாந்தோட்ட வராயை நோக்கிய வாகன எத்தாஸ் விசிப்பா வெந்தே சீட்டை என்பதாக இன்றைய தினம் அருண பத்திரிகை அதற்கு தலைப்பெற்றுவதை நாங்கள் காணலாம். அதே போல இன்றைய தினகரன் பத்திரிகையில் அம்பாந்தோட்டை துறைமுகத்தில் 1000 மேற்பட்ட வாகனங்கள் தேக்கம், ஏலம் விட சுங்க திணைக்களம் தீர்மானம் என்பது அந்த செய்தி. அம்பாந்தோட்டை துறைமுகத்தில் இறக்குமதி செய்யப்பட்ட 1025 மேற்பட்ட வாகனங்கள் இறக்குமதியாளர்களால் இதுவரை விடுவித்துக் கொள்ளப்படாமல் தேங்கி கிடப்பதாக இலங்கை சுங்கம் தெரிவிக்கிறது. துறைமுகத்தில் தேங்கியுள்ள இந்த வாகனங்களில் சுமார் 625 வாகனங்கள் நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்பட்டு 6 மேலாக அத்தோடு மொத்தமாக உள்ள 1025 வாகனங்களும் 3 மேலாக துறைமுகத்திலேயே முடங்கி கிடப்பதாகவும் நேற்று தினம் சுங்க ஊடக பேச்சாளர் தொடர்பான விடயங்களை தெரிவித்திருந்தார். அது குறித்து நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். இருப்பினும் இந்த வாகனங்கள் மீது சுங்க விதிகளின்படி எவ்வித சுங்க குற்றப்பதிவுகளும் இல்லை என்றும் சுங்க திணைக்களத்தால் இவை தடுப்பில் வைக்கப்படவில்லை என்றும் இலங்கை சுங்கத்தின் ஊடக பேச்சாளர் சந்தன புஞ்சியவா தெரிவிப்படுத்தியிருக்கின்றார். சந்தை தேவை குறைவு, நிதி நெருக்கடி உள்ள இறக்குமதியாளர்களின் சொந்த காரணிகளாலேயே இவை விடுவிக்கப்படாமல் உள்ளதாக கூறப்படுகிறது. எனவே நாட்டின் பொருளாதாரம் மற்றும் அந்நிய செலாவணி நெருக்கடி நிலவும் காலகட்டத்தில் பெருந்தொகையாக செலவிட்டு இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்களை விடுவிக்காமல் துறைமுக இடத்தை அடைத்துக் கொண்டிருப்பது நாட்டின் பொருளாதாரத்துக்கும் துறைமுக வருவாய்க்கும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. சுங்க கட்டளை சட்டத்தின் 129 பிரிவின் கீழ் துறைமுகத்திற்கு வந்து 1 காலத்துக்குள் உரிய வரிகளை செலுத்தி விடுவிக்கப்படாத பொருட்களை ஏலம் மூலமாக அல்லது டெண்டர் கோரிய விற்பனை செய்ய சுங்கத்துக்கு முழு அதிகாரம் உள்ளது. அதன்படி இந்த வாகனங்களை எதிர்காலத்தில் ஏலத்தில் விற்பனை செய்து அரசுக்கு சேர வேண்டிய வரிகள் மற்றும் துறைமுக களஞ்சிய கட்டணங்களை அறவிட்டுக் கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும். அவ்வாறு விற்பனை செய்த பிறகு எஞ்சிய தொகை ஏதேனும் இருப்பின் அது சம்பந்தப்பட்ட இறக்குமையாளருக்கு வழங்கப்படும் என்பதாக அறிவிக்கப்படுகிறது என்பதும் இங்கே முக்கியமான தகவல். மேலதிக செய்திகளை பார்க்கலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர்.

0: வசந்தம் டிவி மற்றும் வசந்தம் எஃப்எம்மின் சுயாதீன செய்தி பார்வையிடந்திருக்கிறோம். அந்த வகையில் பத்திரிகைகள் இருக்கின்ற மேலும் சில செய்திகளை பார்க்கலாம். இன்றைய லங்கா தீப பத்திரிகை வெளியான செய்தி, தேப்பல பத்தட IMF ராஜய மத கெட்டுமக்க என்பதாக அந்த செய்தி தலைப்பிடப்படுகிறது. என வசரே ஆதாயம் இழக்க வளட்ட எண்ண புழுவாங் அழுத் பது ஓனே என்பதாக அந்த செய்திக்கு உபதரிப்படுகிறது. எனவே சர்வதேச நாணய நிதியத்திற்கும் அதே போல அரசாங்கத்தினரான ஒரு கருத்து முன்பாட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த வரவு சிறுத்தத்தில் புதிய வரி தொடர்பான விடயங்களில் இப்போது அரசுக்கும் சர்வதேச நாணயத்துக்கும் இடையிலான முரண்பாடுகள் காணப்படுவதாக இன்றைய லங்கா தீப பத்திரிகை தலைப்பிட்டிருப்பது நாங்கள் காணலாம். அந்த செய்தி இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் இவ்வாறு தலைப்பிடப்படுகிறது. சொத்து வரி அறிமுகம், IMF-உடன் அரசு முரண்பாடு என்பதாக தினக்குரல் பத்திரிகை தலைப்பிட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு. அவர்கள் தெரிவிக்கின்ற அந்த விடயங்கள் தொடர்பில் நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கலாம். 2027 ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட யோசனைகளில் இரண்டாம் நிலை சொத்து வரியை அறிமுகப்படுத்துவது தொடர்பான முன்மொழிவு குறித்து சர்வதேச நாணயத்திற்கும் அரசாங்கத்துக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருப்பதாக தெரிய வருகிறது. வருகின்ற வரவு செலவு திட்டத்தில் கூடுதல் அல்லது இரண்டாம் நிலை குடியிருப்பு சொத்துக்களை இலக்காக கொண்டு சொத்து வரியை அறிமுகப்படுத்த வேண்டும் என்று IMF முன்மொழிந்திருக்கிறது. இருப்பினும் பிற வருவாய் வழிமுறைகள் உள்ளதாலும் வருவாய் இலக்குகள் ஏற்கனவே எட்டப்பட்டுள்ளதாலும் இந்த வரி தேவையில்லை என்று இலங்கை அரசாங்கம் உள்ளதாக சண்டே டைம் பத்திரிகை வெளியிட்ட செய்தியை மேற்கோள் காட்டி இன்றைய தினம் தினக்குரல் பத்திரிகை அதே போல இன்றைய லங்காதி பத்திரிகையில் வந்திருக்கிற செய்தி தொடர்பாக விரிவாக நாங்கள் பார்க்கலாம். தற்போது நடைபெற்று வரும் வரவு செலவு திட்ட ஆலோசனைகளுக்கு நன்கு அறிந்த வட்டாரங்களின்படி 2023 ஆண்டு முதல் இலங்கையில் விரிவாக்கப்பட்ட நிதி வசதி கீழ் முன்னெடுக்கப்பட்டு வரும் விரிவான வருவாய் திரட்டல் முயற்சியின் ஒரு பகுதியாக இரண்டாவது மற்றும் அதற்கு பிந்தைய வீடுகளுக்கு வரி விதிக்கும் யோசனை IMF முன்வைத்திருக்கிறது. 2027 வரவு செலவு திட்டத்தில் முன்மொழியப்படவுள்ள வருவாய் வழிமுறைகள் தேவையான இலக்குகளை அடைவதற்கு போதுமானவை என்றும் எனவே இந்த வரியை அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் எழாது என்றும் அரசாங்கம் சர்வதேச நாணயத்திடம் அறிவித்திருக்கின்றது. மேலும் சொத்துக்களின் உரிமையாளர்கள் குறித்து சரியான தரவுத்தளம் தேவைப்படும் என்றும் அத்தகைய தகவல்களை தயாரிப்பதற்கு கால அவகாசம் பிடிக்கும் என்றும் அரசாங்கம் நம்புகின்றது. 2027 வரவு செலவு திட்ட யோசனைகளில் இந்த வரி நடைமுறைக்கு வராவிட்டாலும் வரியை அறிமுகப்படுத்துவதற்கு IMF தொடர்ந்தும் அழுத்தம் கொடுப்பதற்கான வலுவான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக சண்டே டைம் பத்திரிகை செய்தி வெளியிட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்றைய தினம் மேலும் பல முக்கியமான பிரதானமான செய்திகள் பத்திரிகைகள் வந்திருக்கின்றன. இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் வெளியான செய்தி, ரஜீவ் அமரசூரியவுக்கு எதிரான ஆளும் கட்சியின் கருத்து அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து ஆராய புதன்கிழமை கூடும் சட்டத்தரணிகள் சங்கம் என்பதாக இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகைகள் தொடர்பான செய்தி இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் ரஜீவ் அமரசூரிய அரசியல் டீலுக்கு அமைய செயற்படுவதாக தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் அசித்த நிரோஷன பாராளுமன்றத்தில் குறிப்பிட்ட கருத்துக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பது தொடர்பில் ஆராய இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் நாளை மறுதினம் புதன்கிழமை கொழும்பில் கூடவிருக்கிறது. பதவிக்காலத்தை நீடிப்பதற்கு அரசாங்கம் முன்னெடுப்பதாக குறிப்பிடப்படும் நடவடிக்கைகளுக்கு எதிராக விசேட பேரணியினுடைய சட்டத்தரணிகள் சங்கம் நிறைவேற்றியிருக்கிறார்கள். மாகாண சபை தேர்தல் நடைபெறும் போது ஐக்கிய மக்கள் சக்தியின் மேல் மாகாண முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிட வாய்ப்பளிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் ரஜீவ் அமரசூரியவுக்கு வாக்குறுதி அளித்திருப்பதாகவும் அந்த வாக்குறுதிக்கு அமையவே அவர் நீதியரசர்களின் பதவி நீடிப்பு தொடர்பில் தவறான நிலைப்பாட்டை சமூகமயப்படுத்துவதாகவும் தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் அசித்த நிரோஷன கடந்த வாரம் பாராளுமன்ற அமர்வில் உரையாற்றிய தெரிவித்திருந்தார். எனவே இந்த குற்றச்சாட்டை முழுமையாக நிராகரித்து அறிக்கை வெளியிட்டுள்ள இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் அரசியல் நோக்கத்துடனான இவ்வாறான குற்றச்சாட்டுகள் வன்மையாக கண்டிக்கத்தக்கது, பாராளுமன்ற சிறப்புரிமை இருந்து கொண்டு இவ்வாறான கருத்துக்களை வெளியிடுவது அரசியல் நாகரிகம் அல்ல என்பதாக அவர்கள் தங்களுடைய இந்த எதிர்ப்பை பதிவிட்டிருந்தார்கள். எனவே இவ்வாறு இருக்கதான் சஜித் பிரேமதாச எதிர்க்கட்சித் தலைவர் அவர்களும் இந்த விவகாரம் தொடர்பான ஒரு கருத்தை முன்வைத்திருப்பதாக இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகை தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். சஜித் டினைட்ஸ் பொலிட்டிக்கல் டீல் வித் BASL பிரசிடென்ட் என்பதாக இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையும் தலைப்பெற்றிருப்பதை காணலாம். எனவே இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தினுடைய தலைவருக்கும் தனக்கும் இடையில் பொலிட்டிக்கல் அல்லது அரசியல் டீல் இருப்பதாக கூறப்படுகின்ற செய்தி உண்மைக்கு புறம்பானது. எனவே அதனை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே இந்த பாராளுமன்ற தெரிவித்த அந்த கருத்து ஒருபோதும் உண்மை இல்லை என்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இந்த விடயத்தை நிராகரித்திருப்பதாக இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகை தலைப்பெற்றுவது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இவ்வாறு இருக்க நீதிபதிகளுடைய வயது எல்லையை அதிகரிப்பதற்கான யோசனை இன்று அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட போவதான செய்திகள் தான் முக்கியமாக இருப்பது நாங்கள் காணலாம். இன்றைய அருண பத்திரிகை தலைப்பிடுகிறது, வினிசுருவரன்கேன் காலைய தீர்க்க கிரீம திருக்கிரிமே யோஜனாவை அது கேபினட் மண்டலையேற்ற என்பதாக அருண பத்திரிகை தலைப்பெற்றிருப்பதை காணலாம். ஓய்வு பெறும் வயதிலேயே மாற்றும் நடவடிக்கை ஆரம்பம், அமைச்சரவை பத்திரம் தயாரிக்க பணிப்பு, அமைச்சர் ஹர்ஷன என்பது இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் தலைப்பு. நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை அதிகரிப்பது தொடர்பாக அமைச்சரவை பத்திரம் ஒன்றை தயாரிக்குமாறு அறிவுறுத்தல்கள் கிடைத்திருப்பதாக நீதி அமைச்சர் அர்ச்சனா நாணயக்கார் தெரிவித்திருக்கிறார். அதுபடி இதற்கான அமைச்சரவை பத்திரத்தை தயாரிப்பதற்கு தேவை நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதாகவும் அமைச்சர் அவர்கள் தெரிவித்த கருத்தும் முக்கியமாக இருப்பது காலம் இவ்வாறு இருக்க இன்றைய தினக்குரல் தினகரன் பத்திரிகை சொல்கிறது. நீதிபதிகள் ஓய்வு பெறும் வயது நீடிப்பு விவகாரம் இன்று அமைச்சரவையில் அரசியலமைப்பு திருத்தம் குறித்து பரிசீலனை என்பதாக தினகரன் பத்திரிகை தலைப்பிடுகிறது. உயர்நீதிமன்ற மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை 2 ஆண்டுகள் நீடிப்பதற்கான யோசனை இன்று அமைச்சரவைக்கு சமர்ப்பிக்கப்பட உள்ளது. நீதி அமைச்சின் உயர்மட்ட தகவலின்படி தலைமை நீதிபதியின் பதவிக்காலத்தை அவர் நியமிக்கப்படும் போதுள்ள வயதை பொருட்படுத்தாமல் ஒரே ஒருமுறை மட்டும் 4 ஆண்டுகள் கொண்ட ஒரே பதவிக்காலமாக வரையறுப்பதற்கான முன்வடிவும் இந்த அமைச்சரவை பத்திரத்தில் சேர்க்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. வயதிலை தொடர்பான அந்த பிரச்சனை குறித்து அரசாங்கம் இப்போது கவனம் செலுத்தி அதனை அமைச்சரவையில் யோசனையாக முன்வைத்து ஆலோசனை பெற்று நடவடிக்கை எடுக்கப் போகிறார்கள் என்பதும் முக்கியமான விடயம். அதே போல சட்டமாதிபருடைய பதவிக்காலம் தொடர்பான விவகாரங்கள், அதே போல பிரதமர் இதயசனுடைய பதவிக்காலம் தொடர்பான விடயங்கள் குறித்தும் இதில் முக்கியமாக கரிசனை கொள்ளப்பட்டிருப்பதாக தினகரன் பத்திரிகை, அதே போல இன்றைய அருண பத்திரிகையுடைய ஏனைய சிங்கள ஆங்கில பத்திரிகையினுடைய செய்திகளாக அந்த செய்தி இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து பாராளுமன்ற உறுப்பினர் பழனி திகாம்பரம் தெரிவித்த ஒரு கருத்து இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளில் ஒன்றாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம். அடுத்து வரும் தேர்தலில் பொது வேட்பாளர் களமிறக்கப்படுவார், 2029 அரசியல் ரீதியில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும், திகாம்பரம் எம்பி தெரிவிப்பு என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அது குறித்தும் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். நாட்டில் அடுத்து இடம்பெறவுள்ள தேர்தல்களில் பொது வேட்பாளர் நிச்சயமாக களமிறக்கப்படுவார், எனவே 2029 அரசியல் ரீதியில் மிகப்பெரிய மாற்றத்தை நாடு சந்திக்க உள்ளது என தொழிலாளர் தேசிய சங்கத்தின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான பழனி திகாம்பரம் தெரிவித்திருக்கின்றார். தொழிலாளர் தேசிய சங்கத்தினுடைய தோட்ட கமிட்டி தலைவர்கள், அமைப்பாளர்கள், இளைஞர் மற்றும் மகளிர் அணி தலைவர்கள், நிர்வாக சபை உறுப்பினர்கள், பிரதேச சபை உறுப்பினர்கள் கலந்து கொண்ட விசேட கூட்டம் நேற்று அட்டன் தொழிலாளர் மண்டபத்தில் இடம்பெற்றது. எனவே இந்த தொழிலாளர் தேசியத்தினுடைய முன்னணியினுடைய பொதுச்செயலாளர் கணபதி நகுலேஸ்வரன் தலைமையில் இடம்பெற்ற போதுதான் இந்த விடயங்கள் குறித்து அங்கு விசேடமாக கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது. எனவே அவர் இந்த விடயத்தை கூறுகின்ற போது அடுத்து வரும் தேர்தல் 2029 தேர்தலில் பொது வேட்பாளர் ஒருவர் களமிறக்கப்படுவார், எனவே அரசியல் மாற்றம் ஒன்று ஏற்படும் என்பதாக அவர் இந்த கூற்றை முன்வைத்திருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து டில்வின் சில்வா தெரிவித்த ஒரு கருத்து, ஜெய்பூருடைய பொதுச்செயலாளர் தெரிவித்த ஒரு கருத்து இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் தலைப்பிடப்படுகிறது. வழக்குகளிலிருந்து தப்புவதற்கே எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைவு, மாகாண சபை தேர்தலை நடத்த அரசாங்கம் தயார், டில்வின் சில்வா சுட்டிக்காட்டு என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்பிட்டிருப்பது நாங்கள் பார்க்கலாம். நீதிமன்ற வழக்குகளிலிருந்து தப்பிக்கொள்வதற்காகவே எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்திருக்கின்றன, நாட்டை கட்டியெழுப்பும் எந்த ஒரு திட்டமும் அவரிடம் இல்லை, மாகாண சபை தேர்தல்களை நடத்த அரசாங்கம் முழுமையாக தயாராக உள்ளதாக மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச்செயலாளர் டில்வின் சில்வா கொழும்பில் நேற்றிடம் நிகழ்வு பின்னர் ஊடகங்களுக்கு கருத்தில் முன்வைக்கும் போது இந்த விடயங்களை தெரிவிக்கின்றார். ரணில் விக்ரமசிங்க, சஜித் பிரேமதாச உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர் புதிதாக ஒன்றிணையவில்லை, கடந்த காலங்களிலும் இவர்கள் ஒன்றிணைந்தே செயல்பட்டார்கள், எதிர்க்கட்சியினர் ஒன்றிணைந்த போதிலும் மக்கள் அரசாங்கத்தினுடையே இருக்கிறார்கள், அண்மைய காலத்தில் வெளிவந்த தேர்தல் கருத்து கணிப்பு முடிவுகளும் அதனைத்தான் உறுதிப்படுத்துகின்றன, தோல்வியடைந்த அரசியல்வாதிகளின் கூட்டமாகவே எதிர்க்கட்சி காணப்படுகிறதனால் எந்த மாற்றம் ஏற்பட போவதில்லை, எதிர்க்கட்சிகளின் இந்த முயற்சியால் எங்களுக்கு எவ்வித சவாலும் இல்லை, எதிர்க்கட்சியினர் தங்களை மாற்றிக்கொள்ள ஆயத்தமாக இல்லை, பழைய அரசியல் மற்றும் பழைய சிந்தனைகளையே இன்னமும் பின்பற்றுகிறார்கள், எனவே அங்கு வருகை தந்திருந்த பலருக்கு எதிராக நீதிமன்ற வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன, அந்த வழக்குகளிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காகவே அவர்கள் ஒன்றிணைந்திருக்கக்கூடும், எதிர்க்கட்சியினர் ஒன்றிணைந்த போதிலும் நாட்டின் முன்னேற்றம் குறித்தோ அல்லது எதிர்கால வேலைத்திட்டங்கள் குறித்தோ எவ்வித கலந்துரையாடல்களும் நடத்தப்படவில்லை, மாறாக வழக்குகளிலிருந்து எவ்வாறு தப்புவது, மீண்டும் எவ்வாறு அதிகாரத்துக்கு வருவது என்பது குறித்து பேசியிருக்கின்றார்கள். எனவே எதிர்கட்சிகளின் இந்த நகர்வுகளால் அரசாங்கம் ஒருபோதும் பின்வாங்காது. நாங்கள் முன்னோக்கி செல்லும் பயணம் தொடர்ந்து முன்னெடுப்போம். எதிர்கட்சியினர் பின்னோக்கி சென்ற போதிலும் அரசாங்கம் தான் வைத்த அடியை ஒருபோதும் பின்னுக்கு வைக்காது. நாட்டை கட்டியெழுப்பும் பணியை தொடர்ந்து முன்னெடுக்கும். எனவே நாட்டில் ஜனநாயகம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதால் எவருக்கும் பேரணி செல்லவோ ஆர்ப்பாட்டங்கள் நடத்தவோ முழுமையான உரிமை உண்டு. கடந்த காலங்களைப் போன்று அடக்குமுறைகள் ஏதும் இந்த காலத்தில் இல்லை என்பதாகத்தான் டில்வின் சில்வா அவர்கள் தெரிவித்திருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இன்று தினம் பத்திரிகையில் இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து நலிந்த ஜாதிஸ் அமைச்சர் அவர்கள் தெரிவித்த ஒரு கருத்து இன்றைய தினக்குரல் பத்திரிகை தலைப்பிடப்படுகிறது. சஜித் ரணிலின் கூட்டணியில் அனைவர் மீதும் வழக்குகள், அமைச்சர் நலிந்த தெரிவிப்பு என்பதாக தினக்குரல் பத்திரிகை தலைப்பிடுகிறது. சஜித் ரணில் கூட்டணி என்பது ஒரு கூட்டணி அல்ல. ரணில் விக்ரமசிங்கே தலைவராகி சஜித் தனது ஆதரவாக பார்க்கும் ஒரு முயற்சி. முதல் பேச்சுவார்த்தையில் ரணில் உத்தரவிடுகிறார், சஜித் அதை எழுதுகிறார் என சுகாதாரம் மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜாயதீஸ் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். எனவே அங்கிருக்கின்ற கூட்டணியில் இருக்கின்ற அனைவருக்கும் எதிராக வழக்குகள் இருக்கிறது. அதே போல ரணிலை தொடர்ந்து தன்னுடைய சீடராகவே வைத்துக் கொள்வதற்கு, சஜித்தை சீடராக வைத்துக் கொள்வதற்கு ரணில் முயற்சிக்கிறார் என்பதாகவும் அமைச்சர் நலிந்த ஜாயதீஸ் அவர்கள் களுவாஞ்சிக்குடி நடைபெற்ற ஊடகங்களை கருத்துக்களை முன்வைக்கும் போது தெரிவித்த கருத்து இன்றைய தினம் தினக்குரல் பத்திரிகையில் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்றைய மற்றொரு செய்தி, தமிழ் தரப்புகளை சந்திப்பதற்கு ஜனாதிபதி இணக்கம் தெரிவித்திருப்பதான ஒரு செய்தியும் இன்றைய தினம் பிரதான செய்தியாக தமிழன் பத்திரிகையில் தலைப்பிடப்பட்டிருப்பது நாங்கள் காணலாம். தமிழ் முஸ்லீம் அரசியல் தலைவர்களை சந்தித்து பேச அனுர முடிவு, 3ஆம் தேதி விசேட கலந்துரையாடல் என்பதாக தலைப்பிடப்படுகிறது. தமிழ் பேசும் மக்களின் 6 கட்சிகளினதும் தலைவர்களை எதிர்வரும் 3ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 10 மணிக்கு சந்திப்பதற்கு ஜனாதிபதி அனுர்குமார் ரசாநாயக்க நேரம் ஒதுக்கி கொடுத்திருக்கிறார்களாக ஜனாதிபதி செயலக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஒவ்வொரு கட்சியின் சார்பிலும் 3 பேர் என்ற அடிப்படையில் 17 தலைவர்கள் வரையில் இந்த சந்திப்பில் பங்கு பெற்றுவார்கள் என தெரிய வந்திருக்கிறது. இந்த 6 கட்சிகளின் பொது மேடை சார்பில் அவர் இணைப்பாளர் ரா சாணக்கியன் எம்பி ஜனாதிபதியின் செயலாளருக்கு மேற்படி சந்திப்புக்கான கோரிக்கை கடிதத்தை அனுப்பி வைத்திருந்தார் என்றும் அதற்கான பதிலை ஜனாதிபதி செயலகம் அனுப்பி வைத்திருக்கிறதாகவும் இந்த செய்தி முக்கியமாக இருப்பது நாங்கள் காலம் நேற்று உடனடியாக இணைப்பாளருக்கு வழங்கினார் என்றும் ஜனாதிபதி செயலகம் தெரிவிக்கிறது. எனவே அந்த பதிவிலேயே ஏற்வரும் ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி காலை 10 மணிக்கு ஜனாதிபதி செயலகத்தில் சந்திப்பு நடைபெறும் என தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த சந்திப்பில் கலந்து கொள்ள உள்ள தமிழ் பேசும் அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் ஜனாதிபதி சந்திப்புக்கு முன்னர் தங்களுக்கு கூடி பேசி அதன் எழுத்து மூலம் ஜனாதிபதி கையளிக்க கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுவதாக அந்த செய்திகளும் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு தகவல், இந்த தினம் தினகரன் பத்திரிகையுடைய உட்பக்க செய்தியாக அந்த செய்திகள் இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த மதுரமான செய்தி இவ்வாறு வருகிறது. 10,000 வீடமைப்பு திட்டம் உரிய காலத்தில் நிறைவு செய்யுமாறு ஜனாதிபதி ஆலோசனை என்பது அந்த செய்தி. இந்திய அரசின் நிதி உதவியுடன் மலையக மக்களுக்காக முன்னெடுக்கப்பட்டு வரும் 10,000 வீடமைப்பு திட்டத்தை எவ்வித தாமதமின்றி குறித்த காலக்கெடுவுக்குள் நிறைவு செய்து பயனாளிகளிடம் ஒப்படைக்குமாறு ஜனாதிபதி அனுர்குமார் ரசாநாயக்க ஆலோசனை வழங்கியிருக்கிறார். ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்று முன்தினம் பிற்பகல் இடம்பெற்ற பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கடை வசதிகள் அமைச்சுக்கு 2026ஆம் ஆண்டில் ஒதுக்கப்பட்ட வரவு செலவு திட்ட நிதி ஒதுக்கீடுகளின் கீழ் நடைமுறைப்படுத்தப்படும் திட்டங்களின் முன்னேற்றம், மேலாய்வு மற்றும் 2027ஆம் ஆண்டுக்கு வரவு செலவு திட்ட முன்மொழிவுகள் குறித்து கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார். பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கடை வசதிகள் அமைச்சின் கீழ் உள்ள பெருந்தோட்ட பிரிவு, சமூக உட்கடை வசதிகள் பிரிவு, அரசு பெருந்தோட்ட கம்பெனிகளுக்கு உயர் நிறுவனங்கள் மூலம் நடைமுறைப்படுத்தப்படும் அபிவிருத்தி திட்டங்களின் முன்னேற்றம் மற்றும் 2027ஆம் ஆண்டுக்கான திட்டங்கள், அத்துடன் நிதி ஒதுக்கீடு தேவையான குறித்தும் இங்கு ஆராயப்பட்டுள்ளதாக அந்த செய்திகள் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு செய்தியும் இருக்கிறது. இன்றைய தினகரன் பத்திரிகையில் அரசாங்கத்தின் முழு நிதி ஒதுக்கீட்டின் கீழ் இயங்கும் தொண்டமான் தொலைபேச்சு நிலையம் பயனை முழுமையாக பெறுவது அவசியம், பிரதியமைச்சர் தெரிவிப்பு என்பதாக இன்றைய தினம் தினகரன் பத்திரிகை உட்பக செய்தியாக வருகிறது. நேற்று தினம் செய்தி அறிக்கையில் தொடர்பான செய்தி வந்திருந்தோம். குறிப்பாக பிரதியமைச்சர் பிரதீப் அவர்கள் கலந்து கொண்ட நிகழ்வின் போது அவர் தெரிவித்த கருத்துக்களும் அதே போல அவருடைய அந்த நிகழ்வு தொடர்பான விடயங்கள் நாங்கள் வழங்கியிருந்தோம். அரசாங்கத்தின் முழு நிதி ஒதுக்கீட்டில் மலையக இளைஞர்களை தொழில் உலகுக்கு அழை செல்லும் தொண்டமான் தொழிற்பயிற்சி நிலையத்தின் மூலம் எமது மலையக சமூகம் நிறைவான பயனை பெற்றுக் கொள்வது அவசியம் என பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்பட வசதிகள் அமைச்சின் பிரதியமைச்சர் சுந்தர்லிங்கம் பிரதீப் தெரிவித்திருக்கிறார். வடகிழக்கு வெளியே முழுமையாக தமிழ் மொழியில் இயங்கும் ஒரே ஒரு பயிற்சி நிலையமாக இந்த நிலையம் காணப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். பெருந்தோட்டம் மற்றும் சம உட்கடை வசதிகள் அமைச்சின் கீழ் இயங்கும் மேட்டன் தொண்டமான் தொழிற்பயிற்சி நிலையத்துக்கு புதிய மாணவர்கள் எடுத்துக்கொள்ளும் நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து கொண்ட போதே அவர் இந்த விடயங்களை கூறியிருக்கிறார். பாராளுமன்ற உறுப்பினர் கிருஷ்ணன் கலைச்சலில் உட்பட்டும் இங்கே கலந்து கொண்டார்கள். தற்போது அங்கு பிரதி அமைச்சர் உரையாற்றுகின்ற போது பெருந்தோட்ட பகுதியில் காணப்படுகின்ற பாடசாலைகளுக்கான காணி பிரச்சனை தொடர்பான விடயங்களை சுட்டிக்காட்டியிருந்தார். அதே போல பெருந்தோட்ட மக்களுக்கான விடை பணிகள் தொடர்பான விடயங்கள் குறித்து ஆராயப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்கிறார். அதேபோல இந்த அரசாங்கத்தின் மீது மலையக மக்களின் நம்பிக்கை இன்னும் அதிகரித்திருக்கின்ற விடயங்களையும் சுட்டிக்காட்டியிருந்தும் அவர் உரையாற்றியிருந்தார். அவர் தெரிவித்த கருத்துக்களை நாங்கள் இப்போது பார்க்கலாம் கேட்கலாம். அவருடைய அந்த கருத்தின் போது பல விடயங்களை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். குறிப்பாக மலையக பெருந்தோட்ட மக்களிடம் அரசாங்கம் தொடர்பாக அல்லது ஜனாதிபதி தொடர்பாக எடுக்கப்பட்ட கருத்துக்களின் போது மக்கள் எமது மீது நம்பிக்கை அதிகமாக வைத்திருக்கிறார்கள். எமது நம்பிக்கையை காப்பாற்றுகின்ற வகையிலான பல்வேறு வேலைத்திட்டங்களை அரசாங்கம் மலையக பெருந்தோட்ட மக்களுக்காக மேற்கொள்ள தயாராக இருப்பதாகவும் பிரதி அமைச்சர் அவர்கள் தெரிவித்த கருத்துக்களும் முக்கியமான செய்தியாக இருப்பதற்கான அவர் தெரிவித்த கருத்தை நாங்கள் இப்போது பார்க்கலாம் கேட்கலாம்.
1: அனைத்து பாடசாலைகளுக்கும் காணி உரிமை உரித்து வழங்குவதற்காக மிக அமைச்சரவை அனுமதி பத்திரத்தை தாக்கல் செய்ய நாங்கள் தயாரித்துக் கொண்டிருக்கிறோம். அதே போல ஆசிரியர் வெற்றிடங்களை நிரப்புவதற்கும் பாடசாலைகளுக்கு வளங்களை பெற்றுக் கொடுப்பதற்கும் தோட்டப்புறங்களில் இருக்கின்ற பாடசாலைகளில் செல்லுகின்ற வீதிகள் கரடு முரடனாகவும் சீரற்றும் இருக்கின்றன. அந்த பாதைகளை சீர் செய்து அந்த மலையக பாடசாலைகளை அபிவிருத்தி செய்வதற்கும் நாங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். எனவே 22 கோரிக்கைகளை முன்வைத்து பேச்சுவார்த்தை மிகவும் வெற்றிகரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதற்காக எங்களுடைய பிரதமர் அருணி அமரசூரி அவர்களுக்கு மலையகத்த சமூகத்தை சார்ந்தவர்கள் ரீதியிலே மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதனால்தான் நன்மையிலே சிபிஐ நிறுவனம் வெளியிட்ட ஆய்வினர் பிரகாரம் 75.4% மக்கள் இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். 94.4% மலையக மக்கள் இந்த அரசாங்கத்தோடு இருக்கின்றார்கள் என்பது இன்று நிரூபிக்கப்பட்டுள்ளது. நாட்டிலே ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கான சரியான ஜனநாயக ரீதியான எதிர்கட்சியினுடைய கடப்பாடை நீங்கள் செய்யுங்கள். எனவே மக்களை மடையரலா நீங்கள் நகைச்சுவை காரலாக மாறுகின்ற வேலைகளை செய்ய வேண்டாம் என்று உங்களிடம் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.
0: இன்றைய வீரகேசரி பதிரிகள் மற்றும் ஒரு செய்தி, மகாசங்க மாநாடு இன்று என்பதாக வீரகேசரி பதிரிகள் மற்றும் ஒரு தகவல் வந்திருக்கிறது. இலங்கையில் புத்த சாசனத்தை பாதுகாத்து போஷிப்பதற்கு அரசியலமைப்பினூடாக வழங்கப்பட்டுள்ள பொறுப்பினை அரசாங்கமும் அதிகாரிகளும் தீவிரமாக செயல்படுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தும் நோக்கில் பௌத்த சாசன பாதுகாப்பு சபையால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள விசேட மகாசங்க மாநாடு இன்று பிற்பகல் 2:30 கொழும்பு கோட்டை டிஆர் விஜயவர்தன மாவட்டத்தில் அமைந்துள்ள இலங்கை கண்காட்சி மற்றும் மாநாடு மண்டபத்தில் நடைபெறவிருக்கிறது. பௌத்த சாசன பாதுகாப்பு சபை அண்மையில் விடுத்துள்ள உத்தியபூர்வ ஊடக அறிக்கையில் இந்த விடயம் சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதாக அந்த செய்தியும் தொடர்வதை நாங்கள் காணலாம். எழுதிய செய்திகளை பார்ப்போம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர்

0: சுயாதீன செய்தி பார்வை எழுந்திருக்கிறோம். அந்த வகையில் டெங்கு தொடர்பான விடயங்களை மையப்படுத்திய செய்திகளை முக்கியத்துவம் பெறுகிறது. திவ இன பத்திரிகையில் வெளியாகின்ற செய்தி, டெங்கு ரோகின் சமக மரணத் இகலட்ட ஜூலி மாசே தின விசிபாட்ட ரோகின் திதாஸ் விசயாயதாஸ் எக்கசிய திஸ் சயாக் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு. எனவே டெங்கு நோயாளி எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இந்த ஜூலை மாதத்தில் கடந்த 25 நாட்களில் மாத்திரம் 26,136 நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். இதுவரைக்கும் இந்த வருடத்தில் 81,511 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருப்பதோடு 61 மரணங்களும் பதிவாகியிருப்பதாக தேசிய டெங்கு ஒழிப்பிரிவு சுட்டிக்காட்டுகிறது. மக்கள் இந்த டெங்கு தொடர்பாக, உங்கள் சுற்றுலா தொடர்பாக மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் என்று விளைந்து சுட்டிக்காட்டுவதுதான் அந்த செய்தி நாங்கள் எடுத்துக்கொள்கின்றோம். அதே போல இன்னும் ஒரு தகவல் இருக்கிறது டெங்கு தொடர்பாக. இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது, 4 பிரதான காரணிகளினால் டெங்கு மரணங்கள் நிகழ்கின்றன விசேட மருத்துவர்கள் கூறுகிறார்கள் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. நாடளாவிரதியில் டெங்கு நோய் வேகமாக பரவி வரும் நிலையில் அதனால் பதிவாகும் உயிரிழப்புகள் எண்ணிக்கையும் அதிகரித்து வருகிறது. அதற்கு தாமதமான சிகிச்சை, வைத்தியசாலைகளில் இட நெருக்கடி, மருத்துவ பராமரிப்பு சவால்கள் மற்றும் நோயின் தீவிரத்தன்மை ஆகிய 4 பிரதான காரணிகளை அடிப்படை செல்வாக்கை செலுத்துவதாக தொழிற்சங்க கூட்டமைப்பின் தலைவர் விசேட மருத்துவர் சாமால் சஞ்சீவ் தெரிவித்திருக்கின்றார். முதலாவது காரணியாக நோயாளி நோயில்லை மிகவும் தீவிரமடையும் வரை உரிய மருத்துவ சிகிச்சைகளை பெற்றுக் கொள்ளாது இருத்தல் அவதானிக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவது காரணியாக கடுமையான காய்ச்சல் ஏற்படும் நிலையிலும் கூட வைத்தியசாலையிலும் அதிகளவான இடநெருக்கடி காரணமாக பல நோயாளர்கள் தங்கி சிகிச்சை பெறாமல் வீடுகளுக்கு திரும்பிச் செல்வதை குறிப்பிடலாம். மேலும் மருத்துவ பராமரிப்பில் ஏற்படும் குறைபாடுகள் காரணமாக வயசில் அனுமதிக்கப்படும் நோயாளிகள் உயிரிழப்பது மூன்றாவது காரணி அமைப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். எனவே மேலும் சில விடயங்கள் கூறப்படுகின்றன. சிலர் இந்த டெங்கு தொற்று தெரிய வந்தவுடன் அவர்கள் பாரம்பரிய மருத்துவ முறைகளை பயன்படுத்தி இந்த அவர்கள் வீட்டுக்குள்ளே தங்களுக்குள்ளே சிகிச்சை பெற்றுக் கொள்கின்ற நடவடிக்கை இடம்பெறுகிறது. அது மிகவும் பாரதூரமான நிலைமையை கொண்டு சேர்க்கிறது. பலருடைய உயிரிழப்புக்கு எதுவும் காரணியாக இருக்கிறது. எனவே சமூக வலைதளங்கள் மற்றும் ஏனையோர் பகிர்கின்ற அந்த தங்களுடைய இந்த வீடுகளில் செய்து அருந்துகின்ற மருந்துகள் அல்லது அது தொடர்பான விடயங்களை பருகுவதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். டெங்கு தொற்று தொடர்பான விடயங்கள் தீவிரமாக கரிசனம் கொள்ள வேண்டும். நீங்களாகவே ஒன்று இணைத்து அதில் மருந்துகளை எடுப்பதையோ அல்லது அது தொடர்பான விடயங்களை முன்னெடுப்பதோ தவிர்த்துக் கொள்ளப்பட வேண்டும் என்பதாகத்தான் அந்த செய்தி முக்கியமாக இருப்பதை காணலாம். அதே போல இன்றைய தமிழன் பத்திரிகையில் இன்னும் ஒரு தகவல் இருக்கிறது, சிறுவர்களுக்கான காய்ச்சல் ஏற்பட 24 மணி நேரம் காய்ச்சல் குறையாவிட்டால் மருத்துவ நிலையத்துக்கு அழைச்செல்லுமாறு அவர்களுக்கு கோரிக்கை விடுக்கப்படுகிறது. இன்றைய தமிழன் பத்திரிகையில் குழந்தைகளுக்கு 24 மணி நேரத்துக்கு மேல் காய்ச்சல் நீடித்தால் வயிற்றுறை நாடவும் சுகாதாரத்துறையினர் எச்சரிக்கை என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. குழந்தைகளுக்கு 24 மணி நேரத்துக்கு மேலாக காய்ச்சல் நீடித்தால் அவர்களை உடனடியாக வைத்தியசாலை கலைந்து செல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சுகாதாரத்துறையினர் வலியுறுத்தியிருக்கிறார்கள். பெற்றோர் தமது குழந்தைகளை வைத்தியசாலை கலைந்து செல்லும் போது அவர்களின் மருத்துவ குறிப்புகள் உள்ளிட்ட அனைத்து ஆவணங்களையும் தவறாமல் கொண்டு செல்ல வேண்டும் என கொழும்பு சீமாட்டி ரிஜ்வே சிறு வைத்தியசாலையின் பணிப்பாளர் விசேட வைத்திய நிபுணர் பிரதீப் ரத்னசேகர் தெரிவித்திருக்கின்றார். வீட்டு வைத்தியம் செய்வதால் குழந்தைகளுக்கு சிகிச்சை அளிப்பதற்கான முக்கியமான நேரம் வீணாகுவதாகவும் உடனடியாக சரியான மருத்துவ ஆலோசனைகளை பெற நடவடிக்கை எடுக்குமாறும் அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார். கொழும்பு சீமாடி ரிஜ்வே சிறு வைத்தியசாலைக்கு தற்போது டெங்கு காய்ச்சல் பாதிக்கப்பட்ட சுமார் 50 குழந்தைகள் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அவர்களில் 1/4 பகுதியினர் தீவிரமான நிலையில் உள்ளதாக வைத்தியசாலை பணிப்பாளர் தெரிவித்தார். இந்த நிலையில் மேலும் அதிகரித்தால் வைத்தியசாலை நெருக்கடி நிலை தீவிரமடைய சாத்தியம் இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். எனவே இந்த விடயங்கள் குறித்தும் மக்கள் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் என்பதையும் நாங்கள் சுட்டிக்காட்டுகின்றோம். அடுத்து இன்றைய அருண பத்திரிகையில் செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது, நாங்கள் பார்க்கலாம். அது தொடர்பான செய்தி, ஜனாதிதாஸ் விசிபாதி ஜனபதி மெதுரு ஹதகி துந்தாஸ் அசு நமயாக் நவாத்தன் அராங் வியதம கோட்டி துண பணி என்பதாகவும் அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருக்கிறது. இன்றைய அருண பத்திரிகை கடந்த 2025 ஆண்டில் 3089 பேர் ஜனாதிபதி மாளிகையில் தங்கியிருந்ததாகவும் அதன் ஊடாக 3 கோடி ரூபாய் செலவழிக்கப்பட்டிருப்பதாகவும் ஒரு தகவலை மேற்கோள் காட்டி அந்த செய்தி இன்றைய தினம் அருண பத்திரிகையிலும் இணைய பத்திரிகையிலும் வந்திருக்கின்றன. எனவே அதனை இப்போது நிராகரித்திருக்கிறார்கள் ஜனாதிபதி செயலக அதிகாரிகள். இன்றைய தினகரன் பத்திரிகை அதற்கு தலைப்பிடுகிறது, ஜனாதிபதி மாளிகையில் வெளியார் தங்கியிருக்கவில்லை என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். ஜனாதிபதி மாளிகைகளில் வெளிநபர்கள் தங்கியுள்ளதாக ஊடகங்களில் வெளியாகியுள்ள செய்தி தொடர்பில் ஜனாதிபதி ஊடகப்பிரிவு விசேட செய்தி குறிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. அதன்படி ஜனாதிபதி மாளிகைகளில் வெளிநபர்கள் எவரும் தங்கியிருக்கவில்லை என்பதோடு அது முற்றிலும் பொய்யான செய்தியாகும் என ஜனாதிபதி ஊடகப்பிரிவு தெரிவித்திருக்கிறது. 2025 ஆண்டில் நாடு முழுவதிலும் உள்ள இந்த ஜனாதிபதி அலுவலகத்தில் அல்ல அல்லது மாளிகையில் இந்த விவகாரங்கள் குறித்தும் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. எனவே இந்த ஜனாதிபதி மாளிகைகளில் பல்வேறு நபர்கள் கிட்டத்தட்ட 3089 பேர் தங்கியிருந்தனர் என்ற தலைப்பில் வெளியாகியுள்ள செய்தி முற்றிலும் பொய்யானதாகும். 2025 ஜனாதிபதி மாளிகை வளாகங்களில் உள்ள ஏனைய கட்டடங்களில் பாதுகாப்பு பிரிவினர் ஊடகவியலாளர்கள் மற்றும் ஏனைய பிரிவுகளைச் சேர்ந்த அதிகாரிகள் தமது உத்தியோகபூர்வ தேவைகளுக்காக பல்வேறு சந்தர்ப்பங்களில் தங்கியிருந்திருக்கிறார்கள். இருப்பினும் இந்த அதிகாரிகள் எவரும் ஜனாதிபதி மாளிகையில் தங்குவதற்காக பயன்படுத்தவில்லை என்பதாகவும் ஜனாதிபதி ஊடகப்பிரிவு தெரிவித்திருக்கிறது. வெளியாட்கள் எவரும் தங்கவில்லை. எனவே அவ்வாறு வந்த செய்தி முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது என்பதாகத்தான் ஜனாதிபதி செயலகம் விடுத்திருக்கின்ற அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு தகவல் பொதுமக்களுக்கானது. 30-31 திகதிகளில் தொழில் திணைக்களம் சேவைகள் நிறுத்தம் என்பதாக தினகரன் பத்திரிகை தலைப்பெற்றிருக்கின்றது. தொழில் திணைக்களத்தில் முக்கியமாக திருத்தப் பணிகளை செய்ய வேண்டியிருப்பதால் எதிர்வரும் 30-31 திகதிகளில் ஊழியர் சேமலாப நிதி மற்றும் ஊழியர் நம்பிக்கை நிதியம் தொடர்பான சகல கணினி சேவைகளும் நிறுத்தப்படும் என்று அத்திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. தலைமையகம் சகல பிராந்திய மாவட்டம் மற்றும் கிளை அலுவலகங்களில் இச்சேவைகள் இடம்பெற மாட்டாது என திணைக்களம் அறிவித்திருக்கிறது. எனவே தினங்களில் பதிவு செய்தல் கொடுப்பனவு என்பன மேற்கொள்ளப்பட மாட்டாது. ஏற்கனவே இத்தினங்களில் சேவைகள் பெற்றுத்தரப்படும் என்ற அறிவித்தல்களை பெற்றவர்கள் அடுத்த 1 மாத காலத்துக்குள் தமக்கான அலுவலகங்களுக்கு சமூகம் அளித்து சேவைகளை பெற்றுக் கொள்ள முடியும் எனவும் தொழில் திணைக்களம் மேலும் தெரிவித்திருக்கிறது. தொழில் திணைக்களத்துக்கு 30-31 திகதியில் செல்வதற்கு யாராவது இருந்தால், அதாவது வியாழன் வெள்ளி ஆகிய நாட்களில் செல்ல இருந்தால், அத்தினங்களில் தொழில் திணைக்களம் சேவைகள் நிறுத்தப்பட்டிருந்த விடயத்தை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். 30-31 திகதிகளில் தொழில் திணைக்களத்தினுடைய இந்த அவருடைய ஏனைய பணிகள் காரணமாக திருத்த பணிகள் காரணமாக அந்த நடவடிக்கைகள் சேவைகள் இடம்பெறாது என்பதாக அறிவித்திருக்கிறார்கள். அது குறித்து மக்கள் மிகுந்த கவனத்தை செலுத்த வேண்டும் என்பதை நாங்கள் சுட்டிக்காட்டுகின்றோம். அடுத்த தினம் லங்கா தீப் பத்திரிகையினுடைய புகைப்படம் ஒன்று வெளியாக இருக்கிறது. அது குறித்தும் நாங்கள் பார்க்கலாம். அதனுடன் தொடர்புடைய செய்தி விருதின பத்திரிகையில் வந்திருக்கின்றன. விக்டோரியா ஜலாசிய சிதி பரண பாரவலு மதுவேலா என்பதாக இந்த தினம் லங்கா தீப் பத்திரிகை தொடர்பான செய்திகள் வந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. மலையக பகுதிகளில் நிலவுகின்ற இந்த கடுமையான வெப்பம் காரணமாக, வறட்சி காரணமாக விக்டோரியா நீர்த்தேக்கம் நீர் பற்றி போய் பழைய வீதிகள் தென்படுவதாக அந்த செய்தி புகைப்படத்துடன் வெளியாகும் நிலையில் இன்னும் ஒரு தகவலும் இருக்கிறது. இன்றைய தமிழன் பத்திரிகையில் வெப்பமான வானிலை அதிகரிக்கக்கூடும், எல்னினோ தாக்கம் குறித்து எச்சரிக்கை வெளியானது என்பதாக இன்று தினம் தமிழன் பத்திரிகையும் தலைப்பெற்றுவதை நாங்கள் பார்க்கலாம். நாட்டில் அடுத்த மாதம் வெப்பமான வானிலை தொடர்ந்தும் அதிகரிக்கக்கூடும் என வளிமண்டல திணைக்களம் எதிர்கூறியிருக்கிறது. எல்னினோ படிப்படியாக வலுவடைந்து வருவதாக வளிமண்டல திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் அஜித் விஜயமான குறிப்பிடுகிறார். எல்னினோ நிலைமை சாதாரணமாக 6 மாதங்கள் அல்லது 1 வருடத்துக்கு நீடிக்கும் நிலைமையே பொதுவானதான சுட்டிக்காட்டிய அவர், இம்முறை ஜூன் மாதம் ஆரம்பமான எல்னினோ அடுத்த வருடம் ஏப்ரல் மாதம் வரையடை நிறைவடையும் என எதிர்கூறப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டார். ஏனைய நாடுகளில் ஏற்பட்டுள்ளதைப் போன்று தொடர்ச்சியாக வெப்பம் அல்லது கடுமையான மழை பெய்யும் நிலைமை இலங்கையில் காணப்படாது எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். மாறாக எல்னினோ நிலைமையினால் இலங்கையில் பருவப்பெயர்ச்சியில் மாற்றங்கள் ஏற்படும் நிலைமையை காணப்படுவதாக வளிமண்டல திணைக்களத்துடைய பணிப்பாளர் நாயகம் அஜித் விஜயமான தெரிவித்தார். இதேவேளை அக்டோபர் மாதத்தில் கடும் மழை பெய்யக்கூடும் என எதிர்கூறப்பட்டுள்ளதால் மேலதிக பயிற்சிக்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்கப்பட்டிருப்பதாகவும் விவசாய அமைச்சர் தெரிவிக்கிறது. செப்டம்பர் மாதத்தில் நீர் முகாமைத்துவ குழுவை கூட்டி பெரும்போகம் தொடர்பான இறுதி தீர்மானத்தை எட்டவுள்ளதாக அமைச்சின் செயலாளர் டி பி விக்ரமசிங்க தெரிவித்திருக்கின்றார். விவசாயத்துக்கு தேவையான நீரை விநியோகிப்பதில் சிக்கல்கள் இல்லை எனவும் தேவையான நீர் தற்போது நாட்டில் சேமிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். நாட்டில் பெரும்போக நவம்பர் மாதம் அளவில் வளமையாக ஆரம்பிக்கப்படும் என்ற போதிலும் எல்னினோ அச்சுறுத்தலை கருத்தில் கொண்டு பயிற்சி நடவடிக்கைகளை முன்கூட்டியே ஆரம்பிப்பது தொடர்பில் ஆராயப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். அக்டோபர் மாதம் மழையுடனான வானிலை நிலவும் என எதிர்கூறப்பட்டுள்ளதால் பெரும்போக நிச்சயிக்கையை முன்கூட்டியே ஆரம்பிப்பதனூடாக மழை வீழ்ச்சியை விவசாயத்துக்கு பயன்படுத்த முடியும் என்று அவர் சுட்டிக்காட்டி எல்னினோ நிலைமையை கருத்தில் கொண்டு அரசாங்கத்தால் அமைச்சர் உபகுழு அதற்கான அதிகாரிகள் ஸ்தாபிக்கப்பட்டு நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இருப்பதை களவிருந்து வெப்பம் குறித்தான விடயங்கள் குறித்தும் பொதுமக்கள் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தும் வகையிலான செய்திகளும் இன்று தினம் பத்திரிகையினுடைய முக்கியமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதேபோல மேலும் பல செய்திகளும் இன்று தினம் பத்திரிகையில் வந்திருக்கின்றன. அது குறித்தும் இன்று தினம் முக்கியமான விடயங்கள் குறித்தும் நாங்கள் பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். குறிப்பாக இந்த அருண பத்திரிகையினுடைய செய்தி குறித்து நாங்கள் இப்போது பார்க்கலாம். அந்த வகையில் யத்ருபதியின் விசிபு துங்வெய் தருவா காரை கட்டி மருட் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பதை காலம். நேற்று முன்தினம் அதிகாலை இந்த விபத்து இடம்பெற்றிருக்கிறது. ராஜகிரிய கழுப்பலுவாவ அருகில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருப்பதாக சொல்லப்படுகிறது. தனது தந்தையோடு மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்ட நபர் அந்த தந்தையின் கட்டுப்பாட்டை இழந்து மோட்டார் சைக்கிள் வீதியில் இழுத்து செல்லப்பட்ட நிலையில் அந்த மோட்டார் சைக்கிளில் இருந்த 4 வயது சிறுவன் வீதியில் தவறி விழுந்து இழுத்து செல்லப்பட்டு எதிரே வந்த வண்டியொன்றுடன் காரனுடன் மோதி செலுத்திய பலியான சம்பவம் ஒன்று பதிவாயிருக்கிறது. சம்பவம் தொடர்பாக இப்போது போலீசார் விசாரணை ஆரம்பித்திருக்கிறார்கள். ராஜகிரிய அம்பகா சந்தி பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருப்பதாக அந்த செய்திகளும் முக்கியமான செய்திகளாக இன்றைய பத்திரிகையில் வந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இந்த தினம் இன்னும் ஒரு முக்கியமான செய்தி இடம்பெறுகிறது. இன்றைய தினகரன் மற்றும் அதே போல தினக்குரல் பத்திரிகையிலும் அதே போல ஏனைய பத்திரிகையிலும் தொடர்பான செய்திகள் முக்கியமான செய்திகளை தந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையில் இன்றைய தினம் தினகரன் பத்திரிகை வெளியாகின்ற செய்தி, தாக்குதல்களை நிறுத்துவதாக ஈரான் அறிவிப்பு, கடல் முற்றுகை தொடரும் என்கிறது அமெரிக்கா என்பதாக இன்றைய தினகரன் பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. வளைகுடா நாடுகள் மற்றும் பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க நலன்கள் மீது தாக்குதல்களை நிறுத்துவதாக ஈரான் நேற்று அறிவித்துள்ள போதிலும் ஈரானுக்கு எதிரான கடல் முற்றுகையை தொடர்ந்து முன்னெடுக்கப் போவதாக அமெரிக்க மத்திய கட்டளை தலைமையகம் அறிவித்திருக்கின்றது. அதற்கமைய 12 சரக்கப்பல்களை திருப்பி அனுப்பியதாகவும் 2 கப்பல்களை முடக்கியிருப்பதாகவும் அந்த தலைமையகம் தெரிவித்திருக்கின்றது. அதற்கமைய இவை இவ்வாறு இருக்க, ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை கடந்த 24 மணி நேரத்தில் ஹோமஸ் நீரிணை வழியாக செல்ல முயன்ற 6 கப்பல்களை நோக்கி எச்சரிக்கை வேட்டுகளை தீர்த்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் ஹோமஸ் நீரிணையில் மீண்டும் போர் பதற்றம் உருவாகுமா என்ற அச்சம் எழுந்த சூழலில் ரஷ்யாவிலிருந்து ஈரானுக்கு பயணித்த சரக்கப்பல் ஒன்றை உக்ரைன் நேற்று முன்தினம் தாக்கி அளித்திருக்கின்றது. எனவே இந்த தாக்குதலுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ள ஈரான் இது சட்டவிரோதமான குற்றச்செயல் என்பதாக குறிப்பிட்டு தெஹ்ரானில் உள்ள இந்த யுக்ரைன் தூதரகத்துக்கு அவர்கள் தங்களுடைய எதிர்ப்பினையும் பதிவு செய்திருப்பதாக செய்திகள் முக்கியமாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். எனவே ஆட்சேபனை வெளியிட்டிருக்கிறார்கள். இதேவேளை யமனின் ஹூதிகள் சவுதி அரேபியாவின் ஜிசான் மற்றும் யான்பு நகரங்களில் உள்ள சவுதி அரசு எண்ணெய் நிறுவனமான அராம்கோவுக்கு சொந்தமான தளங்கள் மீது நேற்று முன்தினம் தாக்குதல் நடத்தியிருக்கின்றார்கள். அத்தோடு தெற்கு செங்கடல் பகுதியில் கப்பல் ஒன்றின் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக பிரித்தானிய கடல்சார் வர்த்தக நடவடிக்கை மன்றம் நேற்று தெரிவித்திருக்கிறது. ஹோமஸ் நீரிணையின் கட்டுப்பாட்டை மையமாக கொண்டு ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான மோதல் நேற்று முன்தினம் வரையான 13 இரவுகள் நீடித்தன. அதனைத் தொடர்ந்து அமெரிக்க தாக்குதல் நிறுத்தியிருக்கிறது. பதிலுக்கும் ஈரானும் நிறுத்துவதாக குறிப்பிட்டதோடு பதிலடி கொடுக்கும் வகையில் தாக்குதல்களை முன்னெடுத்தோம், அவர்கள் தாக்குதல்களை நிறுத்தியுள்ளதால் நாங்கள் நிறுத்திவிட்டோம் என்று ஈரானிய ராணுவத்தின் பேச்சாளர் முகமது அர்க்மீனியா தெரிவித்திருக்கின்றார். எனவே ஈரான் அமெரிக்க தாக்குதல் நிறுத்தப்பட்டுள்ள சூழ்நிலையில் அனைத்து வகையான கப்பல் போக்குவரத்தும் நடவடிக்கைகளும் நேற்று முதல் முழு அளவில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக கட்டார் போக்குவரத்து அமைச்சு தெரிவித்திருப்பதாகவும் அந்த செய்திகள் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான இந்த போர் பதில் சொல்ல ஒருவர் தனிந்திருப்பதாக சொல்லப்பட்ட போதிலும் அமெரிக்கா இப்போது கடலை தொடர்பான விடயங்களில் தாக்குதல் தொடரும் என்பதாக அறிவித்திருப்பதானது மீண்டும் சிக்கலை உண்டு பண்ணியிருப்பதாக அந்த செய்திகளும் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த தகவலோடு இன்றைய சுயாதீன செய்தி பார்வை இரவுக்கு வருகிறது. நாளையும் சுயாதீன செய்தி பார்வையில் சந்திக்கலாம். வணக்கம்.
1: நாளேடுகள் மீதான நடுநிலை கண்ணோட்டம் வசந்தத்தின்

0: வணக்கம் வசந்தா. வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிலிருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகரோசிவ்
3: கிளிஃப் கொலாஜன் நேச்சுரல் காகல் ஸ்புட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
4: நேர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை நேர வணக்கங்கள். நேர்கள் இப்போது முதல் வணக்கம் வசந்தம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நான் உங்க சங்கர் புஷ்பராஜ். காலையிலே எல்லாருமே ஆரவாரமா கிளம்பிட்டு இருப்பீங்க வேலைகளுக்கு போறதுக்கு. திங்கக்கிழமை அப்படிங்கும் போது எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதற்றம் பரபரப்பு இருக்கும். சில பேர் இப்போதான் பெட்டை விட்டு எழும்பலாமா, இல்லை வேலைக்கு கிளம்பலாமா, இல்லை என்ன காரணம் சொல்லி மேனேஜருக்கு ஒரு லீவை போடலாமான்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. அந்த மாதிரியான சோம்பல் எல்லாம் முறிச்சு எலும்பு என்ன பண்ணுங்க அப்படின்னா டக்குன்னு வேலைக்கு கிளம்ப ஆரம்பிங்க. நாம் இப்போ நிகழ்ச்சியின் முதலாவதாக அபிவிருத்தி லோத்தரசபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை பார்க்கலாம். நேற்றைய தினம் சீர்க்கப்பட்ட 3060வது அதகோடிபதி லோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து வை வெற்றி இலக்கங்களாக 9, 12, 33, 40 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து வை வெற்றி இலக்கங்களாக 9, 12, 33, 40 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2,00,000 ரூபாய் பரிசில்கள் 2 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 63,09,520 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 5,93,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்றைய தினம் சீர்க்கப்பட்ட 4,946வது ராசி அதிர்ஷ்டத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ராசியாக சிம்ம ராசி தெரிவாகியுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 23, 30, 52, 53 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ராசி சிம்மம் வெற்றி இலக்கங்களாக 23, 30, 52, 53 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 10,00,000 ரூபாய் பரிசில்கள் 2 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 1,50,87,800 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 73,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீர்க்கப்பட்ட 3,234வது சுப்பபோலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து எக்ஸ் வெற்றி இலக்கங்களாக 6, 11, 68, 78 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து எக்ஸ் வெற்றி இலக்கங்களாக 6, 11, 68, 78 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 25,000 ரூபாய் பரிசுக்குரிய சூப்பர் கேசிட்ல் பின் விசைட் இலக்கங்களாக 1, 2, 0, 7, 7 தெரிவாகியுள்ளது. மீண்டும் 1, 2, 0, 7, 7 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2,00,000 ரூபாய் பரிசில்கள் 2 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 53,53,320 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 6,02,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட 5,395வது சனிதாலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து எக்ஸ் வெற்றி இலக்கங்களாக 11, 12, 63, 66 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து எக்ஸ் வெற்றி இலக்கங்களாக 11, 12, 63, 66 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 50,000 ரூபாய் பரிசுக்குரிய லக்கி சான்ஸ் சீட்டில் பின் விசேட இலக்கங்களாக 6, 0, 4, 1, 0 தெரிவாகியுள்ளது. மீண்டும் 6, 0, 4, 1, 0 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2,00,000 ரூபாய் பரிசு 1 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 60,16,000 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 5,08,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 2,410வது கப்புர்கலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து ஐ சூப்பர் இலக்கம் 26 வெற்றி இலக்கங்களாக 11, 40, 48, 58 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து ஐ சூப்பர் இலக்கம் 26 வெற்றி இலக்கங்களாக 11, 40, 48, 58 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 20,00,000 ரூபாய் பரிசு 1, 2,00,000 ரூபாய் பரிசில்கள் 4 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 1,26,85,200 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 32,49,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட 968வது சுப்பிரிதன சம்பதவின் வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து வை வெற்றி இலக்கங்களாக 5, 0, 2, 6, 7, 7 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து வை வெற்றி இலக்கங்களாக 5, 0, 2, 6, 7, 7 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் மொத்தமாக 34,64,280 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 2,50,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்றைய தினம் சீர்த்துக்கப்பட்ட 442வது ஜயசம்பதவியின் வெற்றி முடிவுகள் இதோ ஆங்கில எழுத்து வை வெற்றி இலக்கங்களாக 2, 6, 7, 7 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து வை வெற்றி இலக்கங்களாக 2, 6, 7, 7 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2,50,000 ரூபாய் பரிசு ஒன்றும் 50,000 ரூபாய் பரிசில்கள் 25 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 57,93,080 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த நேற்றைய தினம் சீர்த்துக்கப்பட்ட 1064வது சசிரிலுத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ வெற்றி இலக்கங்களாக 17, 30, 40 தெரிவாகியுள்ளது. மீண்டும் 17, 30, 40 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2,00,000 ரூபாய் பரிசில்கள் 9 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 34,53,520 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. இவைதான் நேற்றைய தினம் சீர்த்துக்கப்பட்ட அபிவிருத்தி லுத்தர் சபையின் உத்தியோகபூர்வ

காலை பொழுதின் உற்சாகம் வணக்கம் வசந்தத்தோடு இணைந்திருக்கிறீங்க. அடுத்ததாக நேற்றைய தினம் சீரழிக்கப்பட்ட தேசிய லோத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை பார்க்கலாம். நேற்றைய தினம் சீரழிக்கப்பட்ட 376வது சுபதவச குலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ராசியாக கன்னிராசி தெரிவாகியுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 31, 37, 45 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ராசி கன்னி வெற்றி இலக்கங்களாக 31, 37, 45 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் விசேட இலக்கங்களாக 0, 1, 6, 0 தெரிவாகியுள்ளது. விசேட இலக்கங்களாக 0, 1, 6, 0 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 500,000 ரூபாய் பரிசு ஒன்றும் 50,000 ரூபாய் பரிசல்கள் ஏழும் வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 763,63,100 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்து தங்க நாணயங்களும் பரிசாக வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 4502வது கோவிசத்தலோத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து கியூ வெற்றி இலக்கங்களாக 34, 46, 51, 64 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து கியூ வெற்றி இலக்கங்களாக 34, 46, 51, 64 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2,50,000 ரூபாய் பரிசல்கள் 4 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 73,65,480 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 7,40,20,259 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட 6,260வது மகஜன சம்பதவின் வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து ஆர் வெற்றி இலக்கங்களாக 7, 3, 4, 3, 1, 6 தெரிவாகியுள்ளது.

ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்றைய தினம் சீர்திருக்கப்பட்ட 2290வது தனநிதான எழுத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து யு வெற்றி இலக்கங்களாக 64, 67, 72, 77 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து யு வெற்றி இலக்கங்களாக 64, 77 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் விசேட இலக்கங்களாக 1, 9, 8, 5 தெரிவாகியுள்ளது. மீண்டும் விசேட இலக்கங்களாக 1, 9, 8, 5 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2 லட்சம் ரூபாய் பரிசில்கள் 3 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 49,80,040 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 8,02,33,744 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்றைய தினம் சீட்டிலப்பட்ட 2608வது மெகா பவர் லோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து என் சூப்பர் இலக்கம் 16 வெற்றி இலக்கங்களாக 17, 19, 50, 76 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து என் சூப்பர் இலக்கம் 16 வெற்றி இலக்கங்களாக 17, 19, 50, 76 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 20 லட்சம் ரூபாய் பரிசு ஒன்றும் 2 லட்சம் ரூபாய் பரிசு ஒன்றும் வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 83,29,880 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்து மெகா சூப்பர் பரிசாக 29,92,65,542 ரூபாயும் அடுத்த பவர் சூப்பர் பரிசாக 1 கோடி ரூபாயும் அடுத்த கிராண்ட் சூப்பர் பரிசாக மோட்டார் வாகனமும் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 1569வது ஹந்தான லோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ராசியாக விருச்சிக ராசி தெரிவாகியுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 2, 16, 20, 34 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ராசி விருச்சிகம் வெற்றி இலக்கங்களாக 2, 16, 20, 34 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 25,000 ரூபாய் பரிசில்கள் 12 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 70,75,860 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 31,43,145 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 835வது அத சம்பத்தவியின் வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து ஆர் வெற்றி இலக்கங்களாக 4, 3, 1, 6 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து ஆர் வெற்றி இலக்கங்களாக 4, 3, 1, 6 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 50,000 ரூபாய் பரிசில்கள் 41 2,50,000 ரூபாய் பரிசில்கள் 2 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 40,60,6,800 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட ஜெயலலிதருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 528வது ஜெயலலிதருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து ஜே வெற்றி இலக்கங்களாக 0, 9, 5, 5 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து ஜே வெற்றி இலக்கங்களாக 0, 9, 5, 5 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் விசேட இலக்கங்களாக 1, 5, 4, 0 தெரிவாகியுள்ளது. மீண்டும் 1, 5, 4, 0 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 5 லட்சம் ரூபாய் பரிசு ஒன்றும் 50,000 ரூபாய் பரிசில்கள் 34 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 59,27,840 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. இவைதான் நேற்றைய தினம் சீர்திருக்கப்பட்ட தேசிய லுத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

0: இயற்கையான அழகு இன் ரகசியம் அல்ல. வலுவான எலும்புகள் மற்றும் அடர்த்தியான கூந்தலை பெற கிளிஃப்ட் கொலாஜன் நேச்சுரலை உடனே பயன்படுத்துங்கள். உங்கள் உடலின் ஒளிவை உணருங்கள்.
1: மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
2: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு. புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
3: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8.
4: காலை பொழுது நூற்றாகம் வணக்கம். வசனத்தோடு இணைந்திருக்கிறீங்க. காலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்க்கெல்லாம் கிளம்பி போகும்போது நம்ம பார்ப்பதற்கு அழகாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக பலதரப்பட்ட கிரீம்களை அள்ளி முகத்தில் பூசி நம்மளாம் ரெடி ஆகிட்டு இருப்போம். பல பேரில் எல்லாருமே அப்படிதான். ஆஃபீஸ்க்காக இருக்கட்டும், வேலைக்காக இருக்கட்டும், எங்கே கிளம்புறதா இருந்தாலும் ஏகப்பட்ட கிரீம்களை வாங்கி பூசி நாம் அழகாக இருக்கிறோங்கிற கான்ஃபிடென்ட் நமக்கு

வரைக்கும் ட்ரெஸ்ஸை மாற்றி கண்மையை மாற்றி மேக்கப்பை மாற்றி ரெடி ஆகிட்டு இருப்போம். அப்படியெல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கும்போது அதுதான் அழகா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அழகு அப்படிங்கிறது அது கிடையாது. அழகு அப்படிங்கிறது உள்ளிருந்து வர வேண்டிய ஒரு விடயம். அப்படி உங்களுக்கு இயற்கை அழகை மீண்டு தர வேணும், இல்லை மீட்டு தரணும், இல்லை நீங்கள் அதை மீட்டெடுக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், கிளிஃப் கலோஜின் நச்சுளை வாங்கி பயன்படுத்தி பாருங்கள். இயற்கையாகவே உங்கள் உடலில் கலோஜின் உற்பத்தி அதிகரித்து உங்களுக்கு வலுவான எலும்புகள், வளர்ச்சியான கூந்தல் மற்றும் பொலிவான சர்மம் இவை எல்லாவற்றையுமே வந்து மீட்டெடுத்து தரும். ஸோ இதை காகில் ஸ்போர்ட்ஸ் மற்றும் முன்னணி மருந்தங்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அப்போ காலையிலேயே இப்படி உற்சாகமாக இருக்கிறதோட உங்கள் முகம் பார்ப்பதற்கும் உங்கள் உடலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும். அந்த கான்ஃபிடென்ட் மற்றவங்க மனசுலையுமே வரும். ஸோ கண்டிப்பாக இதை வாங்கி பயன்படுத்தி பாருங்கள். தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்கள் காலை பொழுதின் உற்சாகம். வணக்கம், வசந்தம்.

0: நீ ஒரு விஷயத்த மறந்துட்ட. நான் யாரு?
1: சூப்பர் ஹிட் பாடல்களின் சூப்பர் ஸ்டார்
2: ஒன் அண்ட் ஒன்லி பேஸ்
1: வசந்தம் எஃப்எம்.
3: முடியாதுங்கிறது முடிக்கிறது தான் சார்
1: என்னுடைய பழக்கம். இன்றைய நாளுக்கான ராசி பலன்.
4: இன்று 2026 ஆண்டு ஜூலை மாதம் 27 தேதி திங்கட்கிழமை. இன்றைய நாளுக்கான சுபவேளைகளாக நல்ல நேரம் பிற்பகல் 12 மணியிலிருந்து 1:32 வரை. ராகு காலம் காலை 7:32 9 வரை. யமகண்டம் காலை 10:32 12 வரை. இனி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை கேட்போம். மேஷம் பாராட்டு, ரிஷபம் கீர்த்தி மிதுனம் விருப்பம், கடகம் அமைதி சிம்மம் வரவு, கன்னி கவனம் துலாம் உழைப்பு, விருச்சிகம் சுகம் தனுசு உற்சாகம், மகரம் நலம் கும்பம் மேன்மை மீனம் நிறைவு. மீண்டும் வந்த ராசிக்கான பலன்கள். மேஷம் பாராட்டு, ரிஷபம் கீர்த்தி மிதுனம் விருப்பம், கடகம் அமைதி சிம்மம் வரவு, கன்னி கவனம் துலாம் உழைப்பு, விருச்சிகம் சுகம் தனுசு உற்சாகம், மகரம் நலம் கும்பம் மேன்மை மீனம் நிறைவு. இவை இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள்.
1: இன்றைய

வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். காலை பொழுதின் உற்சாகம் வணக்கம் வசந்தத்தோடு இணைந்திருக்கிறீங்க. நேரம் இப்போது 8 மணி.

காலை பொழுதின் உற்சாகம், வணக்கம். வசனத்தோடு இணைந்திருக்கிறீங்க. இந்த காலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா உற்சாகத்தோடு சேர்த்து ஒரு விஷயமும் இருக்கு. என்ன, காலையிலேயே வானிலை எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வீட்டை விட்டு பாதி பேர் கிளம்பி போயிருப்பீங்க, பட் இருந்தும் கிளம்பி போகாமல் இருக்கிறவங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கையில் உடையோட போயிருங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு நாளைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிக கடுமையான வானிலை காணப்படும். இன்னைக்கு கூட கொஞ்சம் பரவாயில்ல, பட் நாளைய தினம் 28ஆம் தேதி எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட்டின் தென்மேற்கு பகுதியில் மழையுடனான வானிலை வந்து கொஞ்சம் அதிகரித்து காணப்படும் அப்படின்னு சொல்லி வளிமண்டலவியல் திணைக்களம் வந்து எதிர்வு கூறியிருக்காங்க. அதன்படி மேல் சபரகமும் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும், காலி, மாத்திரை, கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் அடிக்கடி மழை பெய்யக்கூடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதற்கிடையில் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டில் ஏனைய பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடிய சாத்தியக்கூறுகளும் இருக்கிறதாம். அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், மத்திய மலைநாட்டில் அப்படி இல்லைன்னா வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களில், அம்மாந்தோட்டை, திருக்கோணமலை, புத்தளம் மாவட்டங்களிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றும் வீசக்கூடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த பக்கத்தில் இருக்கவங்களாம் என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. சரி, இப்படியெல்லாம் இருக்கும்போது இன்றைய தினம் எதை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது, நம்மளோட மதிப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, சில நேரங்களில் நம்ம வந்து ஒரு இடத்துல வேலைக்கு போயிருப்போம், இல்லை யாராவது கூப்பிட்டுருப்பாங்க ஒரு உதவிக்காக, வாங்க ஒரு வேலையை செஞ்சு தாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் நம்ம நேரம் முடிஞ்சும் அந்த வேலை முடிஞ்சும் கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லி நம்மளை நிறுத்தி வச்சுருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஏதாவது வேலை இருக்கும் பொழுது நமக்கு வேலை இருக்காது, அவங்களுக்கு வந்து துணையாக நிற்க சொல்லிடுவாங்க நம்மளை. இதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நமக்கு வேறு ஏதாவது வேலை இருக்குது, இல்லை அதுக்கான பணம் அவங்க அதிகமாக நமக்காக தரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் இருந்துச்சுன்னு சொன்னால் அப்படி பண்ணுவாங்களா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேள்விக்குறி தான். இப்போ நான் என்ன கேட்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்மளோட மதிப்பு அப்படிங்கிறது வேலை சார்ந்து இருக்கும்போது நம்மளோட மதிப்பு அப்படிங்கிறது வெறும் வேலை சார்ந்து மட்டும்தான் இருக்குமா, இல்லை நம்ம நேரத்தை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மற்றவர்களுக்காக வீணாக்காமல் அதை பணம் அல்லது நல்ல முறையில் செயல்படுத்தணுமா? ஒருத்தர் நம்மளை கூப்பிட்டாரு அப்படிங்கிறதுக்காக அந்த வேலையை முடிந்தும் அவரோட சும்மா நேரம் கடத்துறது கரெக்டாக இருக்குமா? அப்படி இல்லைன்னா நம்ம வேலை முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம கிளம்பி வந்துடணும், இல்லை அதுக்கான தேவையான பணத்தையும் இல்லை அதுக்கான ஏதாவது ஒரு சன்மானத்தையும் நம்ம பெற்றுக்கொள்ளணுமா? இதில் எது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் என்னோட பகிர்ந்து கொள்ள போகிறீங்க. அலைங்கள் 0312-275-0001 அல்லது 0312-275-111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, அப்படியும் இல்லைன்னா வசந்தத்தின் ஃபேஸ்புக் வாங்க, அங்கே காலை பிழைந்த உற்சாகம் வணக்கம் வசந்தத்துக்காக ஒரு சூப்பரான பதிவு போட்டிருக்கோம். அதன் கீழே வந்து உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே தெரிவியுங்க.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8.
1: ஜிஐ பைப் சரி, ஸ்டெயின் அண்ட் ஸ்டீல் மாத்திரம் தான் வாங்கணும். திரும்ப வேற எங்கேயுமே போக தேவையில்லை. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், கோல்டன் நட் பைப் உபகரணங்கள், வேல்ஸ், பிளான்ஜஸ் மற்றும் கடற்கொள்ளி சார் உபகரணங்களை ஜனதா ஸ்டீல்ஸ் மூலம் பெற்றுக் கொள்ள முடியும். ஜனதா ஸ்டீல், கட்டிட உபகரணங்களுக்கான நம்பிக்கைக்குரிய நாம். சைபர் 71 9 79 76 38.
2: ரெடியா மாமே?

0: வாழும் வசந்த வாழ்வின் நிதர்சனம்.
1: கலைப்பொழுதின் உற்சாகம், வணக்கம். வசந்தோடு இணைந்திருக்கிறீங்க. இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு மாகாணத்தில் இருக்கவங்க, இல்லை கிழக்கு மாவட்டத்தில் இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். காரணம், அங்கே வந்து அதிகமான வெப்பநிலை நிலவு கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிடங்களுக்கெல்லாம் போகும்போது ரொம்ப கவனமாக இருங்க. கிழக்கு மாகாணத்தில் சில இடங்கள்லையும் கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா, பொருணர்வை மற்றும் மொனராகலை ஆகிய மாவட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பகல் வேளையில் அதிகமான வெப்பம் காணப்படும். அதுவும் மனித உடலில் உணரப்படும் அதிக வெப்பம் வந்து இன்றைய தினம் காணப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதனால் போதுமளவு நீரை இறந்துட்டு முடிந்த அளவு நிழலில் இருங்க, இல்லை ஒரு குடையாவது கையில் வச்சுக்கோங்க. வெயிலில் போகிறேன், எனக்கு கருப்பு கலர் தான் அப்படிங்கன்னு கருப்பு கூட எடுத்துகிட்டு போயிடாதீங்க, அதில் ரொம்ப கவனமாக இருங்க. ஸோ அதனால் இந்த ஒரு விடயத்தை வந்து பார்த்திங்கன்னா வளிமண்டலவியல் திணைக்களம் வந்து உங்களுக்காக அறிய தந்திருக்காங்க. ஸோ கவனமாக இருங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா நேர்மைக்கான வாரம் அப்படின்னு சொல்லி பிரகடனப்படுத்தியிருக்காங்க. அதாவது இன்றைய முதல் 27ஆம் தேதி முதல் ஜூலை 31ஆம் தேதி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் தேசிய நேர்மை வாரம் அப்படின்னு சொல்லி பிரகடனப்படுத்தியிருக்காங்க. ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக்க குமாரநாயக்குவின் கையொப்பத்துடன் தான் இதை வந்து வெளியிட்டிருக்காங்க. அப்போ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கிளீன் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சி திட்டத்தில் இன்று வந்து இந்த விஷயம் வந்து நடைமுறைப்படுத்துகிறாங்க. அதுவும் ஒவ்வொரு நாளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விடயங்களை வந்து சொல்லியிருக்காங்க. இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா நிறுவன ரீதியான நேர்மையினை மேம்படுத்தல், ஒரு நேர்மையாக இருக்கணும், அந்த நேர்மையை எப்படி மேம்படுத்துறதுக்கான நாளாக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் வந்து அவங்க வந்து கடைபிடிக்கிறாங்க. நாளைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா நிதி, டிஜிட்டல், தொழில் முயற்சி மற்றும் தொழில்நுட்ப ரீதியான நேர்மையை மேம்படுத்தல் அப்படின்னு சொல்லி 31ஆம் தேதி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் என்னென்ன மாதிரியான நேர்மைக்கான நாளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சரி, இப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நாமளும் நேர்மையாக இருக்கலாம். நம்ம செய்கிற வேலையில் நேர்மையாக இருக்கணும், செய்கிற தொழிலில் நேர்மையாக இருக்கணும், பெற ஊதியத்துக்கு நேர்மையாக இருக்கணும். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யாராவது ஒருத்தர் நம்மளை கூப்பிட்டு ஒரு உதவிக்காக வாங்க அப்படின்னு கூப்பிட்டுட்டு அதிகளவு நேரம் நம்ம நேரத்தை வீணடித்து அவர் வச்சிருப்பார், வேலை தான் இல்லையே கொஞ்சம் நேரம் என் கூட இருந்துட்டு போங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நாம் என்றைக்குமே இருந்து கொள்ளக்கூடாது. நம்ம வேலை முடிஞ்சிருச்சுன்னா நம்ம கிளம்பி வந்துடணும். இல்லை அவருக்காக அவங்க கூப்பிட்டதுக்காக போய் அவங்க கூட நிற்கிறது சரியாக இருக்குமா, இல்லை அதுக்காக ஒரு பணம் பெறுறது சரியாக இருக்குமா, இல்லை நம்மளோட வேலை முடிந்தவுடன் அந்த இடத்த விட்டு வர்றது சரியாக இருக்குமா, இதில் எது கரெக்டாக இருக்கும்? ஏன்னா கூப்பிட்டாரு அப்படிங்கிறதுக்காக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்காக போய் நிற்பாங்க இல்லையா, அப்படி நிற்கிறது கரெக்டாக இருக்குமா, இல்லை அது டெய்லி நின்றா கரெக்டாக இருக்குமா? இந்த மாதிரி விடயங்களை தான் நான் இன்றைக்கி கேட்டிருக்கேன். அலைபிரி மேற்கொண்டு என்னோட பக்கத்துக்கு கொள்ளுங்க 01212 0001 அல்லது 01212 அப்படிங்கிறோட தொலைபேசி இலக்குங்களுக்கு. அப்படி இல்லைன்னா வசந்தத்தின் ஃபேஸ்புக் வந்தீங்கன்னு சொன்னால் அங்கேயும் வந்து காலை பொழுது நூற்றியாகும் வணக்கம் வசந்தத்துக்காக ஒரு பதிவு போட்டுருவோம். அதன் கிளியும் உங்களோட கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். காலையிலே வெளிக்கிட்டு கிளம்பும்போது அழகாக இருக்கணும் அப்படிங்கிற ஆசை எல்லோருக்கும் இருக்கும். காலையில் இல்லை மாலையில் வெளிக்கிட்டு போனாலும் அழகாக இருக்கணுங்கிற ஆசை எல்லோருக்கும் இருக்கும். அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா வருடங்கள் ஓடும்போது, வயது கூடும்போது கண்ணாடியை நம்ம பார்க்கும்போது ஆஹா, ஒரு காலத்தில் நம்ம எப்படி இருந்தோம் இல்லையா அப்படின்னு நாமளே நம்மளை பார்த்து ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இனி கிடையாது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட இயற்கை அழகை மீட்டு தருவதற்காக வந்திருக்கு கிளிப் கலோஜின் நேச்சுரல். வாங்கி பயன்படுத்தி பாருங்கள், இயற்கையாகவே உங்கள் உடம்புல கலோஜின் உற்பத்தியை அதிகரித்து உங்களோட வலுவான எலும்புகள், வளர்ச்சியான கூந்தல் மற்றும் பொலிவான சருமம் எல்லாவற்றையும் மீட்டெடுத்து தரும் காகில் ஸ்பூட்சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களையும் இதை நீங்க பெற்றுக்கொள்ளலாம்.

0: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன்
1: தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம்.
3: மனம் பேச தயங்கும் மொழிகளை மெட்டுக்கள் மெதுவாக மொழிபெயர்க்கும் தருணமாய்
4: நானும் போவது
3: மௌனத்திற்குள் மறைந்திருக்கும் உணர்வுகளுக்கு உயிர் கொடுக்கும் இசையாய்
4: பார்த்ததா
3: சொல்லிற்கினிய தமிழோடு செவியோரம் மொழி பேசும் பாடலாய் பாடலாம். இதயம் ரசிக்கும்

முதல் வெளிவரை காலை 10 மணி முதல் ராகம் சுகமானது கேட்டால் இதமானது. நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8.

வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். காலை பொழுது உற்சாகம், வணக்கம் வசந்தத்தோடு இணைந்திருக்கிறீங்க. காலையிலே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வீடு கட்டுறோம் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் ஏதாவது கட்டிட உபகரண பொருட்கள் வாங்கணும், இல்லை கடல் தொழில் உபகரண பொருட்கள்லாம் வாங்கணும், இது எல்லாவற்றையும் ஒரே இடத்துல வாங்கணும் அப்படின்னா எங்கே போய் வாங்கலாம்னா ஜனதா ஸ்டீல்ஸுக்கு விரைந்து போங்க. அங்கே போயிட்டு உங்களுக்கு தேவையான விடயங்கள் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா சகலவிதமான பொருட்களையும் ஒரே குறையும் பெற்றுக்கொள்ளலாம். ஸோ ஜனதா ஸ்டீல்ஸ் மறந்துடாதீங்க. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அழகாக இருக்கணும். காலையிலேயே எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் ரெடியாகி காலைல நான் ஆஃபீஸுக்கு வரும்போது அவங்க போயிட்டு இருப்பாங்க. பார்க்கும்போது நம்ம அவங்கள பார்த்து சிரிக்கும்போது அவங்களும் நம்மளை பார்த்து சிரிப்பாங்க. காரணம் என்ன, நம்ம அழகாக இருக்குங்கிற கான்ஃபிடென்ட் அவங்களுக்குள்ள இருக்கிறதுனால தானே அப்படியும் சிரிக்கலாம் இல்லையா. அப்படியெல்லாம் இருக்கும்போது இந்த கான்ஃபிடென்ட் உங்களுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும், கண்ணாடி முன்னாடி நின்று பார்க்கும்போது நம்ம அழகாக இருக்கணும் நம்ம கண்களுக்கே தெரியும் போது தான் இந்த கான்ஃபிடென்ட் நமக்குள்ள வரும். நம்ம எப்படி இருக்கிறோம் என்ன நிறம்ங்கிறதுலாம் பிரச்சனை இல்லை, அழகு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது கிடையாது. வலுவான கூந்தல், வளர்ச்சியான எலும்புகள், அது மட்டும் பொலிவான சருமம், இவையெல்லாம் இருந்தால் நாமளுமே அழகு தான். இந்த இயற்கை அழகை மீட்டெடுத்து தர்றதுக்காக தான் உங்களுக்காக இருக்குது கிளிப் கலஜன் நேச்சுரல். வாங்கி பயன்படுத்தி பாருங்கள், உங்கள் உடலில் இயற்கையாகவே கலஜன் உற்பத்தி அதிகரித்து உங்களுக்கான இயற்கை அழகை மீட்டுத்தரும். காகில் ஸ்மிட்ஸ்ரீ மற்றும் நீங்கள் மருந்துகளையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். வீதிகளில் செல்லும்போது ரொம்ப கவனமாக செல்லுங்கள், அதிகப்படியான வாகன விபத்துக்கள் எல்லாம் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வீதிகளில் வந்து வாகனம் ஓட்டலங்க, நான் பாதையோரமாக நடந்து போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னாலும் ரொம்ப கவனமாக நடந்து போங்க. நீங்கள் தப்பு பண்ணாட்டியும் பக்கத்தில் வரவங்க தப்பு பண்ணாலும் அது உங்களுக்கு பாதிப்பாக தான் அமையும். ஸோ இந்த மாதிரி வாகன விபத்துகள் ஏன் ஏற்படுது, இல்லை இந்த விபத்துக்களை எப்படி தடுத்துடலாம் அப்படிங்கிற முயற்சியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐடி நூடக வலையமைப்பு கிளீன் ஸ்ரீலங்கா செயலகத்திலிருந்து டேக் கேர் வழித்தடத்தை பாதுகாப்பும் பயணத்தின் போதான பாதுகாப்பு அப்படிங்கிற செயல் திட்டத்தை பாடசாலை மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கருத்தரங்கள், வீதி நாடகங்கள் மற்றும் செயற்திட்டங்களூடாக வந்து பார்த்திங்கன்னா விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. காரணம் அவர்கள் தான் அடுத்த தலைமுறையினர், அவர்களுக்கு இந்த விளக்கம் தேவை அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு மாதமும் பல பாடசாலைகளுக்கு விஜயம் செய்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கருத்தரங்களை நேரடியாக செயற்படுத்திட்டு இருக்காங்க. வருகிற மாதங்களிலும் எங்கெங்கெல்லாம் போகிறதுக்கு காத்துட்ருக்காங்க அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தர்றதுக்கு நாங்களும் தயாராக இருக்கிறோம். சரியா, இப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நிலாவளி கடலில் வந்து நீராட சென்ற வெளிநாட்டு பிரஜை ஒருவர் வந்து பார்த்தீங்கன்னா நீரில் மூழ்கி உயிரிழந்திருக்கிறாரு. நெதர்லாந்தை சேர்ந்த 49 வயதுடையவர் தான் இப்படி உயிரிழந்திருக்கார் அப்படின்னு சொல்லி போலீஸ் வந்து சொல்லியிருக்காங்க. நிலாவளி பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றுலா விடுதி ஒன்றில் தங்கியிருந்த இவர் தான் இப்படி ஆகியிருக்கு அப்படின்னு ஆரம்பகட்ட விசாரணைகள்லேருந்து தெரிய வந்திருக்கு. இதுவுமே ஒரு விதமான விபத்து தான். ஸோ கவனமாக இருங்க, நீங்களும் நீராட நீர்நிலைகளுக்கு செல்றீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தேவையான முறையான பாதுகாப்போடு செல்லுங்க அப்படிங்கிற விடயத்தையும் ஞாபகப்படுத்திக்கிட்டு தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்க. காலை பொழுதின் உற்சாகம், வணக்கம் வசந்தம்.

0: ரசாகன கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
1: ஒவ்வொரு பாடலும் ஓர் நினைவு, ஒவ்வொரு ராகமும் ஓர் அழியாத உணர்வு.
2: இன்ப ராகங்கள் நெஞ்சுக்குள்ளே பொங்குகின்ற பொன்னு.

செவ்வாய் கிழமைகளில் நாள் முழுவதும் உங்கள் வசந்தம் வானொலியில் இதயம் தொட்ட இனிய தேடலாய் செவ்வாய் ராகங்கள்.

0: தப்பு நடந்துச்சு, அது உனக்கு தெரிஞ்ச வகையில் நீ எதிர்த்த. ஆனா அவனு எதிர்க்கிறதுக்கு இது ஒண்ணு மட்டும் வழி இல்ல. சிதம்பரம், நம்ம கிட்ட காடு இருந்தா எடுத்துக்கிடுவானு, ரூவா இருந்தா புடிங்கிடுவானு, ஆனா படிப்பை மட்டும் நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கிடவே முடியாது. சிதம்பரம், நீ அவனோட எதிர்த்து ஜெயிக்கணும்னு நினைச்சீன்னா படி, நல்லா படிச்சு ஒரு அதிகாரத்துல போய் உக்காரு. ஆனா அதிகாரத்துக்கு வந்த அப்புறம் அவனுங்க நமக்கு பண்றத நீ எவனுக்கும் பண்ணாம, பகைய வளர்க்கறத விட அதை கடக்கிறது தான் முக்கியம். ஒரே மண்ணில் பிறக்கிறோம்,
1: ஒரே மொழி பேசணும்,
0: இது ஒண்ணு போதாதா எல்லாரும் சேர்றதுக்கு?
1: சரி.
2: இன்று வசந்தத்தின் நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார், நாளைய தினம் பிறந்த நாளை கொண்டாடவிருக்கும் தேசிய விருது பெற்ற நடிகர் தனுஷ்.

0: இசை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே. வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
1: காலை பொழுது உற்சாகம், வணக்கம் வசந்தத்தோடு இணைந்திருக்கிறீங்க. இந்த தினம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தகவல் வந்திருக்கு. அதாவது எல்லா பொருட்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நுகர்வோர் அதிகார சபை ஒரு நிர்ணய விலையை வைத்திருப்பாங்க. அந்த விலைக்கு மேலே வந்து விற்பனை செய்தால் அது தண்டனைக்குரிய ஒரு குற்றம். ஆனால் நம்மளில் சில பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியெல்லாம் இல்லை, சரிப்பாவும் அங்கேருந்து கொண்டாந்து விற்கிறாங்க, இங்கே விலை இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு நாமே ஆறுதல் சொல்லிட்டு அதிக விலைக்கு பொருட்களை வாங்குவோம். அப்படி இருக்கும்போது நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட அதிகமாக குடிநீர் போத்தல்களை விற்பனை செய்த இல்லை விற்பனை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டப்பட்டு நிரூபிக்கப்பட்ட ஒரு நிறுவனத்துக்கு 10 லட்சம் ரூபாய் அபராதம் வந்து நீதிமன்றம் வந்து விதிக்கிறதுக்கான நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க. நுகர்வோர் அதிகார சபையின் புலனாய்வு அதிகாரிகள் நடத்திய சோதனையின் போது சம்பந்தப்பட்ட நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட அதிக விலையில் குடிநீர் போத்தல்களை விற்பனை செய்திருக்காங்க. இது தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா பண்டாரலை நீதவான் நீதிமன்றம் வந்து வழக்கு விசாரணைகளை மேற்கொண்ட போதுதான் இந்த சம்பந்தப்பட்ட நிறுவனத்துக்கு இந்த அபராத தொகை விதிக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக இந்த நிறுவனம் வந்து பண்டாரலை அல்லையில் காணப்படக்கூடிய ஒரு நிறுவனத்துக்கு தான் இந்த அபராதம் விதிக்கப்பட்டிருக்கு. இது குடிநீர் போத்தலுக்கு மட்டும் கிடையாது, நீங்கள் வாங்குற அரிசி பருப்பு சீனி எல்லாத்துக்குமே அடங்கும். நீங்கள் இருக்கிற இடத்துல இல்லை நீங்கள் வாங்குற கடைகளில் அதிகமான விலைகளில் விற்பனை செய்தால் அதை பற்றிய கம்ப்ளைண்ட்களையுமே கூட நீங்கள் பதிவு செய்யலாம். 1977க்கு கால் பண்ணி சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கான நடவடிக்கைகளை அவங்க எடுத்துருவாங்க. நம்மளை மாதிரி 4 பேர் பாதிக்கப்படாமல் இருப்பதற்கு நாம் பண்ண ஒரு நல்ல உதவியாக இருக்கும். ஐயோ பாவம் இங்கே கடைக்காரன்னா எவ்வளோ கஷ்டப்படுறாரு அப்படின்னு நினச்சி விட்டீங்கன்னு சொன்னால் அப்புறம் அந்த கஷ்டத்தை எல்லாரும் சேர்ந்து அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும். இப்படி இருக்கும்போது இந்த அமெரிக்கா ஈரான் தாக்குதல்கள் வந்து பார்த்தீங்கன்னா வலுப்பட்டு காணப்படுது. அமெரிக்கா தாக்குதலை நிறுத்தும் வரை நாங்களும் நிறுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் ஈரான் சொல்லிட்டு இருக்காங்க. இதனாலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தாக்குதல் காரணமாக கிட்டத்தட்ட இந்த மசக எண்ணெயின் விலைகள் எல்லாமே வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். எரிபொருளின் விலையும் கூட அதிகரித்திருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுது. கடந்த வியாழக்கிழமை வரை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட பிராண்ட் ரக மசக எண்ணெய் வந்து 100 அமெரிக்க டாலர்களாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வரைக்கும் மேறி இருந்திருக்கு. திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த பரஸ்பரமான ஒரு நிலைக்குள்ளே அவங்க வருவாங்களா இருந்தால் இந்த விலைகள் எல்லாம் மாற்றமடையும். இப்படி இருக்கும்போது அமெரிக்கா நமக்கு இன்னொரு உதவி செய்ய போகிறாங்க. நாட்டில் வந்து டெங்கு நோய் வந்து மிக அதிகமாக பரவிக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 81,000க்கும் மேற்பட்ட டெங்கு நோயாளர்கள் இதுவரையில் இனம் காணப்பட்டிருக்காங்க. 60க்கும் மேற்பட்ட மரணங்கள் இதுவரையில் பதிவாகியிருக்கு. ஒரு சிறிய நுழம்பு நம் உயிரை அல்லது நம் சொந்தங்களின் உயிர்களை பறிப்பது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொடுமையான ஒரு விடயம் இல்லையா? ஸோ இதிலிருந்து பாதுகாத்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான கடமைகள் நமக்கு இருக்குது. இப்படி இருக்கும்போது அமெரிக்கா மற்றும் இலங்கை இணைந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த டெங்கு நோயை கண்டறியும் தொழில்நுட்ப உதவிகளை வந்து பரஸ்பரமாக வந்து பார்த்தீங்கன்னா பகிர்ந்து கொள்ள போகிறாங்க. அமெரிக்க தூதரகம் மற்றும் இலங்கை சுகாதார அமைச்சு டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு ஆகியன இணைந்து தான் இந்த விடயத்தை வந்து மேற்கொள்ள போகிறாங்க. இதனால் என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்களுக்கான விழிப்புணர்வு திட்டங்கள் அது மட்டும் இல்லாமல் எப்படி இது தடுக்கலாம் அப்படிங்கிற உள்ளிட்ட மாதிரியான பரந்த டெங்கு ஒழிப்பு முயற்சியில் வந்து இவங்க ஈடுபடுறதுக்கு காத்துட்ருக்காங்க அப்படிங்கிறது வந்து மிகவும் சந்தோஷமான ஒரு விடயமாக காணப்படுகிறது. இப்படி இருக்கும்போது உங்களுக்கு தேவையான கட்டிட உபகரண பொருட்கள், கடற்தொழில் உபகரண பொருட்கள் இவை எல்லாவற்றையும் முறை குறையின் கீழ் பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற ஆர்வம் ஆசை உங்களுக்கு இருந்தால் நீங்கள் விரைந்து செல்ல வேண்டிய ஒரு இடம் எங்கே? ஜனதா ஸ்டீல்ஸ் போங்க. அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு தேவையான சகல விதமான பொருட்களையும் முறை குறையின் கீழ் பெற்றுக்கொள்ளலாம். தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்க. காலை பொழுதின் உற்சாகம், வணக்கம் வசந்தம்.

0: சமயத்தில் வசந்தம் எஃப்எம் வழுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவதில் மகுடம் மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம். உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: நாளை முதல் அடுத்த சில நாட்களுக்கு நாட்டின் தென்மேற்கு பகுதிகளில் மழையுடனான வானிலை சற்று அதிகரிக்கக்கூடும் என வளிமண்டலவிய திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. இந்நிலையில் மேல் சபரகம்பு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் இன்று அடிக்கடி மழை பெய்யும் என அத்திணைக்களம் தெரிவித்துள்ளது. உவா மாகாணத்திலும் மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு மேல் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். நாட்டின் ஏனைய பகுதிகளில் பிரதானமாக வறண்ட வானிலை நிலவும். மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் ஹம்மாந்தோட்டை, திருகோணமலை மற்றும் புத்தளம் மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். இடியுடன் கூடிய மழையின் போது ஏற்படக்கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் இன தாக்கங்களினால் ஏற்படும் விபத்துக்களை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர்.
0: வசந்த எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
1: ஹோமஸ் நீரிணையில் பயணித்த எண்ணெய் தாங்கி கப்பல் ஒன்று கன்னிவெடி ஒன்றில் சிக்குண்ட நிலையில் வெடித்துச் சிதறியுள்ளதாக ஈரானிய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. ஈரான் அங்கீகரித்த நீர்வழிப்பாதையை பின்பற்றாமையே இதற்கு காரணமாகும் என அந்நாட்டு அரசாங்கம் தெரிவித்துள்ளது. ஈரானிய அதிகாரிகளின் ஒருங்கிணைப்பு இன்றி பயணித்த போதே குறித்த எண்ணெய் தாங்கி கப்பல் வெடித்துச் சிதறியுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. ஈரான் அறிவித்த பாதையிலிருந்து கப்பல்கள் விலகிச் சென்றால் அதற்கான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என இஸ்லாமிய குடியரசான ஈரான் இதற்கு முன்னரும் பலமுறை எச்சரித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. எமது அடுத்த மனித்தியாள செய்தியினை 10 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
2: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
3: மக்கள் சூடிய
0: நம்பிக்கைக்குரிய லோக்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம்.
4: நிமிர்ந்த நடை.

இலங்கையின் 9 மாகாணங்களிலும் 102.8 வசந்தம் FM.

வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். காலை பொழுது உற்சாகம், வணக்கம் வசந்தத்தோடு இணைந்திருக்கிறீங்க. இந்த பொழுது உங்களுக்கு உற்சாகமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த நாள் உற்சாகமாக இருக்கணும்னா ஒரு விஷயத்தை மறந்துடாதீங்க. என்ன மறந்துடாதீங்க அப்படின்னா, காலை உணவு எடுத்துக்கொள்ள மறந்துடாதீங்க. காலை உணவு மிக முக்கியம் அப்படிங்கிறத நான் எப்பவுமே சொல்லிட்டு இருக்கேன். காலை உணவு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் உங்கள் உடம்பு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உற்சாகமாக செயற்பட ஆரம்பிச்சிடும். சரி, இப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு உறுதியான வீட்டை கட்டணும், இல்லை கட்டிடத்தை கட்டணும். என்ன மாதிரியான உள்ளீடுகளை பயன்படுத்தணும்னா, உறுதியான உள்ளீடுகளை பயன்படுத்தி கட்டினால் மட்டுமே உங்களுக்கு ஒரு உறுதியான கட்டிடம் அல்லது வீடு கிடைக்கும். பரம்பரை தாண்டியும் நிலைத்து நிற்கும் அப்படிங்கும்போது சாதாரண கம்பிகளை கொண்டு கட்டாதீங்க. கடைக்கு போயிட்டு கேட்டு வாங்குங்க, மெல்வா கியூஎஸ்டி கம்பிகளை தாங்க அப்படின்னு சொல்லி கடையில் இருக்கிற கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லி கம்மி ப்ரைஸுக்கு வேறு எதாவது தலையில் கட்ட போப்பார். அதெல்லாம் இல்லை, மெல்வா கியூஎஸ்டி வாங்குங்க, அப்போ தான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், மெல்வா கியூஎஸ்டி கம்பிகளை பயன்படுத்தி உங்கள் வீடு கட்டிடங்களை அமைத்துக் கொண்டீங்கன்னா காலம் தாண்டியும் நிலைத்து நிற்கும், உங்கள் பேரே சொல்லும். சரியா, மறந்துடாதீங்க. ரைட், இப்போ யாரெல்லாம் நம்மளோட ஃபேஸ்புக்கினூடாக இணைந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். காலை வணக்கங்களோடு வந்திருக்காங்க குமுதா கிருஷ்ணசுவாமி நாவலப்பட்டியிலேருந்து, அன்பான இனிய காலை நேர வணக்கங்களோடு அக்கரைப்பட்டிலேருந்து பாப் டைலர் நிசார் வந்திருக்காரு. இனிய காலை வணக்கங்களோடு அவனாசி வைஜெயந்தமாலா பலாங்குடையில் வந்திருக்காங்க. சகோதரா இனிய காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி கணபதி மனோகரன் வந்திருக்காங்க. அசூர்தீன் வந்திருக்காங்க, குருச்சாங்கேணியிலேருந்து நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கதா சொல்லியிருக்காங்க. அடுத்தா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அன்பான காலை வணக்கங்களோடு இணைந்திருக்கிறாரு நம்மளோட ஹட்டன்லேருந்து வந்திருக்காரு பரமானந்தன். சரி, நாம் வந்து கேட்ட கேள்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் மலைபினை மேற்கொண்டு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நான் கேட்டிருந்தேன் என்னன்னா, ஒருத்தர் வந்து வாங்க, ஒரு வேலை இருக்குது வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. கூப்பிடும்போது போயிட்டு அந்த வேலையை நேர்மையான முறையில் நேர்த்தியான முறையில் செய்துட்டு வர்றது கரெக்டாக இருக்குமா, இல்லை கொஞ்சம் நேரம் இருங்க நம்ம கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லும்போது அங்கேயே நேரத்தை செலவிடுறது எந்த அளவில் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். இதுக்கு வந்து சொல்லியிருந்தாங்க, எட்டையாந்தோட பணாபத்தியிலிருந்து சரோஜனி நிதி சொல்லியிருந்தாங்க, நமக்கு வந்து போனோம்னா வேலையை முடிச்சுட்டு வந்துடணும், அதுதான் நமக்கு மரியாதை, அதுக்கான உரிய கட்டணம் இருந்துச்சுன்னு சொன்னால் அதையும் எடுத்துட்டு வர்றது வந்து சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அடுத்த மும்தாஸ் பேகம் கொழுங்கு 14 இணைந்துட்டு சொல்லியிருந்தாங்க, என்னன்னா நம்மளை நம்பி ஒருத்தர் ஒரு வேலைக்காக கூப்பிட்டாங்கன்னு சொன்னால் முதல்ல போன இடத்துல அந்த வேலையை நேர்மையாக செஞ்சு முடிச்சிடணும், இழுத்தடிச்சிட்டுலாம் இருக்கக்கூடாது. குறிப்பாக போனோமா நமக்கு கொடுத்த வேலையை வந்து நம்ம கரெக்டாக செஞ்சிடணும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இடத்துலேருந்து நமக்கான பணத்தை பெற்றுட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க. புலாத்சிங்கிலிருந்து பாலகிருஷ்ணகுமாரி இணைந்திருந்தாங்க, அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால், போகணும், வேலை செய்யணும், வந்துடணுங்கிறது அவங்களோட கருத்தாக இருக்குது. காரணம் என்னென்னா, நம்மளோட நேரம் நமக்கானது, அதை வந்து தேவையில்லாமல் இன்னொருத்தவங்களுக்காக செலவழிக்கிறத விட நாம் கொஞ்சம் ஓய்வில் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட கருத்து இருந்துச்சு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, வேலை இருக்குது வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு சரி கொஞ்சம் நேரம் இருங்க இருந்துட்டு போங்களேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க சொல்கிறதுக்காக எவ்வளோ நேரம் நீங்கள் இருப்பீங்க? அப்படி இல்லைனா போனோமா வேலையை முடிச்சுமா வந்தோமா, இதில் எது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத நான் கேட்டிருக்கேன். அளவிடம் மேற்கொண்டு பகிர்ந்து கொள்ளுங்கள். 011-2-775 001 அல்லது 011-2-775 111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு தொடர்ந்து மேலிருந்து கொள்ளுங்கள். காலை பொழுது நூற்றாகும் வணக்கம் வசந்தம்.

நேயர்களின் தெருவில் நிகழ்ச்சிகளில் முதல் தர வானொலி வசந்தம் FM. நடைபாதையில் வாகனம் செலுத்துவதை தவிருங்கள். நடைபாதை என்பது வாகனம் செலுத்துவதற்காக அல்ல. உங்களின் இந்த செயல் யாரோ ஒரு அப்பாவியின் உயிரை பறித்து விடலாம். டேக் கேர், டேக் கேர், பாதுகாப்பான பயணத்திற்கு.

வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். காலை பொழுது உற்சாகம், வணக்கம் வசந்தத்தோடு இணைந்திருக்கிறீங்க. இந்த நாள் உங்களுக்கு உற்சாகமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு தேவையான விடயங்கள்லாம் இப்பயே பிளான் போட்டு வச்சுக்கோங்க. இந்த வேலைகளை இன்றைய நாள் தினம் நான் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் வச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த திட்டத்தினூடாக செயல்பட்டீங்கன்னு சொன்னா எல்லா விடயமுமே சூப்பரா நடக்கும். நீங்களும் வந்து டயர்ட் ஆக மாட்டீங்க. இப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, நாம் அழகா இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம எல்லாருடைய ஆசையாக இருக்கும். அப்படி இருக்கும்போது நாம் எல்லாருமே அழகுதான், இருந்தாலும் இந்த அழகு வர வர வர வர வர மங்கிட்டே போகுது அப்படிங்கிற கவலை இருக்கும். அந்த கவலை இனி உங்களுக்கு தேவையில்லை. காரணம் உங்களுக்காக வருகிறது கிளிப் கலோஜின் நேச்சுரல். வாங்கி பயன்படுத்தி பாருங்க, இயற்கையாகவே உங்க அழகை வந்து மீட்டெடுத்து தரும். உங்கள் உடலில் கலோஜின் அப்படிங்கிற இதை வந்து உற்பத்தி செய்யும் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கலோஜின் அப்படிங்கிற ஒரு ஓமன் தேவைப்படும். இந்த ஓமனின் ஊடாக தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட இயற்கை அழகு மீண்டு வரும். இந்த ஓமனை உற்பத்தி செய்யணும் அப்படின்னு சொன்னால் கலோஜின் தேவை. அது இந்த கிளிப் கலோஜின் நேச்சுரலில் இருக்குது. உங்களுக்கு வந்து வலுவான எலும்புகள், வளர்ச்சியான கூந்தல் மற்றும் பொலிவான சருமம், எல்லாவற்றையும் தந்து உங்கள் இயற்கை அழகை மீட்டெடுத்து தரும். இப்பயே வாங்கி பயன்படுத்தி பாருங்க. காகில் ஸ்போர்ட்ஸ் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தங்களையும் உங்களுக்கு இது கிடைக்கும். இப்படி இருக்கும்போது கட்டிட உபகரண பொருட்கள், கடத்தொழில் உபகரண பொருட்கள், இவை எல்லாவற்றையும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ளும் அப்படிங்கிற ஆசை இருக்கா உங்களுக்கு? யாருக்கு தான் அந்த மாதிரி ஆசை இருக்காது? அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் விரைந்து செல்லுங்க. நீங்கள் ஜனதா ஸ்டீல் சங்கம் போனீங்க, உங்களுக்கு தேவையான சகல விதமான பொருட்களையும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த தலைவலி காய்ச்சல் எல்லாம் இந்த வானிலை மாறும்போது வர்றது சகஜம். தலைவலி காய்ச்சலுக்காக உங்களோட வேலைகளை நீங்கள் வந்து தடை பண்ணாதீங்க. மெல்டோல் எடுத்துக்கொள்ளுங்க. ரெண்டு மெல்டோல் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் உங்களோட தலைவலி காய்ச்சல் எல்லாம் பறந்து போயிடும். நீங்களும் உங்கள் வேலைக்கு விரைந்து போயிடலாம் அப்படிங்கிற ஒரு விடயத்தையும் இன்றைய காலை பொழுதில் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். இப்படி இருக்கும்போது ஒருவர் நிதி மோசடியில் வந்து ஈடுபட்டிருக்காரு. அதுவும் சாதாரண நிதி மோசடி கிடையாதுங்க, முறை தவறிய ஒரு அதிகாரி. இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இது நிதி மோசடி அப்படிங்கிறத தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா, கம்பா வத்துப்பிட்டியில் முதலீட்டு வலய காவல்துறை சாவடியில் பணியாற்றும் ஒரு உதவி காவல்துறை அதிகாரி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுமக்களிடம் முறையற்ற முறையில் மற்றும் அச்சுறுத்தும் வகையில் நடந்து கொண்ட ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு. சரியா, இதனாலே வந்து பார்த்தீங்கன்னா அவரை பணியிலிருந்து நீக்கியிருக்காங்க. ஜூலை மாதம் 23ஆம் தேதி வந்து வத்துப்பிட்டியில் இருந்த மருத்துவமனைக்கு அருகில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தின் முன்பாக இடம்பெற்றுள்ளது இந்த சம்பவம். சீருடையில் இருந்த அதிகாரி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கிருந்தவங்கள்ட்ட கடுமையாக அச்சுறுத்தும் வகையில் வந்து பார்த்தீங்கன்னா வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்காரு. சரியா, இப்படி இருக்கும்போது என்ன ஆயிருக்கு? இதனை அடுத்து அந்த நிறுவன நெறிமுறைகளின் படி என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால், அவர் வந்து பணியிடை நீக்கம் செய்திருக்காங்க. சரியா, என்ன செய்ய, நமக்கு ஒரு சீருடையை கொடுத்துட்டாங்க அப்படிங்கும்போது நம்ம நமக்கு ஏற்ற மாதிரி இல்லை ஒரு பொறுப்பை கொடுத்துட்டாங்கும்போது நம்ம இஷ்டத்துக்கு பண்ணக்கூடாது. அதுக்குள்ள கட்டுப்பட்டு தான் நம்ம தேவைகளையும் வேலைகளையும் பண்ணணும். தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்க. காலை பொழுதின் உற்சாகம், வணக்கம் வசந்தம்.

உனக்கு ஒண்ணுமே தெரியாதுல்ல.

0: இலங்கையின் 9 மாகாணங்களிலும் 102.8
1: மகன் செய்த நல்ல முதலீடு இந்த வீடு கட்டினது தான்.
2: 20 வருடத்துக்கு மேலே இருக்கும் நினைக்கிறேன்.
3: மெல்வா QST குவாலிட்டியால தான்.
1: சரியா சொன்னீங்க. வெளிநாட்டுல இருக்கிற மகனும் இதே தான் சொல்லி இருக்கிறாரு. புதுசா கட்டுற வீட்டுக்கு QST கம்பி பாவிக்க சொல்லி அன்னைக்கு எடுத்த சரியான தீர்மானத்தினால பரம்பரைக்கும் பயப்பட தேவையில்லை.
2: வாழ்நாள் முழுவதற்கும் ஒன்றுதான், அது உறுதிப்படுத்தப்பட்டது.
4: இயற்கையான அழகு இன் ரகசியம் அல்ல. வலுவான எலும்புகள் மற்றும் அடர்த்தியான கூந்தலை பெற கிளிஃப்ட் கொலாஜன் நேச்சுரலை உடனே பயன்படுத்துங்கள். உங்கள் உடலின் ஒளிவை உணருங்கள்.
5: மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.

இன்று இந்திய திரையிசை உலகின் இனிய குரல்களில் ஒருவரும் கோடிக்கணக்கான இசை ரசிகர்களின் இதயத்தில் என்றும் ஒலித்துக் கொண்டிருக்கும் சின்ன குயில் கே எஸ் சித்ரா அவர்களின் பிறந்த நாள் இன்று.

1963 ஜூலை மாதம் 27 தேதி கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் பிறந்த சித்ரா அவர்கள் சிறுவயதிலிருந்தே கர்நாடக இசையில் பயிற்சி பெற்று 1979 திரையிசை பயணத்தை தொடங்கினார். இன்று 45 ஆண்டுகளுக்கும் மேலாக இசை உலகில் தனது இனிமையான குரலால் ரசிகர்களை மயக்கி வருகிறார்.

மலையாளம், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி என 20க்கும் மேற்பட்ட மொழிகளில் 25,000க்கும் அதிகமான பல பாடல்களை பாடியிருப்பது ஒரு மாபெரும் சாதனை. மொழி மாறினாலும் உணர்ச்சி மாறாத குரல் என்ற பெருமை அவருக்கே உரியது. இளையராஜா, டேனிசே தென்றல் தேவா, ஏ ஆர் ரஹ்மான், வித்யாசாகர், ஹாரிஸ் ஜெயராஜ், யுவன் சங்கர் ராஜா, எம் எம் கீரவாணி என பல தலைமுறை இசையமைப்பாளர்களின் இசையில் ஏராளமான சுபஹிட் பாடல்களை இவர் பாடியுள்ளார். சித்ரா என்றாலே ரசிகர்கள் உடனே நினைவு கூறும் சில காலத்தால் அழியாத பாடல்கள் இருக்கின்றன. 1995 பாம்பே திரைப்படத்தில் வெளியான கண்ணாளனி என்ற பாடல் ஏ ஆர் ரஹ்மானின் இசையில் உருவான இந்த பாடல் காதலின் மென்மையை உலகம் முழுவதும் உணர வைத்தது. இன்றும் அவரது அடையாள பாடல்களில் இதுவும் ஒன்று.

அடுத்து டோலிட் திரைப்படத்தில் இடம்பெற்ற அஞ்சலி அஞ்சலி ஏ ஆர் ரஹ்மான் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்களோடு இணைந்து பாடிய இந்த பாடல் காதல் மெலடிகளில் தனியிடம் பிடித்துக் கொண்டிருக்கின்றது என்று வரை என்று கூறவர்.

அத்தோடு லவ் பேர்ட்ஸ் திரைப்படத்தில் இடம்பெற்ற மலர்களே மலர்களே, இளமை, காதல், இனிமை, இந்த மூன்றையும் ஒரே பாடலில் உணர வைத்த மெலடி பாடல் இது.

கண்டு கொண்டேன் திரைப்படத்தில் இடம்பெற்ற கண்ணா மூச்சி ஏடலா ஏ ஆர் ரஹ்மானின் இசையில் கவிஞர் வைரமுத்துவின் வரிகளில் உருவான இந்த பாடல் சித்ராவின் மென்மையான குரலுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. இந்த பாடலில் ஒரு பெண்ணின் ஏக்கம், காதல், மனதின் நுண்ணிய உணர்வுகள் அனைத்தையும் சித்ரா

அடுத்து நாணயம் திரைப்படத்துக்காக நான் போகிறேன் மேலே மேலே என்ற பாடல். இந்த பாடல் காதலை மட்டும் சொல்லாமல் ஒரு கனவு உலகத்தில் அழைத்து செல்வதை போன்று இருக்கும். ஆடும் நிலா எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்களின் ஆழமான குரலும் சித்ராவின் இனிமையான குரலும் இணைந்து ஒரு அழகான இசை அனுபவத்தை கொடுத்திருக்கும். இளையராஜாவின் இசையமைப்பில் சித்ரா பாடிய பல பாடல்கள் கீதாஞ்சலி திரைப்படத்தில் துள்ளி எழுந்தது பாட்டு. சின்ன குயில் இசை கேட்டு, வைரமுத்துவின் ஒரு ஜீவன் அழித்தது ஆகிய பாடல்கள் புகழ் பெற்றன. தமிழ் திரையுலகம் சூட்டிய சின்ன குயில் சித்ரா என்ற பெயர் நிலைத்தது. அறிமுகப்படுத்தப்பட்ட அதே ஆண்டு நானொரு சிந்து, காவடி சிந்து, பாடறியேன், படிப்பறியேன் போன்ற பாடல்களை சிந்து பைரவியில் மிக சிறப்பாக பாடி தேசிய விருதை கூட

குயில் சித்ராவின் திறமையை வெளிக்கொண்டு வந்ததில் இளையராஜாவின் பங்கு குறிப்பிடத்தக்கது. அடுத்தடுத்து 1985 முதல் 1986 ஆண்டில் இளையராஜாவின் இசையமைப்பில் சித்ரா பாடிய பல பாடல்கள் வெற்றியடைந்தன. இதைத் தொடர்ந்து இசையமைப்பாளர்கள் பலரும் தம் பாடல்களுக்கு உயிரூட்ட சித்ராவின் குரலை பயன்படுத்தினர். சித்ராவுடன் தமிழில் முதலில் பாடிய கங்கையமரன், மெல்லிசை மன்னர் விஸ்வநாதன், சங்கர் கணேஷ் ஆகியோர் இசையமைப்பிலும் அநேக பாடல்களை பாடியிருக்கின்றார் சித்ரா.

ஒரு கலைஞரை உயர்த்தலாம், ஆனால் ரசிகர்களின் அன்புதான் ஒரு கலைஞரை என்றும் வாழ வைக்கும். அந்த அன்பை தலைமுறைகள் கடந்தும் பெற்றுக் கொண்டிருக்கும் குரல் சின்ன குயில் கே எஸ் சித்ராவின் குரல். இன்றைய தினம் தனது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் நம் சின்ன குயில் சித்ரா அவர்களுக்கு வசந்தம் எஃப்எம் சார்பாக இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்து.

0: ஞாபகப்படுத்தி இன்றைய நாள் இன்றைய நாள் நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8 மனம் பேச தயங்கும் மொழிகளை மெட்டுக்கள் மெதுவாக மொழிபெயர்க்கும் தருணமாய்
1: நானும் போவது காதல் பாதை
0: மௌனத்துக்குள் மறைந்திருக்கும் உணர்வுகளுக்கு உயிர் கொடுக்கும் இசையாய்
1: பார்த்ததா
0: சொல்லிற்கினிய தமிழோடு

வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். காலை பொழுது உற்சாக வணக்கம் வசந்தத்தோடு இணைந்திருக்கிறீங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு உறுதியான வீட்டை கட்டணும் இல்ல கட்டிடத்தை கட்டணும் அப்படிங்கிற ஆசை எல்லோருக்குமே இருக்கும். அது காலம் தாண்டி பரம்பரைக்கும் நிலைத்து நிற்கணும் அப்படிங்கிற தேவையும் நமக்கு எல்லாருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்க வாங்க வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா, மெல்வா கியூஎஸ்டி கம்பிகளை வாங்கி உங்களோட வீடு அல்லது கட்டிடத்தை அமைத்து பாருங்கள். காலம் தாண்டியும் பரம்பரைக்கும் நிலைத்து நிற்கும் உங்கள் பேரை சொல்லும் கடைக்காரன் நான் சொல்றேன், ஏதோ ஒரு கம்பியை வாங்காதீங்க, கேட்டு வாங்க. மெல்வா கியூஎஸ்டி கம்பிகள் அப்படிங்கறதை வந்து உங்களை காலை பொழுது நினைவுபடுத்துறோம். அழகாக இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம எல்லோருடைய ஆசைதான். காரணம் நாமளும் அழகா தான் இருக்கும். அந்த அழகு கழகு சேர்க்கறதுக்கு இன்னொரு விடயம் தேவை. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயற்கையாகவே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அழகு அப்படிங்கிறது வலுவான எலும்புகள், வளர்ச்சியான கூதல் மற்றும் பொலிவான சருமம், இவை எல்லாவற்றையும் உங்களுக்கு மீட்டெடுக்கணும் அப்படின்னு சொன்னால் கிளிஃப் கலோஜன் நேச்சுரலை வாங்கி பயன்படுத்தி பாருங்க. உங்களுக்கு உடலில் இயற்கையாகவே கலோஜன் உற்பத்தி அதிகரித்து உங்களுக்கு தேவையான அழகை மீட்டுத்தரும். இது காகில் ஸ்மூட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தங்களையும் பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ தொடர்ந்து மெனந்து கொள்ளுங்க. காலை பொழுதின் உற்சாகம், வணக்கம் வசந்தம்.

0: மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
1: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8.
2: திரை உலகின் நட்சத்திரம்
3: நாயடிச்சா கூட அதை கேள்வி கேட்கறதுக்கு ஒரு அமைப்பு இருக்கு, ஒரு சட்டம் இருக்கு. ஒரு பொண்ணு என்ன காதலிச்சு நோகடிச்சா சொல்றேன், அதை ஏன் சார் யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்க? 5 ரூபா கொடுத்து சோப்பு வாங்குறோம், அந்த சோப்பு தரமானதா இல்லைன்னா நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு தான் கேஸ் போட சட்டமும் இருக்கு, அது விசாரிக்க கோர்ட்டும் இருக்கு. ஆனா 50 வருஷம் கூடவே வாழ்றேன்னு என் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணிட்டு இப்ப எனக்கு துரோகம் பண்ணிட்டு வேற யாரையோ கல்யாணம் பண்ணிக்க போறா, அதை தடுக்க ஏன் சார் சட்டம் இல்ல? ஒரு பொண்ண கைய பிடிச்சி இழுத்தா ஈவ்டிசிங்னு கேஸ் இருக்கு. முந்தா நாள் பீச்ல என்ன மாதிரி காதல ஏமாந்த ஒருத்த தற்கொலை பண்ணிக்கிட்டான், அது காரணமான பொண்ணு மேல கேஸ் எடுக்கல. ஏன் நியூஸ் கூட வரல? பொம்பளை செத்தா உயிர், ஆம்பளை செத்தா என்ன சார்?
4: இன்றைய தினம் வசந்தத்தை நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார் தயாரிப்பாளர், நடிகர், இயக்குனர், தேசிய விருது பெற்ற நம்மளோட தனுஷ் அவர்கள்.

0: லோஸ்தரோலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
1: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8. வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
2: காலை பொழுது நிகழ்ச்சியாகும் வணக்கம் வசந்தத்தோடு இணைந்திருக்கிறோம். உங்களுக்கு வந்து கட்டிட உபகரண பொருட்கள் அல்லது கடல் தொழில் உபகரண பொருட்கள் இவை எல்லாவற்றையும் ஒரே குறையின் கீழ் பெற்றுக்கொள்ளணும். ஜனதா ஸ்டைல்ஸ் போங்க, அங்க போனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தேவையான சகல விதமான பொருட்களையும் ஒரே குறையின் கீழ் பெற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தலைவலி காய்ச்சல் எல்லாம் வந்துருச்சுன்னு சொன்னா உங்க வேலைகளை தடை பண்ண விட்டுறாதீங்க. மெல்டோல் எடுத்துக்கொள்ளுங்க, மெல்டோல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களோட தலைவலி காய்ச்சல் எல்லாம் பறந்து போயிரும், நீங்களும் உங்க வேலைகளை விரைந்து செய்யலாம். அடுத்த வந்து பாத்தீங்கன்னா இயற்கையாகவே நம்ம எல்லாரும் அழகா இருப்போம், பட் இருந்தாலும் இந்த அழகு வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு இருக்கும். இந்த அழகை மீட்டெடுக்கணும் அப்படிங்கிற ஆசை எல்லோருக்கும் இருக்கும். அப்படின்னா என்ன பண்ணுவோம், கிளிஃப் கலஜன் சொல்லி வாங்கி பயன்படுத்தி பாருங்க. அது உங்களுக்கு வலுவான எலும்புகள், வளர்ச்சியான கூந்தல் மற்றும் பொலிவான சருமம் எல்லாவற்றையும் மீட்டெடுத்து தரும். சரியா, இதுக்காக ஸ்பிட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்துகளையும் நீங்க பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு கிடைக்குது. சரியா, இன்றைய வாங்கி பயன்படுத்துங்கள். தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்க காலை பொழுது நிகழ்ச்சியாகும் வணக்கம் வசந்தம்.

வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். காலை பொழுது உற்சாகம், வணக்கம் வசந்தத்தோடு இணைந்திருக்கிறீங்க. இன்றைய தினம் வந்து பாத்தீங்கன்னா, நான் ஒரு விடயம் கேட்டிருந்தேன், ஒரு வேலைக்காக நம்ம ஒருத்தவங்க கூப்பிடுறாங்க, போறோம், போனதுக்கு அப்புறம் அந்த வேலையில இருக்கிறது கரெக்டா இருக்குமா, இல்ல வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் வர்றது கரெக்டா இருக்குமா அப்படின்னு. அதுக்கு ஏராளமான பேர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அழைப்பினை கொண்டு அவங்களோட கருத்துக்களை சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில் அடுத்ததான் வந்து நம்மளுக்கு யார் சொல்லியிருந்தாங்கன்னா, நாவலப்பட்டிலேருந்து ஸ்ரீலீலா சொல்லியிருந்தாங்க. ஸ்ரீலீலா சொல்லியிருந்தாங்க என்னன்னா, ஒரு வேலைக்காக நான் போனேன் அப்படின்னு சொன்னால் அந்த வேலையை முடித்துட்டு அந்த வேலையை முடிந்ததோடு வீட்டுக்கு வர்றது தான் என்னோட பழக்கம். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்கவங்க பார்த்துட்ருப்பாங்க இல்லையா, ஏன்னா நம்ம ஒரு வேலைக்காக போகிறோம், இந்த டைமுக்கு போயிடும் அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்லிடுவோம். அப்போ நமக்கானவங்க பார்த்துட்டு இருப்பாங்க இல்லையா, வீட்டிலேருந்து அவங்க வருவாங்க அப்படின்னு சொல்லி, அதனால் அவங்களுக்கான நேரத்தையும் நான் அவங்களுக்காக கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னோட கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் ஒரு வேலைக்காக போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த வேலைக்கான 100% அந்த வேலை நேரத்தில் வந்து இல்லை அவங்க கேட்டிருக்க நேரத்தில் வந்து அவங்களுக்காக நீங்கள் கொடுத்துடணும். அதுக்கான நேர்மையை வந்து நம்ம வந்து கடைபிடிக்கணும். அதுக்கப்புறம் நம்மளை வந்து இந்த நேரத்துலேருந்து இந்த நேரம் வரைக்கும் ஒரு வேலை இருக்குது அப்படின்னா சரி பரவாயில்ல, எக்ஸ்ட்ரா ஒரு ஹாஃப் அன் அவர் ஆகுது, இல்லை ஒரு 1 hour ஆகுது அப்படின்னா நம்ம வந்து இருக்கிறதுல தவறல. அதுக்காக நம்மளோட பிளான் எல்லாத்தையும் விட்டுட்டு, இல்லை நமக்கு தான் எந்த பிளானுமே இல்லை, எங்கேயே இருப்போமே அப்படின்னு சொல்லி இருக்க பழகிறாதீங்க. அப்படி இருக்க பழகிட்டோம், ஒரு நாள் அது பண்ணி காட்டிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் என்ன ஆகிரும் சொன்னால் அது வளமே ஆகிரும். அப்புறம் டெய்லி நம்ம என்ன கிளம்புறீங்க, இருந்துட்டு போகலாமே அப்படிங்கிற மாதிரி ஆகிரும். ஸோ அதனால் நமக்கான மரியாதையை நாம தான் வளர்த்து கொள்ள வேண்டும். போனோமா, போன வேலையை முடிச்சோமா, வந்தோமான் இருந்தால் தான் அது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விடயம் தான் என்னோட கருத்தாக இருக்குது. ஸோ இந்த கருத்துக்களுக்கும் நீங்களும் உடன்படலாம், உடன்படாமலும் இருக்கலாம். பட் இருந்தாலும் நீங்களும் யோசிச்சு பாருங்கள், எது கரெக்டாக இருக்கும். நம்மளை ஒருத்தவங்க வேலைக்காக கூப்பிட்டுருக்காங்க, போனோம் அப்படின்னா அந்த வேலையை முடிச்சுட்டு திரும்பிடணும், அதான் கரெக்டாக இருக்கும். சரியா, சரி. இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அழைப்பினை மேற்கொண்டவங்க, அடுத்தது ஃபேஸ்புக்கில் இணைந்து கொண்ட எல்லா சொந்தங்களுக்குமே நன்றிகளை சொல்லிவிட்டு கிளம்ப வேண்டிய தருணம் இது. காரணம் நிகழ்ச்சி முடிவடையும் நேரத்துக்குள்ள நெருங்கிவிட்ட மடத்ததாக ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்காக கலையகத்தில் இருக்காங்க ML கிருபானா. விடைபெறும் நான் பிரியமுடன் உங்கள் சங்கர் புஷ்பராஜ். போயிட்டு வர மக்களே, இந்த வீக்கெண்டை வந்து இந்த வீக்கை வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக கொண்டாடுங்க. உங்களோட வேலைகள் எல்லாத்தையும் திட்டமிட்டபடி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போகிறேன். நன்றி, வணக்கம். I didn't know about it.

0: வணக்கம் வசந்தா. வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிலிருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகரோசிவ்
3: கிளிஃப் கொலாஜன் நேச்சுரல் காகல் ஸ்போர்ட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
4: நேரம் காலை 10 மணி.

0: சமயத்தில் வசந்தம் எஃப்எம் வாழ்த்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: இது மக்கள் சூடிய மகுடமே.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: நேர்மையான கலாச்சாரம் கிளீன் ஸ்ரீலங்கான் என்ற துணைப்பொருளின் கீழ் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ள தேசிய நேர்மை வாரம் இன்று முதல் ஜூலை 31 தேதி வரை முன்னெடுக்கப்பட உள்ளது. ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக குமார நாயக்கவின் கையொப்பத்துடன் வெளியிடப்பட்ட சுற்றறிக்கை மூலம் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ள இத்திட்டம் ஜனாதிபதி அலுவலகம் மற்றும் கிளீன் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சி திட்டம் இணைந்து நடைமுறைப்படுத்துகின்றன. தேசிய நேர்மை வாரம் இன்று காலை 9 மணிக்கு ஜனாதிபதி அலுவலகம் உள்ளிட்ட அனைத்து அரசு நிறுவனங்களிலும் தேசிய நேர்மை பிரமாணம் வழங்குதல் மற்றும் நன்னடத்தை விதிகள் என்பவற்றை வெளியிடுவதன் மூலம் ஆரம்பமாகியுள்ளது. இவ்வாரத்தை பிரகடனப்படுத்துவதன் முக்கிய நோக்கம் நாட்டின் அரசு சேவையின் தரம், வினைத்திறன் மற்றும் வெளிப்படைத்தன்மையை அதிகரிப்பதுடன் ஊழலற்ற முன்மாதிரியான நிர்வாக கட்டமைப்பை உருவாக்குவதாகும்.
2: வெளிநாட்டு செய்திகள்.
3: அமெரிக்கா தாக்குதல்களை நிறுத்தும் வரை ஈரானும் தமது தாக்குதல்களை நிறுத்தி வைக்கும் என்று ஈரானிய சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளதாக ரைட்டர்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் ஆலோசகர்கள் தங்களின் தாக்குதல் இலக்குகள் குறைந்து வருவதாகவும் அமெரிக்க ஆயுத களஞ்சியம் காலியாகி வருவது குறித்தும் கவலை தெரிவித்ததை அடுத்து அமெரிக்கா தமது தாக்குதல்களை தற்காலிகமாக நிறுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஈரான் மீது 13 இரவுகள் தீவிரமாக அமெரிக்க வான்வழி தாக்குதல்கள் நடத்தப்பட்ட நிலையில் வார இறுதி நாட்களில் எவ்வித தாக்குதல்களும் பதிவாகவில்லை. அமெரிக்க தளங்கள் அமைந்துள்ள அண்டை நாடுகள் மீதும் ஈரானும் கடந்த 2 நாட்களாக தாக்குதல் எதனையும் நடத்தவில்லை. தெஹ்ரானின் நிலைப்பாடு தாக்குதலுக்கு தாக்குதல் என்பதாகவே தொடர்வதாகவும் தாக்குதல்கள் நின்றால் ஈரானும் தனது நடவடிக்கைகளை நிறுத்தும் எனவும் கூறப்பட்டுள்ளது. நமது அடுத்த மணித்தள செய்தியினை 11 மணிக்கு எதிர்பாருங்கள்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

அவசர உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம். நிமிர்ந்த நடை.

0: இன்று பிறந்த தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்ற சித்ரா அம்மாவை வசந்த மிஷன் சார்பில் நாங்களும் வாழ்த்திக் கொண்டு, ராகம் சுகமானது கேட்டால் இதமானது, மனதுக்கு இதமான இனிமையான இடைக்கால பாடல்களோடு நீங்களும் கூட நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியின் முதலாவது நேராக இணைந்திருப்பது யார்? வணக்கம். எப்படி சோமா இருக்கிறீங்களா சகுந்தலா தேவி? சரி, ரொம்ப உற்சாகமா வந்துக்கிறீங்க, அதுவும் நிகழ்ச்சியின் முதலாவது நேரா ஓடோடி வந்தாச்சு.
1: ஐயோ, நான் சமைச்ச உரையில பால் முடிஞ்ச உரையில கோல் போட்டீங்க, ரொம்ப நன்றி.
0: அப்படியோ, சரி. அப்ப இந்த நேரம் நிகழ்ச்சியில நீங்க யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க?
1: எங்க ராகம் குடும்பம், தங்கச்சி குடும்பம், தம்பி குடும்பம், வசந்தங்களுக்கும் அனைவருக்காகவும்,
0: நன்றி நிகழ்ச்சியில் நடந்தமைக்க.
1: நன்றி.

சுபாகம் சுகமானது கேட்டால் இதமானது. இந்த நேரம் வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக இணைந்திருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நானும் ரொம்ப சந்தோஷமாக புத்தூர் PVS ட்ரெய்லர் ஷாப்ல ரொம்ப சத்தமா வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். விதூஷன் எழுந்திருக்கின்றார். அதே போன்று அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நான் ஃபர்ஷாத் எழுந்திருக்கின்றேன். நீ நிகழ்ச்சியில் இணைத்து நிலந்திரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிற தேவளை. ஜோன் ஏகாம்பரம் வந்திருக்கின்றார். அக்கரைப்பற்றிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிற தேவளை. வணக்கம் கிருபாண்ணா, எப்படி இருக்கிறீங்க? நான் மங்கை கிரசி எழுந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிற தேவளை. பாட்டு தலைவா, அப்படி இருக்கிறீங்க? நான் மேனகை இணைந்திருக்கின்றேன். பண்டாரவளையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்பதற்கு தயார் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது இவளை. ஜெயந்தி மாலா வந்துக்கிறாங்க பலாங்குடியிலிருந்து. இதய ரத்தினம் ஆரையம்பதியில் இருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகின்றார். அசுருதீன் வந்திருக்கின்றார் கிண்ணியாவிலிருந்து நிகழ்ச்சியோடு அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது இவளை. இனிமையான பாடல்களோடு நானும் நிகழ்ச்சியை கேட்பதற்கு தயார் அண்ணா அப்படின்னு சொல்லி. டில்ஷான் வந்திருக்கின்றார். எங்களே நிகழ்ச்சியில் இணைத்து நிலத்துற பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி. ஹாப்டன் நவீன் வந்துகிறது இவளை. வணக்கம் பாட்டு தலைவா, 3 நாட்களாக உங்களை காணவில்லையே அப்படி என்ற கேள்வியோடு வந்திருக்கிறீங்க. வந்தாச்சு இல்ல, இனி அசத்தல் தான். சரி, தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்துருங்க. பிரசாந்தி அதே போன்று காளிமுத்து இணைந்திருக்கிறாங்க. கொட்டக்கலையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது இவளை. கொழும்பு 5 இருந்து ஸ்டீஃபன் இணைந்திருக்கின்றார். வணக்கம் கிருபானா, டிவான் இணைந்திருக்கின்றேன். என்னை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது இவளை. இனிமையான பாடல்களோடு என்னையும் நிகழ்ச்சியில் இணைத்து நடந்த பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறார். மதி வந்துக்கிறாங்க. சித்ரா அம்மாவுக்கு இனிய பிறந்த தின வாழ்த்துக்கள். இனிய நிகழ்ச்சியில் இணைத்து நடந்தொரு பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். செல்வத்துறை நந்தகுமார் வெள்ளவத்தியிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகின்றார். இனிமையான வணக்கம், அருமையான பாடல்களோடு நான் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி லக்மால் வந்திருக்கின்றார். ரமேஷ், ஜோகா, விஜயா மற்றும் மிஸ்மிதா ஆகியோரை இணைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறதே வேளை. கிருபானா வணக்கம், நான் வசந்தி இணைந்திருக்கின்றேன். என்னையும் நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது இவளை. அக்கறைப்பெற்ற அப்துல் காதர் இணைந்திருக்கின்றார். வசந்த் ராக் வந்திருக்கிறார் நிகழ்ச்சிக்கு. வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது இவளை. மட்டக்களப்பு கொக்குவில் இருந்து சிவரஞ்சனி நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறார். நம்பிக்கை கிராமம் ஹரல் சந்திரா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது இவளை. இனிமையான பாடல்களோடு கழுதாவளையிலிருந்து ஜீவா பிரியா அணிந்திருக்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது இவளை. திருக்கோயில் விநாயகபுரம் சிவராஜா சித்ரா வந்துகிறாங்க. அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

0: சுபாகம் சுகமானது கேட்டால் இதமானது நேரம் 10:30. இந்த நேரம் நிகழ்ச்சியில் யார் வணக்கம்?
1: இந்த நேரத்தில் உங்களோடு இணைந்திருப்பது மருதமுனை பதுதீன்.
0: எப்படி சோமா இருக்கிறீங்களா பதுதீன்?
1: சரி,
0: அப்ப எந்த ஒரு நிகழ்வா இருந்தாலும் அந்த நிகழ்வை நீங்க மிஸ் பண்றது இல்லையா மும்மியா? அப்படி என்றாலும் சொல்லிக்கொள்ளுவோம். ஐயோ, போன கிழமை நான் அது போகையில் என்ற விஷயம் தெரிஞ்சிருச்சோ அப்படின்ற மாதிரி இருக்கு மனசுக்குள்ள. சரி சொல்லுங்க மதுபதி, இப்போ நிகழ்ச்சியில யார் யாரோட இணைந்து பாடல்கள் கேட்பதாக இருக்கிறீங்க?
1: பாடல் கேட்பதற்கு எனது மனைவி மக்கள் மற்றும் மருத்துவமனை கஸ்வின், அப்துல் நாசர், பாண்டிரபு கமலன், முருகையா மற்றும் சம்சுதீன், சவுத்தீன், அச்சு முகமது அலி, இமயம் சலீம் குடும்பம் மற்றும் ரிஸ்வானா இக்ராம் குடும்பம் ஆகியோருக்காகவும் இந்த நேரத்தில் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்கும் அன்பான அறிவாளர் உங்களுக்கு அந்த அளிக்கான

0: சாதனைக்குரிய லோஸ்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்தை இப்போது வார நாட்கள் எழிலும் மகஜன சம்பத்தை நாட்டிற்கே செல்வம்.
1: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
2: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம். மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
3: இடைக்காலத்தின் இனிய கானங்களோடு இது ராகம் சுகமானது.

0: நேரம் 10:45. நாடு முழுவதும் 102.6 மற்றும் 102.8 அலைவரிசையில் நீங்கள் இணைந்திருப்பது ராகம் சுகமானது நிகழ்ச்சியுடன். இப்போ நிகழ்ச்சியில் இணைந்திருப்பது யார்? வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் தம்பி. திருவா தம்பி, அன்பான காலை வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: நான் பாண்டிருப்பு புதுக்கையா, தற்போது யாழ்ப்பாணம் கீரிமலையில்.
0: சரி, சொல்லுங்க. ரொம்ப அதாவது வேகம் இல்லாம கொஞ்சம் மெதுவா பேசுற மாதிரி இருக்கு. சரி சொல்லுங்க, யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க முருகையா?
1: மதுரமலை என்ற அருள்மொழி கட்டுவன் சவுந்தராஜேவி அம்மா மற்றும் என்னோட வீரசேரி மன்னரின் நண்பர் ரவி மற்றும் ஜயா மற்றும் பச்சை கிளி மற்றும் பச்சை கிளி அனைத்து பேர்களுக்கும் அன்பான அறிவிப்பாளர் பாடலை கேட்பது. நன்றி, வணக்கம்.

சுபாகம் சுகமானது நிகழ்ச்சியில் இப்போ பேஸ்புக் வழியாக நடந்திருக்கின்ற உறவுகளின் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். பூனாகுலையிலிருந்து வசந்தத்தின் தோழன் சிவகுமார் வந்திருக்கின்றார். மனைவி சசிகலா வீட்டுக்காக வேண்டி பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ஹேட்டன் தங்க சுந்தரம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறது. இவளை இனிமையான பாடல்களோடு நாங்களும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அறந்தாங்கி ஐயப்பன் வந்திருக்கின்றார். வணக்கம் கிருபா, அப்படி இருக்கிறீங்க, நான் கொழும்பு 14 மும்தாஜ் பேகம் அணிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை வாழ்க வளமுடன், இனிமையான பாடல்கள். நான் விஜித்தா அணிந்திருக்கின்றேன், முழங்காவிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை அருமையான பாடல்களோடு இனிமையாக நகர்ந்து கொண்டிருக்கிறது, ராகம் சுகமானது அப்படின்னு சொல்லி புலர்ச்சி தெமோதரையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகின்றார். இனிமையான வணக்கம், எங்களை நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி ரூக்ஷான் வந்திருக்கின்றார். விசாவளையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவ்வளை கிரிஷ் இணைந்திருக்கின்றார், எங்களை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்க அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை வணக்கம் கிருபான், அப்படி இருக்கிறீங்க, நான் ரமணி குமார் இணைந்திருக்கின்றேன், என்னை நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். திகலையிலிருந்து இணைந்திருக்கின்றார் டில்சான் வந்திருக்கின்றார். ராகம் சுகமானது நிகழ்ச்சியோடு தான் நானும் இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நசூர் இணைந்திருக்கின்றார் கிண்ணியாவிலிருந்து. அதே போன்று இனிமையான பாடல்களை ராகம் சுகமானது நிகழ்ச்சியோடு இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிறேன் யாழ்ப்பாணம் இணைவிலிருந்து ரவி சாந்தா இணைந்திருக்கிறேன் கிருபாண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறாங்க. எங்களை நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி தினேஷ் அஸ்வின் இணைந்திருக்கின்றார். சூப்பர் பாடல், சூப்பராக நகர்ந்து கொண்டிருக்கும், ராகம் சுகமானது நிகழ்ச்சியில் என்னையும் இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி சாமிமலையிலிருந்து தினேஷ் வந்திருக்கின்றார். அதே போன்று நானும் நிகழ்ச்சியோடு தான் என்ன அப்படி இருக்கிறீங்க, கௌரி இணைந்திருக்கின்றேன், சசி கௌரி வந்திருக்கிறாங்க. அதே போன்று ஆகாஷ் வந்திருக்கின்றார், என்னை நிகழ்ச்சியில் இணைத்து நடந்த பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டுகிறது. இவளை ஈடன் இணைந்திருக்கின்றார். வணக்கம் கிருபான்னு எப்படி இருக்கிறீங்க, நானும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார் பதுளையிலிருந்து. அதே போன்று எஸ் பரமானந்தன் வசீகரன் இணைந்திருக்கின்றார். ஹட்டன் கிழவட்டன் பிரிவிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகின்றார். வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கிறீங்க, நாங்களும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி வெள்ளவத்தையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக ஷர்மிளா வந்துக்கிறாங்க. அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

0: சமத்தில் வசந்தம் எஃப்எம் வாழ்த்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: மக்கள் கூடிய மகுடமே
0: மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம். உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
2: கொச்சவெளி பொலிஸ் பிரிவுக்குட்பட்ட நிலாவளி கடலில் நீராடச் சென்ற வெளிநாட்டு சுற்றுலா பயணி ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. உயிரிழந்தவர் நெதர்லாந்தை சேர்ந்த 49 வயதுடையவர் என போலீசார் தெரிவிக்கின்றனர். குறித்த நபர் நிலாவளி பகுதியுள்ள சுற்றுலா விடுதி ஒன்றில் தங்கியிருந்தவர் என ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கொச்சவெளி போலீசார் தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றனர்.
0: வெளிநாட்டு செய்திகள்.
2: இரண்டாம் உலகப் போரின் போது அடல்ஃப் ஹிட்லரின் நாசிச படைகளை எதிர்த்து போராடி பிரான்சை மீட்பதற்காக 1944 ஜூன் 6 தேதி நேச நாட்டு படைகள் தரையிறங்கிய நோர்மாண்டி கடற்கரைகள் யுனெஸ்கோவின் பாதுகாக்கப்பட்ட உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டுள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது. இதுகுறித்து யுனெஸ்கோ தனது உத்தியோகபூர்வ இணையதளத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த கடற்கரைகள் 1944 நிகழ்வுகளாலும் அவற்றின் அழியாத நினைவுகளாலும் உருவான விதிவிலக்கான கலாச்சார நிலப்பரப்பாகும் எனவும் அதனாலேயே இது பாதுகாக்கப்பட்ட பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்படுவதற்கான தகுதியை பெற்றுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளது. எமது அடுத்த மனித்தியாளச் செய்தியினை மதியம் 1 எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்
3: செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
0: நம்பிக்கைக்குரிய லோக்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.

0: மனதுக்கு இதமான இனிமையான இடைக்கால பாடல்களை தந்து கொண்டிருக்கும் ராகம் சுகமானது நிகழ்ச்சியில் இப்போ இணைந்திருப்பது யார்? வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா.
0: யார் பேசுறீங்க?
1: நான் மாட்டுவாக்கடையிலிருந்து தமிழ் செல்வன் பேசுறேன்.
0: செல்வன், எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல சுகமா இருக்கேன். நீங்க நல்ல சுகமா இருக்கீங்களா?
0: நான் நல்லா இருக்கேன்.
1: இந்த வேலைக்கு பாட உங்களோட பேசுறேன்.
0: லீவா? இன்னைக்காவது மழையை தாண்டி ஒரு லீவ் எடுத்து நிம்மதியா இருப்போம்னா அது வேற லீவாண்டு நீங்க கேக்குறீங்க. ரேடியோக்கு வந்தா
1: என்ன?
0: நிம்மதியா ஒரு பாட்டு கேட்டுருவோம். சரி, அந்த ஆர்வ கூடாதுல கோல் எடுத்து கழிச்சிருவோம். எங்க இந்த ஆள் வர்றான் அப்படி
1: சொன்னீங்க.
0: தமிழ் செல்வன் மாட்டிக்கிட்டாரு. சரி சொல்லுங்க, நிகழ்ச்சியில யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க?
1: வசந்தம் கேட்ப அனைத்து உறவுகளுக்காகவே கேட்பேன்.
0: நன்றி நிகழ்ச்சி எழுந்தமைக்க.
1: நன்றி. என்ன

ராகம் சுகமானது கேட்டால் இதமானது. இந்த நேரம் பேஸ்புக் வழியாக இணைந்திருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். யாழ்ப்பாணத்திலிருந்து தர்ஷினி வந்துக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக சூப்பரான பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறாங்க. தொடர்ந்தும் நிகழ்ச்சியோடு இணைந்துருங்க. மீறி வந்துக்கிறாங்க, அருமையான பாடல் தெரிவுகள். பூனாகலையிலிருந்து வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளே ரொசல்ல குசல்ல ராஜா வந்திருக்கின்றார். இனிமையான பாடல்களை தந்து கொண்டிருக்கும் ராகம் சுகமானது நிகழ்ச்சியின் நாயகன் வணக்கம். யாழ்ப்பாணம் அளவட்டியிலிருந்து சர்மிளா இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நானும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். இனி நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுகின்றார். சத்தியார்த்தர் வீனஸ் சலூன்ல இருந்து ராசலிங்கம் வந்திருக்கின்றார். அதே போன்று பதிமலர் இணைந்திருக்கிறாங்க. கணேசன் மற்றும் ரஞ்சிதா, விது, சயன் ஆகியோர் இணைத்து நல்லதொரு பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். ருவான் வேலையில் இருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாகவும், இன்றைய தினம் பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் எனது அண்ணி தேவியை வாழ்த்தி நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். தேவி வசந்தத்தின் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அதே போன்று பருத்தி துறையிலிருந்து அருள்மொழி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறாங்க. அதே போன்று சரீஃபா வந்துக்கிறாங்க. நிக்க வரட்டியவிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தெரிவித்துக்கிறது. இவளை மருதமுனையிலிருந்து ராஃபி இணைந்துக்கிறாங்க. சங்கை இணைந்துக்கிறார். நீ நிகழ்ச்சி நினைத்து நடந்த பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை திருகோணமலையிலிருந்து கஸ்தூரி வந்துக்கிறாங்க. கணவர் ஸ்ரீதரன் மற்றும் வசந்த உறவுகளை இணைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை நீல் வந்துக்கிறாங்க. பண்டாரவளையிலிருந்து நிகழ்ச்சியோடு அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கின்றார். இனிமையான பாடல்களோடு அஜித் இணைந்திருக்கின்றேன். மஸ்கேலியாவிலிருந்து கிருபாணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறாங்க. கீர்த்தி வந்துக்கிறாங்க. சபாரத்னம் இணைந்திருக்கின்றார். சலூன் கடையில் சத்தமா வசந்தம் கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகின்றார். நிலாவரையிலிருந்து அதே போன்று என்னைய நிகழ்ச்சியில் இணைத்துக்கொள்ளுங்க கிரம்பா அப்படின்னு சொல்லி மொரைன் இணைந்துக்கிறாங்க. ராஜகிரிவிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை அமரா வந்துக்கிறார். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நான் அன்வர் இணைந்திருக்கின்றேன். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ராஜன் இணைந்திருக்கின்றார். இனிமையான பாடல்களோடு நாங்களும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை அக்கறை பற்றி பாப் ட்ரெய்லர் நிசார் இணைந்திருக்கின்றார். இனிமையான பாடல்களோடு யாழ்ப்பாணத்திலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். கிருபான்னா சொந்த ஊர் நயனாதீவு அப்படின்னு சொல்லி சமீதரன் குறிப்பிட்டுகின்றார். மாளிகாவத்தை சந்திரா குஷன் ஒர்க் ஷாப்ல மணிவண்ணன் சத்தமா வசந்தம் கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை தாசன் பிரியா இணைந்துக்கிறாங்க. ஏறாவூர்லிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை நினைக்கின்ற பாடல்களை எல்லாமே தந்து கொண்டிருக்கிறீங்க கிருபா அப்படின்னு சொல்லி வந்துக்கிறது. தேவி ஜோகேஸ்வரன் இணைந்திருக்கிறாங்க. அத்தனை உறவுகளுக்காக ஒலிக்கின்றது பாட்டு.

0: நேரம் 11:28, ராகம் சுகமானது நிகழ்ச்சியில் இப்போ இணைந்திருப்பது யார்? வணக்கம்.
1: வணக்கம் கிருபானா, பாராட்டு சுகுமார்.
0: எப்படி இருக்கிறீங்க குமார்?
1: சுகமான இருக்கா? சுகமா இருக்கீங்களா?
0: ஆ, நானும் நல்லா இருக்கிறேன். நிகழ்ச்சியில யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க? சிவகுமார்
1: பாடல் கேட்கறது. அபிஜாத்மார், சிறிசான், மதுசான், உக்காம், நரேந்திரன், கண்ணத்தன், வசசனும், சுதாசுரன், கண்ணத்தன், விஷ்ணு, சமேஷ், தப்பம், ராஜேந்திரன், அனைத்து நேரமும் கேட்போன.

0: 60 வருடங்களாக நீர் கசிவை தடுக்க ஒரே தெரிவு நோ லீக் மட்டுமே. வழக்கமான சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறப்பகுதியில் காணப்படும் பிரைடெக்ஸ் நோ லீக் ஜனதா ஸ்டீல்ஸிடம் இருந்து நோ லீக் பூசினால் நோ லீக் தான்.
1: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
2: என்ன வேணும்?
3: புது ப்ராஜெக்ட்
2: ஐயோ தோர, இரும்பு வாங்கும் போதும் பிராண்டட் பார்க்கணும். பேரு அளவு பொறிக்கப்பட்டுள்ள கொடுக்கிற காசுக்கு பிரயோசனமான ஒரே ஒரு ஜிஐ பாக்ஸ் பார் அப்படின்னா அது மெல்வா ஜிஐ பாக்ஸ் பார் தானே?
3: மெல்வா, தெரிந்தவர்கள் சொல்ல ஜிஐ பாக்ஸ் பார்.
4: வீதியில் வேகமாக செல்லும் சாரதி பற்றிய குற்றச்சாட்டை உடனே முன்வையுங்கள். காலம் தாமதித்தால் உங்கள் உறவுகளை நீங்கள் இழக்க நேரிடும். பாதுகாப்பான பயணத்திற்கு
5: இயற்கையான அழகு இன் ரகசியம் அல்ல. வலுவான எலும்புகள் மற்றும் அடர்த்தியான கூந்தலை பெற கிளிஃப்ட் கொலாஜன் நேச்சுரலை உடனே பயன்படுத்துங்கள். உங்கள் உடலின் ஒளிவை உணருங்கள்.
6: காங்கிரஸ் ஸ்போர்ட்ஸ் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.

நேரம் 11:45, ராகும் சுகமானது நிகழ்ச்சியில் பேஸ்புக் வழியாக இணைந்திருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சியில் நடந்து கொள்ளலாம். வணக்கம் கிருபாண்ணான், எப்படி இருக்கிறீங்க? நான் மூதூர் பட்டித்திடலில் இருந்து வடிவேல் இணைந்திருக்கின்றேன். ரொம்ப சூப்பராக நகர்ந்து கொண்டிருக்கும் ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். ராகம் சுகமானது நிகழ்ச்சி என்றால் அது நீங்களே தான் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுக்கிறார். தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இருந்திருங்க வடிவேல். அதேபோன்று ஷக்கீலா சந்திரசேகரம் இணைந்துக்கிறாங்க, செங்கலடியிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிட்டுக்கின்றார். சூப்பரான பாடல்களோடு நானும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி தாமோதரன் இணைந்திருக்கின்றார். வணக்கம் கிருபா, அப்படி இருக்கிறீங்க? நான் கோகுல் இணைந்திருக்கின்றேன். என்னை நிகழ்ச்சி நினைத்து நினைந்த பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறதே வேளை என்னைய நிகழ்ச்சியில் இடத்து நடந்த பாடல் தாருங்கள். மீப்பிடி கந்தையிலிருந்து பிரசாந்த் இணைந்திருக்கின்றேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறதே வேளை மழையா வந்துக்கிறாங்க, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறதே வேளை ஏறாவூர்லிருந்து கந்தையா சுதர்ஷன் இணைந்திருக்கின்றார், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷமாக நானும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். செல்வி வந்துக்கிறாங்க, இன்னை நிகழ்ச்சியில் எடுத்துக்கொள்ளுங்க கிருபாண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கின்றார். அதே போன்று இனிமையான பாடல்களோடு நகர்ந்து கொண்டிருக்கும் ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், எங்களை நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி தூத்துக்குடியிலிருந்து சி பாலசுப்ரமணியம் இணைந்திருக்கின்றாங்க. அதே போன்று பொஸ்போன் விஜயகுமார் இணைந்திருக்கின்றார், நானும் நிகழ்ச்சியோடு தான் வாழ்த்துக்கள் அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது இவளை. ராகம் சுகமானது நிகழ்ச்சியில் எங்களுடைய பேரையும் இணைத்துக் கொள்ளுங்க. ஆறுமுகம் ரமேஷ் வந்திருக்கின்றார், ஊர்கோடவத்தியிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறார். இதேவேளை பண்டாரவளையிலிருந்து ராஜா வந்திருக்கின்றார். மர்சுகா ஜுனாய்டு இணைந்துக்கிறாங்க. தொண்டைமானாறு செல்வச்சன்னதியிலிருந்து சுதன் நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக குறிப்பிடுகிறது இவளை. நிசா இணைந்திருக்கின்றாங்க, மாவனல்லையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது இவளை. வத்தளை எட்டம்பலவத்தியிலிருந்து தனுஷ் கோடி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகின்றார். கிருபா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நாங்களும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி மெக்மில்லன் புத்தக சாலை ஓல்கோட் மாவட்டத்திலிருந்து ஸ்ரீஸ்கந்த ராஜா வந்திருக்கின்றார். மனைவி கலா மற்றும் வசந்த உறவுகளை இணைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். தன்னை உறவுகளுக்காகவும் உரைக்கின்றது பாடல்.

0: பாகம் சுகமானது கேட்டால் இதமானது. நேரம் 11:52. இந்த நேரம் நிகழ்ச்சியில் யார் வணக்கம்?
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: குமார்.
0: ரொம்ப உற்சாகமா வந்துக்கிறீங்க குமார், சொல்லுங்க. உற்சாகம் தானே? சரி, அதை விட உற்சாகம் மதிய நேர குதூகலத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நேரம். அதுக்கும் நேரம் நெருங்கி கொண்டே இருக்கு. சரி சொல்லுங்க குமார், இந்த நேரம் நீங்க நிகழ்ச்சியில் யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க?
1: எனது அன்பு மகன் நிரோசன் ஆஸ்திரேலியா இருக்கு, அவருக்காகவும் எனது குடும்பத்துக்காகவும் நேரத்தை கேட்டுக்கொண்டும் அனைத்து உள்ளங்களுக்காகவும் உங்களுக்காகவும் கேட்போம்.
0: நன்றி, நிகழ்ச்சியில் இருந்தமைக்க
1: நன்றி.

ஒலிக்கும் இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது ராகம் சுகமானது நிகழ்ச்சி. தொடர்ந்து மதிய நேர குதூகல நிகழ்ச்சியினை தொகுத்து விளங்கிக் கலையத்தில் ரொஃபினா அவரோடு இணைந்து அபுல் ஹாசன். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை வாழ்க வளமுடன் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ள நான் உங்கள் அன்பின் எம் எல் கிருபா வணக்கினீர்களே.

0: நன்றி கிருவா. சொந்தங்கள் எல்லோருக்கும் சந்தோஷமான வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கலாம் வசந்தத்தின் குதகலமாக மத்திய நேர குதகலம் நிகழ்ச்சியோடு வாரத்தில் முதல் நாள். எனவே சந்தோஷமாக இணைந்திருப்போம். வணக்கம் அபுல் ஹாசன்.
1: வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கிறீங்க ஸ்ரீதேவி?
0: நல்லா இருக்கிற நீங்க?
1: நானும் சூப்பரா இருக்கேன். உங்களை பெரியவங்களை சார்பாம்பு குட்டிகளை சவுக்கார கட்டி வலை ஏந்தி ஈர கோளையில ஆசிக்கான மதிய நேர குதகலத்தோட பேச நீங்க இந்த பக்கம் ஓடி வாங்க.
0: சரி ஓகே, நேரம் இப்போது 12 மணி.

0: வணக்கம்.
1: ஹலோ, வந்துக்கினி அறிவிப்பாளர் இருவருக்கும் வணக்கம். நான் மருமனி அப்துல் நாசிர்.
0: நாசிர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: நான் நல்லா இருக்கேன் மேடம். உங்கள் இருவரையும் போது
2: ரொம்ப நன்றி. இன்னைக்கு எப்படி ஆரம்பத்துல முதலாளா வந்தீங்க, எப்படி வந்தீங்க? சேர்ந்து பாட்டு போல் கேக்கு.
1: கிண்ணியா மௌரிசுநாதர் நட்டு கொழும்பு 14 முந்தாஜ் பேகம் அம்பாந்தோட்டை ஜெமீரா தாத்தா.
2: நன்றி.
0: ரொம்ப நன்றி. முதல் நேரம் அப்துல் நாசி
2: மருத மண்ணில இருந்து வந்திருக்கிறார்.
0: அவ்வளவு ஆர்வம்.
2: ஆர்வம் போடாது.
0: சரி, அடுத்தும் உதயா திரைப்படத்துக்காக பெற்ற சுவை பாடல் இசை போயிலே செய்யும்.

0: பக்ரி திரைப்படத்துக்காக இடம்பெற்ற ஒரு சூப்பரான பாடல், விஜய் பாடிய ஒரு அருமையான பாடல்.
1: விஜய் படிக்க பாட்டெல்லாம் படிக்க தெரியணும்னு அவருக்கு மாறு
0: என்ன என்ன சொல்லிட்டீங்க, அவரை பார்த்து நீங்க என்ன இப்படி சொல்றீங்க?
1: பாட்டு படிக்கிறாள்
2: தெரியாதான்
1: விடாம பேச்சு கொண்டிருந்தாலும் கூட வசந்தத்துல பாட்டு வந்து கொண்டிருக்குமே. ராதிகா அந்த காலத்து
0: நடிகேனா அடுத்த பாடல் யாருக்காக கேட்கலாம்?
2: குடும்பத்துக்கும்
1: ஜனநாயகத்துல குட்டி தானே
0: இப்ப இருக்க ஹீரோயின்ஸ்ல
1: உங்களுக்கு
0: சிம்ரன்
1: பேசும் சுல்தான்
0: பிடிக்காதா? ஜோதிகா
1: பிடிக்க பைத்தியம்.

0: சங்கம் வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம்
1: அனுசரணை.
2: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
0: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிலிருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகிரோசிவ்
3: கிளிப் கொலாஜன் நேச்சுரல் காகல் ஸ்போர்ட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
0: ஒவ்வொரு பாடலும் ஓர் நினைவு, ஒவ்வொரு ராகமும் ஓர் அழியாத உணர்வு.
4: இன்ப ராகங்கள் நெஞ்சுக்குள்ளே பொங்குகின்ற பொன்வேளை.

செவ்வாய்க்கிழமைகளில் நாள் முழுவதும்

0: ஸ்ட்ரான் திரைப்படத்துக்காக பெற்ற நானி கோணி பாடல் நாங்களும் கேட்டு
1: வந்திருக்கோம்.
0: ஆமா, இந்த பாடல் வந்து யாரு நம்ம ஹபுளுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த பாடல்.
1: நானி பிடிக்க கோணி பிடிக்க இல்ல.
0: சரி, வரது நெருக்கிட்டு நாங்க கேப்போம். சரி, வணக்கம். ஹாய், வணக்கம். யாரு?
2: கருணா.
0: எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கிறேன்.
0: கவனிப்பீங்க
2: என்ன
1: பாட்டு உங்களுக்கு? சரி, அந்த பாடலாம் நிகழ்ச்சியில் உங்களுக்கு தாரன் ஸ்ரீ தேவி தாரண மீக்கா
0: எல்லாருங்க
1: போல
0: தப்பா
1: பாயிலி
0: தப்பா சொல்லி தப்பு தப்பு.

0: தேர்வு திரைப்படத்துக்காக நடைபெற்ற அருமையான பாடல் நிகழ்ச்சி அலங்கரித்து சென்று நேரம் 12:15 நிமிடம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்
2: சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். தாரி நிஷா மாவனல்ல. என்ன
0: எப்படி இருக்கீங்கம்மா?
2: என்ன நடக்குது? ரொம்ப சந்தோஷம். நீஷா சாப்பிட்டீங்களா?
1: இன்னும் சாப்பிடல சார்.
2: ஏன்?
1: நன்றி
2: ஸ்ரீதேவி. சொல்லுங்கம்மா, தாரண ஈக்கியா பாட்டு கேக்கும்.
0: அதுதான்
2: சாப்பிட்டு வந்தாங்க.
0: இந்த மனதிலத்தின் ஸ்டார் ஆஃப் திரைப்பாடல் என்று ஸ்டார் நடிகர் தனுஷ்.
3: திரை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே.
4: இந்த மாதிரி பசங்களை பார்த்தா பிடிக்காது, பாக்க பாக்க தான் பிடிக்கும். நீங்க ஷாருக் கான் சல்மான் கான் ரேஞ்சுக்கு கனவு காண்றீங்க. ஷாருக் கான் சல்மான் கான் மாதிரி அழகா இருக்கிற பசங்க 2% தான் இருக்காங்க. மீதி என்ன மாதிரி பசங்க 98% இருக்கும். மெஜாரிட்டி நாங்க தான். 98% பொண்ணுங்க அழகா இருக்கிற 2% பசங்களை லவ் பண்ணா பாக்கி இருக்கிற 98% நாங்க என்ன பண்றது?

0: சமயத்தில் வசந்தம் எஃப்எம் வழுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவதில்
1: மக்கள் கூடிய மகுடமே
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மழுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
2: மேல் மாகாணத்தில் இடம்பெற்ற கொலை முயற்சி மற்றும் துப்பாக்கியை காட்டி அச்சுறுத்தி மிரட்டிய சம்பவங்கள் தொடர்பில் தேடப்பட்டு வந்த முக்கிய சந்தேக நபர் ஒருவர் ஐஸ் போதைப்பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். மேல் மாகாணத்திற்கு குற்றத்தடுப்பு பிரிவினரால் நேற்று காலை மெரிஹான போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தெல்கந்த பகுதியில் வைத்து அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த ஜூலை 19ஆம் தேதி தேகவலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மயானத்தில் மோட்டார் சைக்கிளில் பிரவேசித்த இனம் தெரியாத இருவர் நபர் ஒருவரை துப்பாக்கியால் சுட்டுக் கொல்ல முயன்றிருந்தார். இதே தவிர கல்கிஸ போலீஸ் பிரிவில் நபர் ஒருவரை துப்பாக்கியை காட்டி அச்சுறுத்தி தாக்கிய சம்பவமும் அண்மையில் பதிவாகியிருந்தது. இந்த இரு குற்றச்செயல்களுக்கும் மோட்டார் சைக்கிளை ஓட்டிச் சென்றதாக சந்தேகிக்கப்படும் அத்திட்டிய பகுதியைச் சேர்ந்த 25 வயதுடைய இளைஞரை தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடமிருந்து 7 கிராம் 200 மில்லி கிராம் இடையுடைய ஐஸ் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது. அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட ஆரம்பகட்ட விசாரணைகளில் இந்த குற்றச்செயல்கள் அனைத்தும் தற்போது வெளிநாட்டில் தலைமறைவாக உள்ள ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளி ஒருவரால் நெறிப்படுத்தப்பட்டுள்ளமை அம்பலமாகியுள்ளது. மேலும் குற்றச்செயல்களுக்கு பயன்படுத்தப்பட்ட 3 கைத்தொலைபேசிகள் மற்றும் இக்குற்றங்களை புரிவதற்காக குறித்த வெளிநாட்டு நபரால் சந்தேக நபருக்கு வழங்கப்பட்டிருந்த 2 லட்சம் ரூபாய் பணத்தில் எஞ்சியிருந்த 55,000 ரூபாயும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேல் மாகாண தெற்கு குற்றத்தடுப்பு பிரிவினர் தீவிரமாக முன்னெடுத்து
0: வருகின்றனர்.
2: கெமரூன் நாட்டின் டுவாலா நகரில் அமைந்துள்ள நியூ பெல் சிறைச்சாலை ஒரு தனிநபரைப் போல செயற்பட்டு வருகிறது. அளவுக்கு அதிகமான நெரிசல் மற்றும் கட்டுப்பாடுகள் நிறைந்த இந்த சிறைக்குள் கைதிகள் தங்களுக்குள்ளேயே ஒரு சுவாரஸ்யமான அமைப்பை உருவாக்கியுள்ளனர். இங்கு செய்திகளை உடனுக்குடன் நேரில் கண்டு சேர்க்கும் விரைந்து செல்லும் கைதிகள், காவலர்களுக்கு உதவும் திரகாத்திரமான கைதிகள் அடங்கிய சட்ட அமலாக்கல் பிரிவு மற்றும் உணவுகள், தின்பண்டங்கள், விற்கப்படும் சந்தை ஆகியவை கைதிகளாலேயே நடத்தப்பட்டு வருகின்றன. சிறையின் தளர்வான விதிகளை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கைதிகள் உருவாக்கியுள்ள ஜெயில் டைம் ரெக்கார்ட்ஸ் என்ற இசை கலையகம் மற்றும் லேபிள் நிறுவனம் சர்வதேச அளவில் கவனம் ஈர்த்துள்ளது. எமது அடுத்த மலைத்தியாளச் செய்தியினை 2 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

மாஸ்டர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்தை இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்தை நாட்டிற்கே செல்வம்.

0: விஷ்ணு திரைப்படத்துக்காக இடம்பெற்ற சூப்பரான பாடலோடு சந்தோஷமாக இந்த மணி நேரத்தை நாங்க ஆரம்பித்திருக்கிறோம். மதிய நிறுவதிகள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நேரம் 1:11. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் இது?
2: தமிழிலிருந்து ராமாவா?
0: ராமா ராமுவா?
2: தாதா தாத்தா எப்படி ஸ்ரீதேவி?
1: பாட்டுல
2: எப்படி மழையா? இங்க ஒரே இறைச்சி, இங்க ஒரே மழை. அப்புறம்
0: சரி சரி, ஓகே. எல்லா இடமும் இதே பிரச்சனை தான் என்ன? சரி சரி,
2: தாரீகா பாட்டு கேக்கு. ரெண்டு வேணும் இல்ல, கஷ்டம் தான்.
1: என்ன
2: விவசாயிகளை மழை ஊணுமையா? கஷ்டம் இல்ல, சரியா ஒண்ணு யோசிக்காதீங்க. அப்புறம் தார் எல்லாம் ஈக்கா இதுக்குள்ள பாட்டு கேக்கு.
0: சரி, எல்லோருக்காவும் பாடல் கேட்கலாம். ராமு
1: சரியா?
2: வணக்கம். சலாம் டார் பேசுறீங்க என்ன ஸ்ரீதேவி? பாட்டா என்ன பேரு உங்களே?
0: சரி ஓகே. என்ன இத்தனை வயசுமா உங்களுக்கு?
2: 45. 5 வயசா? ஸ்கூல் போகலையா நீங்க? ஏன்
0: சொன்னாங்க?
2: அதே போல பேஸ்புக் பக்கமாவும் வாங்க.

0: வசந்தம் வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிலிருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகரோசிவ்
3: கிளிஃப்ட் கொலாஜன் நேச்சுரல் காகல்ஸ் ஃபுட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
4: ஒவ்வொரு பாடலும் ஓர் நினைவு, ஒவ்வொரு ராகமும் ஓர் அழியாத உணர்வு.
5: இன்ப ராகங்கள் நெஞ்சுக்குள்ளே பொங்குகின்ற பொன்வேளை.

செவ்வாய்க்கிழமைகளில் நாள் முழுவதும் உங்கள் வசந்தம் வானொலியில்.

0: தொடர்பாக அதாவது வீதி விபத்துகள் தொடர்பாக வந்து பாடசாலை மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஓட்டும் விஷட வேலை திட்டம் தான் இந்த டேக் கேர் வேலை திட்டம். சரி, நாங்களும் வீதிகளை பயணிக்கிற நேரங்களில் மிக மிக அவதானத்தோடு பயணிக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்திக் கொண்டு உழைப்பினர் சொந்தம் இணைந்திருக்கிறாங்க. அவங்களோட பேசலாம், வணக்கம் அப்படின்னு சொல்லும் போது மற்றும் ஒரு சொந்தம் இணைக்கிறாங்க. வணக்கம், வணக்கம், அருள்மொழி, வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: நாங்க எப்படி இருக்கீங்க அருள்மொழி? நல்லா இருக்கேன். என்ன நடக்குது ஸ்ரீதேவி?
0: சமைச்சிட்டீங்களா, சாப்பிட்டீங்களா?
1: சமைச்சு வச்சு மெதுவா சாப்பிடுறேன்னா ஒரு கடையில சாப்பாடு எல்லாம் ஆறி
2: இருந்துச்சாயின்.
1: எந்த சாப்பாடு கேட்டாலும் எல்லாமே அப்படி ஆறி போயிட்டு இருந்துச்சாயின். என்னது ஆரிய பவானா? சரி சரி, தாராளம் மீக்க ஐயோ கொலை பாட்டுகள் கேட்க ஐயோ சித்ரா மாதிரியே
0: படிக்கிறீங்க
1: நீங்க.
0: பாடல் வந்து தொடர்ந்து நிகழ்ச்சியுடன் தர முயற்சி செய்யறேன். சரியா? நன்றி.
2: சித்ரம்மா
0: பாடிய பாடல்களே அபிஹாசன், உங்களுக்கு எந்த சாங் ரொம்ப
1: பிடிக்கும்? எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு
0: பரவாயில்ல, சந்தோஷம்.
1: சில பாட்டுகள் கேட்கத்தான் சரி.
3: எங்க வந்து யாராண்ட வச்சுக்கின பிரச்சனை? நீ குரல விட்டது தெரிஞ்சுட்டாக உனக்கு

0: இசை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே.
1: பணத்தோட பண்புதான் பெருசு, ஆடம்பரத்தோட அன்புதான் பெருசு, வாழ்க்கைக்கு முக்கியம் பணம் மட்டும் இல்ல குணமும் தான் உங்களுக்கு தெரிய வச்சு இப்போ உங்க பிளட்ல ஓடுதே இந்த பண திமிரு தெனாவட்டு ஆணவம் இது எல்லாத்தையும் அடக்கி உங்களை நான் திருத்தி உங்க வாயாலேயே நான் மனப்பூர்வமா மாப்பிள்ள அப்படின்னு நான் கூப்பிட வைக்கல. நம்ம பிள்ளை
2: நன்றி. ஸ்டார் ஆஃப் த டே சிறப்பித்துக் கொண்டிருக்கும் நடிகர் தனுஷ்.

புதுமைகளோடும் புத்துணர்வுகளோடும் நீங்கள் வசந்தம்

0: 2.8 வசந்தம் எஃப்எம் வழுத்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: மக்கள் சூடிய மகுடமே
0: மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம். உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
2: நாட்டில் இதுவரை அடையாளம் காணப்பட்ட டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 82,011 அதிகரித்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு அறிவித்துள்ளது. அதே நேரம் டெங்கு நோயினால் உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 61 அதிகரித்துள்ளது. அதிகளவான நோயாளர்கள் மேல் மாகாணத்தின் கம்பகம் மாவட்டத்தில் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். கம்பகம் மாவட்டத்தில் மாத்திரம் ஆண்டின் இதுவரையில் 17,395 நோயாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளனர். அதற்கு அடுத்ததாக கொழும்பு மாவட்டத்தில் 16,294 நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். இது தவிர இணைய மாவட்டங்களான மாத்தறையில் 5,639 பேரும், கண்டியில் 5,634 பேரும், களுத்துறையில் 5,355 பேரும், ரத்தினபுரியில் 4,553 பேரும், காலியில் 4,534 பேரும் டெங்கு நோயினால் அதிக அளவில் இனம் காணப்பட்டுள்ளனர். 2026 ஜூலை மாதத்தின் முதல் 26 நாட்களை மாத்திரம் 26,636 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு கட்டுப்பாட்டு பிரிவு குறிப்பிட்டுள்ளது.
0: வெளிநாட்டு செய்திகள்.
2: அமெரிக்காவின் வாஷிங்டனில் உள்ள ஷியாட்டில் எனும் நகரில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் 2 பேர் உயிரிழந்தனர். இந்த சம்பவத்தில் மேலும் 5 பேர் காயமடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. காயமடைந்தவர்களில் சிறு குழந்தை ஒன்றும் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த துப்பாக்கிச் சூடு தொடர்பில் 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர்கள் தொடர்பான விவரங்கள் இதுவரை வெளியிடப்படவில்லை. இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் ஒரு கொடூரமான வன்முறை செயல் என மேயர் வில்சன் வன்மையாக கண்டித்துள்ளார். எமது அடுத்த மணித்தியாளச் செய்தியினை 3 எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்
3: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
1: மக்கள் சூடிய மகுடமே
0: மகுடம் மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம்.
3: நிமிர்ந்த நடை, நேர்கொண்ட பார்வை, துணிச்சல்.

0: வணக்கம்
1: சரியான வெயில் சகோதரி,
0: மழை கொஞ்சம் வைக்கவா அங்கால?
1: சரி சரி,
2: எங்க தம்பி எங்க கம்யூனிகேஷன்லயா வீட்லயா?
1: கம்யூனிகேஷன் தான் செஞ்சுட்டு
0: இருக்கேன். ஏன் அப்படி கேக்குறீங்க?
2: கேட்டேன், கோல் ஒன்று எடுக்கத்தான். கம்யூனிகேஷன்ல எத்தனை வருஷமா இருக்கீங்க ஸ்ரீதேவி?
1: ஒரு 5 வருஷமா இருக்கிறேன்.
0: போதுமா? சரி, தொடர்ந்து நீங்க சிறப்பா அங்க ஒர்க் பண்ணணும். சரியா?
1: சரி சரி சகோதரி.
0: சரி, யாராவது கடன் எல்லாம் கேட்டா ரீலோட் எல்லாம் போடுவீங்களா?
2: இல்ல இல்ல, ஐசி இல்ல.
1: ரவிச்சந்திரன், தியாகராஜா, கவிதா, அல்வத்துறை உமாச்சந்திரன், வகத்தோட்டம் சின்னியா மகாதேவன், திகல ரமணி திலுத்தன், மட்டக்களப்பு அமுதவழி விஜயகுமார், அதிபர் திரவணன், விதோசனன், கர்த்தனா தர்சனா, மற்றும் பங்குடாவேலி அழகுசந்திரன், மொன்றாக்கல ஜல்லட்சுமி, கிரியல ராஜலட்சுமி, வத்தல ஐயா கண்ணு, பனவத்தம் முதலாம் பிரிவு சரோஜினி, இந்திரிய ரவி, பெரிய குடியானி எனது அன்பு தம்பி வசந்தகுமார், ஏவகம் பாதுக்க துறையார் ஜெயவகலா, எட்டியாந்தட்டல் விஸ்வநாத் ஆட்டோ விஸ்வநாதன், புரதாப் மேமனை சொக்கலிங்கம் முத்துக்குமாரி, பச்சை அருள்மொழி, நவலைபதி என்ற அல்லோக்கா ஜெமிலா சித்தி, நுகா, மற்றும் தம்புள்ள சுப்பையாகா, நாகசன் ஐயாத்துறை சண்முகநாதன், எட்டாந்தட்ட சுபாஜல அதிபர்கள், நண்பர்கள், நண்பிகள், அங்கே தொழில் பிரிவு என்ற அன்பு சகோதரி கவிச்சல்யாவுக்கும் கலைக்கும் கேட்க முடியாது. நன்றி, வணக்கம்.
2: நன்றி நன்றி நன்றி சகோதரர். நிறைய பெயர்கள் சொல்றேன்,
0: எழுதி வச்சிருக்கிறேன், நோட் பண்ணி வச்சு அதை அப்படியே பார்த்து ரீட் பண்றேன்.
2: கம்யூனிகேஷன் மாதிரி கால் சொல்றேன்.
0: சரி, ஓகே. இதே போல சொந்தங்களே, நீங்களும் அன்பாவது உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பரிமாறி கூட பாடல்கள் விவகாரத்துக்கு எங்களுக்கு நீங்க கால் பண்ணலாம்.
2: 0312-005-001
0: அப்படி இல்லன்னு சொன்னா 0112-5-118 கால் பண்ணுங்க. Facebook பக்கமா வாங்க.

கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள். புதுமைகளோடும் உங்கள்

0: மோட்டார் சைக்கிளில் பயணம் செய்வதற்கு முன்பு தலைக்கவசம் அணிவதற்கு மறவாதீர்கள். சிறிய தூரம் என்றாலும் அது உங்கள் வாழ்க்கையே முடித்து விடலாம். தலைக்கவசம் அணிய மறவாதீர்கள்.
1: பாதுகாப்பான பயணத்திற்கு
2: வணக்கம். வசந்தம் வாழ்வின் நிதர்சனம்.
1: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம்
3: அனுசரணை. மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
4: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸ் இருந்து பிரைட்டெக்ஸ் ஆன்டிக்ரோசிவ்
5: கிளிப் கொலாஜன் நேச்சுரல் காகல் ஸ்போர்ட்ஸ் டீ மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
6: ஒவ்வொரு பாடலும் ஓர் நினைவு, ஒவ்வொரு ராகமும் ஓர் அழியாத உணர்வு.
7: இன்ப ராகங்கள்

செவ்வாய்க்கிழமைகளில் நாள் முழுவதும் உங்கள் வசந்தம் வானொலியில் இதயம் தொட்ட இனிய தேடலாய் செவ்வாய் ராகங்கள்.

0: நினைத்தாலே இனிக்கும்.
1: நிலா
2: என்ன பண்றீங்க? சீதேவி ஸ்கூல்லயா, வீட்லயா, ரோட்லயா?
0: ரோட்ல இல்ல,
1: வீட்ல. வானொலி கேட்டு கொண்டிருக்கிறேன்.
2: எங்க இருந்து கேட்டு கொண்டீங்க? ஸ்கூல்லயா, வீட்ல இருந்தா?
1: வீட்ல
2: தான். வேற எங்க? ரோட்ல இருந்து கேட்க வேண்டாம். ஐட்டானே. சரி, நிலா என்ன பண்றீங்கம்மா? சாப்பிட்டீங்களா சீதேவி?
1: சாப்பிட்டேன்.
2: ஐட்டானே.
0: அப்படிதான்.
2: வரும் வச்சு பாருங்க. மூணு நாளைக்கு குரல் எல்லாம் அந்த
0: மாதிரி சொன்னீங்க.
2: வடையை சாப்பிட அப்புறம் அதை சுப்பாக்கிடுவோம்.
0: எப்படி சாப்பிட்டு சுப்பாக்குறது?
2: வாயால தான்.

புதுமைகளோடும் புத்துணர்வுகளோடும் நீங்கள் வசந்தம்.

0: வசூல் ராஜா MBBS திரைப்படத்துக்காக இடம்பெற்ற ஒரு சூப்பரான பாடல்.
1: MBBS என்னது
0: தெரியாதா?
1: மேசன் பாஸ்டர் பதாம சப்ளை.
0: என்னால முடியல
1: அப்படியா?
0: சரி, நீங்க எதிர்காலத்துல ஒரு வைத்தியராக போறீங்க அப்படின்னு சொல்லி நாங்க எல்லாம்
1: MBBS
0: அப்படின்னு சொன்னா
1: என்னன்னு இப்ப கேட்டீங்க பாருங்க.
0: ஆனா டாக்டருக்கு படிக்க போறேன்னு சொன்னீங்களே.
1: படிச்சிட்டேன்.
0: விஜயகுமார், திபிரிக்க சேலந்து ஸ்டீவன், ராமச்சந்திரன் கண்ணா இணைந்திருக்கிறார். அன்பான வணக்கங்களோடு மாபோலியிலிருந்து லோகநாதன் இணைந்திருக்கிறார். மஸ்கேலியால இன்றைய தினம் வந்து தன்னுடைய 24வது பிறந்த நாளை வந்து கொண்டாடும் சிவரூபன், கங்கைவத்தையை சேர்ந்த சிவரூபனுக்கு சந்தோஷமான வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறதா சொல்லி இருக்கிறாரு. சரி, நாங்களும் வந்து சிவரூபனுக்கு இனிய பிறந்த நாள்.
1: தூத்துக்குடி மாவட்டம் தமிழகத்திலிருந்து உறவுகளுக்கு டி தங்கமணி, ஜெனிட்டா ஆண்டனி அம்மா வந்திருக்காங்க. சூப்பரான பாட்டு ஒன்று போடுங்க என்று ஈரக்கோலன்னு சொல்லிருக்காங்க.
0: அதே போல தாசன் கிருத்திக் ரவு நான்குல இருந்து இணைந்திருக்கிறாங்க. அதே போல லக்மா நிலங்க இணைந்திருக்கிறார். சகோதர மொழியைச் சேர்ந்த ஒரு நண்பர் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். சந்தோஷமாக வரவேற்கிறோம். தர்ணியகளிலிருந்து அவர் இணைந்திருக்கிறார். அதே போல டில்ஷான் இணைந்திருக்கிறார் அன்பான வணக்கங்களோடு. திகலையிலிருந்து நார்வோர்ட்லிருந்து சிவா இணைந்திருக்கிறார். அதே போல புவனா இணைந்திருக்கிறாங்க. ரோசில்லையில இருந்து
1: மருதானந்த, ரமேஷ் சந்திரிகா, சுரேன் வந்திருக்கா, அம்மா ஃபஷால் வந்திருக்காங்க, ரகு வந்திருக்கா, கண்மணி வந்திருக்கா, அப்ப சுரேன் ஜி வந்திருக்கார். ஆட்சிக்கான பாட்டுண்டு போடுங்க என்று ஈரோக்கோல் என்று சொல்லியிருக்காரு.
0: சரி, அட்டாலி சுண்டில இருந்து முஃபீர் இணைந்திருக்கிறாரு. இந்த நேரம் வந்து டோஹா கட்டார்ல இப்போ இருந்து நிகழ்ச்சி கேட்டிருக்கிறதா சொல்லி இருக்கிறார். அதே போல நசூர் இணைந்திருக்கிறாரு. கண்ணா இணைந்திருக்கிறாரு. அவரும் உறவுகளுக்காக பாடல் லிபி கேட்டு கினிகா தேனில இருந்து இணைந்திருக்கிறார். ரூபன் புசல்லாவிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. அதே போல எங்களோடு வந்து சத்யா இணைந்திருக்கிறாங்க. அவங்களும் புத்தளத்துல இருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. எல்லோருக்காகவும் அடுத்து நாங்க கேட்க போறது இந்த மணி தீரத்தின் ஸ்டார் ஆஃப் திரே பாடல். இன்றைய ஸ்டார் யாரு அப்படின்னு
1: சொன்னா யாரு?
0: தனுஷ்.
1: தனுஷ் நானா? ஹேப்பி பர்த்டே தனுஷ் நானா.
2: திரை உலகின் நட்சத்திரம், நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே, ஸ்டார் ஆஃப் தி டே.
3: மேடம், அங்க ஸ்டேஜ்ல பார்த்ததை வச்சு நீங்க நம்மள ஜட்ஜ்மெண்ட் பண்ணாதீங்க. அது வேற மாதிரி, நான் வேற மாதிரி இருக்கலே. மோசமானவன் நான் தான் மேடம். உங்களால எங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன் தெரியுமா? உங்களுக்கு ஃபாலோ பண்றதுக்கு நிறைய ரூல்ஸ் இருக்குது, எங்களுக்கு எந்த ரூல்ஸும் கிடையாது.

0: அன்புடன் திரைப்பட பாடலோடு நாங்கள் இருவரும் நிகழ்ச்சி இருந்து விடைபெற்று செல்ல போகிறோம். தொடர்ந்தும் போட்டு தாக்க நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க
1: ஈரகுல வந்தி ஆனந்தி தாத்தா வந்தி.
0: சரி, விடைபெற்று செல்லும் நாங்கள்
1: ஆல் விலங்கி ஹபிள் ஆசன்
0: என்றும் பிரியமுடன் ருஃபினா வணக்கம் அன்பு சிந்தங்களே.

0: 2.8 வசந்தம் FM. வாழ்த்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவதில்
1: மக்கள் சூடிய மகுடமே
0: நாட்டிற்கே செல்வம். உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
2: முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சாந்த பண்டாரவின் மகன் அனுத ஜனதித் சமரகோன் பண்டார உட்பட 4 சந்தேக நபர்களை பிணையில் செல்ல நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. வெளிநாட்டு பயண தடை உள்ளிட்ட கடுமையான நிபந்தனைகளின் அடிப்படையில் கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் பிணையில் செல்ல அனுமதித்துள்ளது.
0: வெளிநாட்டு செய்திகள்.
2: இந்தியாவின் கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியின் எதிர்கால திட்டம் என்ன என்பது குறித்து கட்சியின் நிறுவனர் அபிஜித் தீபிகே தகவல் வெளியிட்டுள்ளார். இதன்படி பஞ்சாபில் பரீட்சை வினாத்தால் கசிவுக்கு எதிரான போராட்டம் குறித்து தமது கட்சி ஆலோசித்து வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நீட் தேர்வு வினாத்தால் கசிவுக்கு எதிராக கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியினர் டெல்லி ஜந்தர் மந்தரில் நடத்திய போராட்டம் வெற்றி பெற்ற நிலையில் அவர் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். நீட் தேர்வு முறைகேடுகளுக்கு பொறுப்பேற்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தி கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஒரு மாதத்தை கடந்த இந்த போராட்டத்தின் முடிவில் தர்மேந்திர பிரதான் தனது அமைச்சர் பதவியிருந்து விலகினார். இந்த நிலையில் தாம் முன்னெடுக்கவுள்ள ஏனைய திட்டங்களையும் விரைவில் அறிவிக்கவுள்ளதாக கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியின் நிறுவனர் தெரிவித்துள்ளார். எமது அடுத்த மனிதர்களை செய்தியினை 4 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்
3: செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
1: மக்கள் சூடிய மகுடமே
0: நம்பிக்கைக்குரிய லோக்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
4: நிமிர்ந்த நடை.

வசந்தம் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை நேர வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்க போறீங்க வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு. உலகத்துல என்ன நடக்குது, உள்நாட்டுல என்ன நடக்குது, வெளிநாட்டுல என்ன நடக்குது, எல்லா அப்டேட்டையும் தெரிஞ்சுக்கணும்னா தொடர்ந்து இணைந்திருங்க 102.6 102.8 அலைவரிசையின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு. அந்த வகையில் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அனைத்து பயணி பேருந்துகளுக்கும் வந்து 5000 கிலோமீட்டர் தூரம் பயணித்த பின்னர் அவற்றை ஆய்வு செய்வதை கட்டாயமாக நடவடிக்கை எடுக்கப்படும் என தேசிய வீதி பாதுகாப்பு சபை வந்து அறிவித்திருக்காங்க. கடந்த காலங்களில் சாரதிகளின் கவனக்குறைவு மற்றும் வாகன தொழில்நுட்ப பிரச்சினை காரணமாக நாட்டில் பல விபத்துகள் வந்து சம்பவித்து வந்திருக்கு. இவ்வாறான சூழலில் வந்து வாகன குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்காக வந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வந்து தேசிய வீதி பாதுகாப்பு சபையின் தலைவரான மஞ்சுள குணரத்ன வந்து இதை வந்து தெரிவித்திருக்காரு. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இலங்கையில் வந்து பேசும் பொருளாக இப்ப மாறி இருக்கிறது தாங்க டெங்கு. அந்த வகையில் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் வந்து நாட்டில் பதிவான டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை வந்து 82,011 அதிகரித்துள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு வந்து தெரிவித்திருக்காங்க. குறித்த காலப்பகுதியில் மட்டும் 61 டெங்கு மரணங்கள் வந்து பதிவாகியிருக்கு. அதிகளவான நோயாளர்கள் வந்து கம்புகா மாவட்டத்திலேயே இனங்காணப்பட்டுள்ளதாக வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. குறித்த எண்ணிக்கை வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 17,395 காணப்பட்டுள்ளதாக வந்து தெரிய வந்திருக்கு. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 54 லட்சம் ரூபாய் பெறுமதியான வெளிநாட்டு சிகரெட் தொகையுடன் வந்து கட்டுநாயக விமான நிலையத்தில் வந்து தம்பதியினர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நீர்கொழும்பு பகுதியை சேர்ந்தவர்கள் எனவும் தெரிய வந்திருக்கு. தீர்வை வரி செலுத்தாத சட்டவிரோதமான இந்த சிகரெட் தொகையினை வந்து நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளதாக வந்து அவர்கள் வந்து துபாயிலிருந்து இலங்கைக்கு வருகை தந்த போதே வந்து கைது செய்யப்பட்டுள்ளதாக வந்து தெரிய வந்திருக்கு. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இலங்கையில் வந்து அடுத்த மாதம் வந்து எரிபொருள் விலை வந்து திருத்தம் செய்யப்படுமா என்பதை இப்போது கூற முடியாது என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் வந்து தெரிவித்திருக்காங்க. எரிபொருள்களின் மாதாந்த விலை குறித்து சர்வதேச சந்தையில் நிலவும் சராசரி மசக்கு எண்ணெயின் விலை அடிப்படையில் வந்து இந்த மாதத்தில் எஞ்சியுள்ள நாட்களில் வந்து தீர்மானம் எடுக்கப்படும் என வந்து அவர்கள் வந்து மேலும் சுட்டிக்காட்டியிருக்காங்க. இதே மாதிரியான தகவல்களோடு தொடர்ந்து இணைந்திருக்க போறீங்க வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு.

92.8 காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன் வசந்தம் FM. வசந்தம் FM. ஜிஐ பைப் சரி, ஸ்டெயின் அண்ட் ஸ்டீல் மாத்திரம் தான் வாங்கணும். திரும்ப வேற எங்கேயுமே போக தேவையில்லை. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், கோல்டன் நட் பைப் உபகரணங்கள், வேல்ஸ், பிளாஞ்சஸ் மற்றும் கடற்கொலி சார உபகரணங்களை ஜனதா ஸ்டீல்ஸ் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும். ஜனதா ஸ்டீல் கட்டிட உபகரணங்களுக்கான நம்பிக்கைக்குரிய நாம் 71 9 79 76 38.

ராமன் தேடிய சீதை திரைப்படத்திற்காக வித்யாசாகரின் இசையில் பாடல் ஒளித்தோய்கிறது வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. அந்த வகையில் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இலங்கையில் போக்குவரத்து சபைக்கு 600 புதிய பஸ்களை வந்து அறிமுகப்படுத்தும் அரசாங்கத்தின் திட்டத்தை வந்து இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கம் வந்து விமர்சித்திருக்காங்க. குறித்த விடயத்தை இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் கொமுனி விஜயரத்ன வந்து தெரிவித்திருக்காரு. இலங்கையில் போக்குவரத்து சபை நாள்தோறும் வந்து 20 மில்லியன் ரூபாவை இழந்து வருவதாக வந்து அவர் குறிப்பிட்டிருக்காரு. அவர் மேலும் தெரிவிக்கையில் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இலங்கையில் போக்குவரத்து சபைக்கு 600 பேருந்துகளை பெறுவதில் தனியார் பேருந்து உரிமையாளர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் வந்து வெறுமானி பேருந்துகளை சேர்ப்பதில் அரசால் நடத்தப்படும் போக்குவரத்து சேவையில் வந்து நிதி மற்றும் செயல்பாட்டுகளுக்கு சிக்கல்களை தீர்க்குமா என்று சங்கத்தின் தலைவர் கொமுனி விஜயரத்ன வந்து கேள்வியும் எழுப்பியிருக்காரு. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, பானந்துறையில் வந்து கடற்கரையில் ஜெல்லி மீன்களால் வந்து பல பேர் வந்து காயமடைந்துள்ளதாக வந்து தெரிய வந்திருக்கு. ஜெல்லி மீன்கள் உடலில் பட்ட காரணத்தாக கடலில் குளித்து கொண்டிருந்த 10-க்கும் மேற்பட்டோர் வந்து காயமடைந்திருக்காங்க. பானந்துறை கடற்கரை உயிர்காக்கும் பிரிவினால் வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. காயமடைந்தவர்களில் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 4 சிறுவர்களும் அடங்குவதாக வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. காயமடைந்தவர்களில் சில பேர் வந்து பானந்துறையில் ஆதார வைத்தியசாலையில் வந்து சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. சிறிய அளவிலான 300-க்கும் மேற்பட்ட ஜெல்லி மீன்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நேற்றைய தினம் பிற்பகல் பானந்துறையில் வந்து கடற்கரை ஒதுங்கியுள்ளதன் காரணமாக வந்து காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை வந்து தற்போது கூடியுள்ளதாகவும் வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இலங்கையில் வந்து முட்டைகளின் விலை வந்து இன்று முதல் மேலும் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக வந்து அகில இலங்கை முட்டை உற்பத்தி சங்கம் வந்து தெரிவித்திருக்காங்க. மக்காச்சோளம் தட்டுப்பாடு மற்றும் அதிக வெப்பநிலை காரணமாக முட்டை உற்பத்தி வந்து குறிப்பிடத்தக்க அளவில் குறைந்துள்ளதாக வந்து அவர்கள் வந்து சுட்டிக்காட்டியிருந்தாங்க. அதற்கமைய விலையை அதிகரிக்காமல் கைத்தொழில் மேலும் தொடர முடியாது என அகில இலங்கையின் முட்டை உற்பத்தியாளர் சங்கத்தின் தலைவர் சரத் ரத்நாயக வந்து தெரிவித்திருக்காரு. வெள்ளை முட்டை ஒன்றின் விலை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 43 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டிருக்கு. அதே நேரம் சிவப்பு முட்டை ஒன்றின் விலை வந்து 44 ரூபாவாக வந்து இன்று முதல் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக வந்து சரத் ரத்நாயக வந்து தெரிவித்திருக்காரு. இதே மாதிரியான தகவல்களோடு தொடர்ந்து இணைந்திருக்க போறீங்க வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு.

முதல்வன் காற்றலையில் முதல்வன் முதல்வன் வசந்தம் எஃப்எம்

0: சுற்று உலகின் மகுடம் மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம். ஒவ்வொரு பாடலும் ஓர் நினைவு, ஒவ்வொரு ராகமும் ஓர் அழியாத உணர்வு.
1: இன்ப ராகங்கள் பொங்குகின்ற பொன்வேளை,
0: நினைவுகளின் பாசம் சுமந்த உணர்வுகளின் மொழி பேசிய
1: நெஞ்சுக்குள்ளே இன்னார்னு சொன்னால் புரியுமா,
0: இதயத்தில் ஆழம் தொட்ட இடைக்கால பாடல்களோடு ஓர் நாள் கிழமைகளில் நாள் முழுவதும் உங்கள் வசந்தம் வானொலியில் இதயம் தொட்ட இனிய தேடலாய் செவ்வாய் ராகங்கள்.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே.
1: ஒரு மாதிரி இருக்கடா, ஏன் வயிறு சரியில்லையா? அது இல்லடா, நான் குடைப்பா லவ் எல்லாம் பண்றேன். சினிமால பாத்திருக்கேன், பீச்ல பாத்திருக்கேன், நம்ம கிளாஸ்ல கூட பாத்திருக்கேன். ஆனா இப்போ நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன். பியூட்டி என்ன தெரியுமா? நான் அவனு என்ன லவ் பண்றேன்.
2: வசந்தத்தின் இன்றைய நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார் நடிகர் தனுஷ். ஒடிக்கும் பாடல் இது அநேகன் திரைப்படத்திற்காக.

0: இசை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே.
1: நாடு முழுவதும் 102.6 102.8 அலைவரிசையில் சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு. நிறைய விடயங்கள் பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அரசு நிர்ணயித்த அதிகபட்ச சில்லறை விலையை வந்து மீறி இறக்குமதி செய்யப்பட்ட கீரி பொன்னி அரிசியை வந்து விற்பனை செய்த குற்றச்சாட்டில் வந்து அங்குரச கடை ஒன்றுக்கு வந்து காலி நீதவான் நீதிமன்றம் வந்து 500,000 அபராதம் வந்து விதித்திருக்காங்க. நுகர்வோர் விவகார அதிகார சபையின் மாவட்ட புலனாய்வு அதிகாரிகளால் வந்து கடந்த July 17 மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது கிலோகிராம் ஒன்று வந்து 255 ரூபாய் என்ற வர்த்தமானி அறிவித்தல் நிலையில் வந்து அதை மீறி வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 270 ரூபாவுக்கு வந்து அரிசியை விற்பனை செய்தமை கண்டுபிடிக்கப்பட்டு வந்து இந்த அபராதம் வந்து விதிக்கப்பட்டுள்ளதாக வந்து தெரிய வந்திருக்கு. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சுமார் 14.8 மில்லியன் ரூபாய் பெருமதியான குஷ்போதை பொருளுடன் வந்து கடுநாயக்க சர்வதேச வானூர்தி நிலையத்தின் இளைஞர் ஒருவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு. கைதானவர் வந்து முனராகலையைச் சேர்ந்த 24 வயதுடையவர் என்று தெரிய வந்திருக்கு. சந்தேக நபர் வந்து தாய்லாந்தில் உள்ள பேங்காக் நகரில் இருந்து இன்று காலையில் வந்து நாட்டை வந்து வந்தடைந்திருக்காரு. விமான நிலைய காவல்துறை போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவினால் அதிகாரிகளால் வந்து அவர் பயண பொதியை வந்து சோதனையிட்ட போது குறித்த போதைப் பொருள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக வந்து தெரிய வந்திருக்கு. கைதானவர் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கொழும்பு நீதிவான் நீதிமன்றத்தில் வந்து முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளதாக வந்து தெரிய வந்திருக்கு. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கொத்தடுவ பகுதியில் வந்து இன்று முற்பகல் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வீதி விபத்து ஒன்று, அதில் வந்து ஒருவர் வந்து சம்பவ இடத்திலேயே வந்து உயிரிழந்திருக்காரு. கொலனாவையிலிருந்து கொத்தடுவ நோக்கி பயணித்த முச்சக்கர வண்டி ஒன்று தனியார் பஸ் ஒன்றுடன் மோதியதால் வந்து இந்த விபத்து வந்து சம்பவித்துள்ளதாக வந்து போலீசார் வந்து தெரிவித்திருக்காங்க. விபத்து அப்படிங்கும் போது நம்ம ஒரு விடயத்தை வந்து ஞாபகப்படுத்தியே ஆகணும். பொறுப்பு வாய்ந்த ஊடகம் என்ற வகையில் வந்து ITN மற்றும் லக்கண்ட வசந்தம் FM வசந்தம் TV இணைந்து 2வது முறையாகவும் வெற்றிகரமாக செயல்பட்டு வரும் டேக் கேர் வேலை திட்டமானது மாணவர்கள் இடையே வீதி விபத்து சம்பந்தமாக தெளிவுபடுத்தும் ஒரு வேலை திட்டம். இலங்கையில் உள்ள அனைத்து பாடசாலைகளையும் மையமாக கொண்டு இந்த வேலை திட்டம் வந்து ஜனாதிபதியின் நேரடி கண்காணிப்பில் வந்து இந்த வேலை திட்டம் 2வது முறையாகவும் வெற்றிகரமாக நடைபெற்று வருகிறது என்பதை வந்து அறிய தருவதோடு தொடர்ந்து இணைந்திருக்க போறீங்க வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு 102.6 102.8 அலைவரிசையின் ஊடாக.

0: சர்வதேசம் எட்டில் வசந்தம் FM வழுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: மக்கள் கூடிய மகுடமே
2: செல்வம்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: சுமார் 14.8 மில்லியன் ரூபாய் பெறுமதியான குஸ் போதைப்பொருளுடன் கட்டுநாயக்க சர்வதேச வானூர்தி நிலையத்தில் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைதானவர் மொனராகலையைச் சேர்ந்த 24 வயதுடைய நபர் என தெரிய வந்துள்ளது. சந்தேக நபர் தாய்லாந்தின் பேங்காக் நகரிலிருந்து இன்று காலை 9:25 அளவில் நாட்டை வந்தடைந்துள்ளார். விமான நிலைய காவல் போலீஸ் துறை போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவின் அதிகாரிகள் அவரது பயணப் பையை சோதனையிட்ட போது குறித்த போதைப்பொருள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த போதைப்பொருளானது சோசஜஸ் வடிவில் மேலே சாக்லேட் பூசப்பட்டு பிரபல சாக்லேட் நிறுவனத்தின் பெயரை கொண்ட பொதிகளில் அடைக்கப்பட்டு மறைத்து வைக்கப்பட்டிருந்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கைதானவரை நீர்கொழும்பு நீதவா நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது.
3: வசந்த FM வெளிநாட்டு செய்திகள்.
4: இரண்டாயிரத்தி 2036 ஆண்டுக்குள் உலகின் பணத்தின் தேவையே பெருமளவில் குறைந்துவிடும் என தொழில்நுட்ப தொழில் முனைவோரான எலான் மஸ்க் கருத்து தெரிவித்துள்ளார். செயற்கை நுண்ணறிவு மற்றும் மனித வடிவ ரோபோக்களின் அதிக வேக வளர்ச்சி மனிதர்களை காட்டிலும் அதிக அளவில் பொருட்கள் மற்றும் சேவைகளை உற்பத்தி செய்யும் திறனை உருவாக்கும் என அவர் கூறியுள்ளார். இதன் காரணமாக உலகளவில் பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கான தட்டுப்பாடு இல்லாத நிலை உருவாகக்கூடும் என்றும் அதன் விளைவாக பணத்தின் அவசியமும் அதன் பொருளாதார முக்கியத்துவமும் படிப்படியாக குறையக்கூடும் என்றும் எலான் மஸ்க் கணித்துள்ளார். எமது அடுத்த மனித செய்தியினை 5 மணிக்கு எதிர்பாருங்கள்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
1: மக்கள் கூடிய மகுடமே.
2: நாட்டிற்கே செல்வம்.
0: நிமிர்ந்த நடை.

அருட்சாட்சி திரைப்படத்திலிருந்து ஒரு அழகான பாடலோடு சந்தோஷமாக இரண்டாவது மணித்தியாலத்துக்குள்ளேயும் வந்தாச்சு. இந்த மணித்தியாலத்திலையும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நிறைய விஷயங்கள் பேசுறதாக இருக்கிறோம். அந்த வகையில் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இப்போது வெளிநாட்டு பக்கம் போவோம். அமெரிக்கா தாக்குதல்களை நிறுத்தினால் ஈரானும் தமது தாக்குதல்களை நிறுத்தும் என ஈரானிய சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் வந்து தெரிவித்திருக்காரு. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் ஆலோசகர்கள் தாங்களின் தாக்குதல்களை இலக்கு குறைந்து வருவதாகவும் அமெரிக்கா ஆயுத களஞ்சியம் வந்து காலியாகி வருவதாகவும் குறித்து கவலை தெரிவித்திருக்காங்க. அடுத்தது அமெரிக்கா தமது தாக்குதல்களை தற்காலிகமாக நிறுத்தியுள்ளதாக வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஈரான் மீது 13 இரவுகள் தீவிரமான அமெரிக்கா வான்வெளி தாக்குதல்கள் வந்து நடத்தப்பட்ட நிலையில் வந்து வார இறுதியில் வந்து எந்தவித தாக்குதலும் வந்து பதிவாக இல்லை. அத்துடன் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அமெரிக்கா தளங்கள் அமைந்துள்ள அண்டைய நாடுகள் மீது ஈரான் கடந்த 2 நாட்களாக வந்து தாக்குதல் எதுவும் நடத்தவில்லை எனவும் தெஹ்ரானின் நிலைப்பாடு தாக்குதலுக்கு தாக்குதல் என்பதாகவே தொடர்வதாகவும் தாக்குதல்கள் என்றால் ஈரானும் தனது நடவடிக்கைகளை நிறுத்தும் எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த வகையில் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அமெரிக்கா வாஷிங்டன் மாநிலத்தில் வந்து நடைபெற்ற உணவு திருவிழாவின் போது இடம்பெற்ற துப்பாக்கி சுற்றில் வந்து குறைந்தது 2 பேர் வந்து உயிரிழந்துள்ளதாக வந்து தெரிவிக்கப்படுது. சம்பவத்தில் சிறு குழந்தை ஒருவர் உட்பட மேலும் 5 பேர் வந்து காயமடைந்திருக்காங்க. இது தொடர்பில் வந்து காவல்துறையினர் வந்து விசாரணைகளை வந்து முன்னெடுத்து வருவதாகவும் தாக்குதல் நடத்திய நபர் மற்றும் துப்பாக்கி சூட்டுக்கான காரணம் குறித்தும் இதுவரை எந்தவித தகவலும் வெளியாகவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சிரியாவில் வந்து இரு பேருந்துகள் வந்து நேருக்கு நேர் மோதியதில் வந்து 35 பேர் வந்து பரிதாபமாக உயிரிழந்திருக்காங்க. மத்திய சிரியாவில் உள்ள நகரம் ஒன்றில் வந்து இடையிலான நெடுஞ்சாலை பகுதியில் நேற்று இரவு இந்த விபத்து வந்து நடந்திருக்கு. இந்த பேருந்துகள் ஒன்றோடு ஒன்று மோதியதால் வந்து 35 பேர் வந்து உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுது. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஈரானிய வணிக கப்பல் மீது யுக்ரைன் தாக்குதல் நடத்தியதற்கு ஈரான் அரசு கடும் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. கஸ்பியன் கடல் பிராந்தியத்தில் வந்து யுக்ரைன் படைகள் நடத்திய தாக்குதலில் ஈரானுக்கும் சொந்தமான வணிக கப்பல் ஒன்று வந்து பலத்த சேதம் அடைந்திருக்கு. யுக்ரைனை படைகளில் இந்த தாக்குதல் மலுமி ஒருவரும் வந்து உயிரிழந்திருப்பதாக வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா யுக்ரைன் படைகளில் இந்த தாக்குதல் நடவடிக்கைக்கு வந்து உரிய பதிலடி கொடுக்கும் என்றும் ஈரான் வந்து கடுமையாக வந்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் வந்து தெரிய வந்திருக்கு. இதே மாதிரியான தகவல்களோடு தொடர்ந்து இணைந்திருக்க போறீங்க வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு 102.6 102.8 அலைவரிசையின் ஊடாக.

0: என்னென்ன சொல்றான் பாருங்க. லெட் மீ சிங் எ குட்டி ஸ்டோரி, பே அட்டென்ஷன், லிசன் டு மீ.
1: குட்டி ஸ்டோரி,
2: குட்டி ஸ்டோரி.
3: ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது.
4: ஒரு அடர்ந்த காட்டில் வந்து மின்னும் தங்க இறகுகளோடு வந்து கொண்ட ஒரு அழகான பறவை வந்து வாழ்ந்து வந்திருக்கு. அதன் குரலும் வந்து இனிமையாக இருக்குமா, சரியா? அதை பார்க்கும் போது வந்து மற்ற விலங்குகள் எல்லாமே வந்து அதன் அழகை வந்து பாராடி மகிழ்ந்தன, சரி? ஆனால் அதே காட்டில் இருந்த ஒரு காகத்திற்கு வந்து அந்த தங்க பறவையை கண்டாலே வயிற்றெரிச்சலாக இருக்குமா. நாம் கருப்பாக இருக்கின்றோம், யாரும் நம்மை பாராட்டுவதில்லை, ஆனால் இந்த பறவையை மட்டும் எல்லோரும் தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுகிறார்கள் என்று பொறாமையில் வெந்து கொண்டே இருக்குமா, சரியா? ஒரு நாள் அந்த தங்க பறவை கிளையில் வந்து உறங்கிக் கொண்டிருக்கும் போது காகம் மெதுவாக பறந்து சென்று அதன் அழகிய இறகுகளில் சிலவற்றை வந்து பிடுங்கி எறிந்திருக்கு, சரியா? அந்த தங்க பறவை வந்து வழியில் தாங்க முடியாமல் வந்து அலறியது. காகம் சிரித்து கொண்டே, இப்போது உனக்கு அழகு குறைந்து விட்டது, இனி யாரும் உன்னை விரும்ப மாட்டார்கள் என்று சொல்லிவிட்டு பறந்து சென்றது. அடுத்த சில நாட்களில் காகத்தின் பொறாமை செயல் காட்டுக்குள் பரவியது, சரியா? விலங்குகள் அனைத்தும் வந்து காகத்தின் குணத்தை கண்டு அருவெருப்பு அடைந்து அதனுடன் பேசுவதையே நிறுத்திவிட்டது. காகம் தனியாக ஒதுக்கப்பட்டதாம். ஆனால் வந்து தங்க பறவைக்கு வந்து சில நாட்களில் வந்து புதிய, முன்பை விட மிகவும் பிரகாசமான தங்க நிறத்தில் வந்து இறகுகள் வந்து வளர தொடங்கியிருக்கு. மீண்டும் அது வந்து அழகாக பறந்ததாம். காகம் வருத்தத்துடன் ஒரு மரக்கிளையில் வந்து அமர்ந்திருக்கும் போது ஒரு ஆந்தை வந்து அருகில் வந்து மெதுவாக அமர்ந்து கூறியதாம், மற்றவர்களின் வெளிச்சத்தை கண்டு கெடுக்க நினைப்பது உன் இருள் ஒருபோதும் வெளிச்சமாகாது, சரியா? தங்க பறவையின் இறக்கைகளை பிடுங்கியதால் நீ தங்கமாக மாறுவதில்லை, மாறாக உன்னுடைய குணத்தை அழகையும் நீ இழந்து விட்டாய், சரியா? நீ தனிமையாகப்பட்டு விட்டாய் என்று சொல்லியிருக்கு. அப்ப காகம் வந்து தன்னுடைய தவறை வந்து உணர்ந்திருக்கு. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அடுத்தவர்களின் திறமையோ அழகையோ கெடுக்க நினைத்தால் வந்து நமக்கு எந்தவித உயர்வும் வந்து அதில் வந்து கிடைக்க போவதில்லை. பொறாமைப்படுபவர்கள் வந்து மற்றவர்களின் வளர்ச்சியையும் தாங்க முடியாமல் தன் நிம்மதியையும் வந்து இழப்பார்கள், சரியா? பொறாமை கொள்வது வந்து ஒரு கெட்ட செயல் அப்படிங்கிறது தான் இந்த இடத்தில் வந்து நம்ம ஞாபகப்படுத்தணும்.
0: என்னென்ன சொல்றான் பாருங்க.
5: லெட் மீ சிங் எ குட்டி ஸ்டோரி, பே அட்டென்ஷன், லிசன் டு மீ.
1: குட்டி ஸ்டோரி,
2: குட்டி ஸ்டோரி.

0: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம் 60 வருடங்களாக நீர் கசிவை தடுக்க ஒரே தெரிவு, நோ லீக் மட்டுமே. வழக்கமான சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறப்பகுதியில் காணப்படும் பிரைடெக்ஸ் நோ லீக், ஜனதா ஸ்டீல்ஸிடமிருந்து. நோ லீக் பூசினால் நோ லீக் தான்.
1: ஒவ்வொரு பாடலும் ஓர் நினைவு, ஒவ்வொரு ராகமும் ஓர் அழியாத உணர்வு.
2: இன்ப ராகங்கள் நெஞ்சுக்குள்ளே பொங்குகின்ற பொன் வேளை.

செவ்வாய்க்கிழமைகளில் நாள் முழுவதும் உங்கள் வசந்தம் வானொலியில் இதயம் தொட்ட இனிய தேடலாய் செவ்வாய் ராகங்கள்.

0: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம்.
1: இயற்கையான அழகு இனி ரகசியம் அல்ல. வலுவான எலும்புகள் மற்றும் அடர்த்தியான கூந்தலை பெற கிளிஃப்ட் கொலாஜன் நேச்சுரலை உடனே பயன்படுத்துங்கள். உங்கள் உடலின் ஒளிவை உணருங்கள்.
2: காங்கிரஸ் ஸ்போர்ட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
3: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு. புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.

0: உலகின் நட்சத்திர
1: ஒரு பொண்ணு கிட்ட போய் நம்பரை வாங்கி யார் முதல்ல டெக்ஸ்ட் பண்றான்னு வெயிட் பண்ணி அப்படியே அவ டெக்ஸ்ட் பண்ணாலும் நம்ம பிஸியா இருக்கிற மாதிரி காட்டி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அதுக்கு ரிப்ளை பண்ணி அவ வாட்ஸ்அப்ல ஆன்லைன் வர வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்து அவ ஆன்லைன் வந்த உடனே நம்ம ஆஃப்லைன் போய் எப்ப பாரு நம்மளே போன் பண்றோமே அவ போன் பண்ண மாட்டேங்கிறாள்னு ஃபீல் பண்ணி போன் வந்தோடனே அப்பாடா அவ தான் நினைச்சு ஓடி போய் எடுத்தா மிக்சி வேணுமா கிரைண்டர் வேணுமா லோன் வேணுமான்னு கேட்கறவங்க கிட்ட எல்லாம் பொறுமையா இருக்கு. அவ குடுக்கிற சிக்னல் எல்லாம் ஃப்ரெண்டாவா கேர்ள் ஃப்ரெண்டாவான்னு மண்டே போட்டு பிச்சுக்கிட்டு மனசுல நம்ம அவ மேல ஃபீலிங்க வளர்த்துட்டு அவளுக்கு அந்த ஃபீலிங் இருக்கான்னு கூட டவுட்டையும் வளர்த்துட்டு கடைசியா ஒரு வழியா நம்ம அவகிட்ட போய் சொன்னாலும் ஓகே ஆகுமா ஆவாதான்னு தெரியவே தெரியாது. சப்பா நினைச்சு பார்த்தாலே மண்டியா பிச்சுக்கலாம் போல இருக்கு. அரேஞ்ச் மேரேஜ் தான் கரெக்ட் பாடம்.
2: வசந்தத்தின் இன்றைய நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார் நடிகர் தனுஷ். ஒலிக்கும் பாடல் இது மயக்கம் என்ன திரைப்படத்திற்காக.

நாடு முழுவதும் 102.6 102.8 அலைவரிசையில் சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க. வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு நேரம் பார்த்தீங்கன்னா மாலை 4 மணி கடந்து 46 நிமிடம் ஆகிக்கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் வந்து மத்திய கிழக்கு ஆப்பிரிக்க நாடுகளில் அமைந்துள்ள கங்கோ இந்த நாட்டில் வந்து எபோலா வைரஸ் நோய் வேகமாக பரவி வருகிறது. எபோலா உலகிலேயே மிக கொடிய வைரஸ் நோயாகும் நோய்களில் ஒன்றாகும் எனவும் தெரியும். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த வைரஸ் வந்து கங்கோ மற்றுமின்றி உகண்டா போன்ற ஆப்பிரிக்க நாடுகளிலும் பரவி வருகிறது. இந்த நிலையில் வந்து கங்கோவில் உள்ள 2536 பேருக்கு எபோலா வைரஸ் தொற்று வந்து உறுதி செய்யப்பட்டுள்ளதாக வந்து அந்த நாட்டு அரசு வந்து தெரிவித்திருக்கு. அங்க அதே நேரம் வந்து மேலும் எபோலா வைரஸ் வந்து பாதிப்பால் வந்து 1033 பேர் வந்து உயிரிழந்துள்ளதாகவும் சுகாதாரத்துறை வந்து அறிவித்திருக்காங்க. அதே நேரம் இதே வேளையில் வந்து உகாண்டாவில் வந்து 20 பேருக்கு வந்து எபோலா வைரஸ் வந்து பதிவாகியிருக்கு. அந்த 20 பேரிலும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 2 பேர் வந்து உயிரிழந்துள்ளதாகவும் வந்து தெரிய வந்திருக்கு. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பிரான்சில் வரும் காட்டு தீயை கட்டுப்படுத்துவதற்கு வந்து பணிகளுக்கு உதவுவதற்காகவும் சுவிட்சர்லாந்திலிருந்து ஜெனீவாவிலிருந்து 34 தீயணைப்பு வீரர்கள் வந்து நேற்றைய தினம் போர்டோவை வந்து நோக்கி புறப்பட்டிருக்காங்க.

வரிகளை வந்து விதிப்பதற்கு வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. அதே நேரம் உச்ச நீதிமன்றத்தில் ஏற்பட்ட தோல்விக்கு பிறகு அவர் அறிமுகப்படுத்திய தற்காலிக உலகளவில் வரிகள் காலாவதியாகும் நிலையில் வந்து இன்று அமுலுக்கு வரும் வகையில் வந்து இந்த புதிய வரிகள் வந்து விதிக்கப்பட்டிருக்கு. சுவிட்சர்லாந்தில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு வந்து 12.5% வந்து வரி விதிக்கப்பட்டுள்ளதாகவும் வந்து அவர் குறிப்பிட்டிருக்காரு. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கனடாவில் வந்து மாகாணம் ஒன்றில் வந்து 12 நாட்களில் நிகழ்ந்த 12 விபத்துகளில் வந்து 17 பேர் வந்து உயிரிழந்துள்ளதாக வந்து போலீசார் வந்து தெரிவித்திருக்காங்க. கனடாவில் வந்து மாகாணம் ஒன்றில் வந்து ஜூலை 10 முதல் 21 வரையிலான 12 நாட்களில் வந்து 12 விபத்துகள் வந்து தொடர்ந்திருக்கு. இவங்க போலீசாருக்கு கிடைத்த அழைப்புதலுக்கு தொடர்ந்து போலீசார் தெரிவிக்கிறாங்க 12 விபத்துகளில் வந்து 17 பேர் வந்து பதிவாகி இருக்கதாகவும் சொல்லப்படுது. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தமிழ் சினிமாவில் உச்ச நட்சத்திரமாக வலம் வந்த தளபதி விஜய் நடிப்பில் கடைசியாக உருவாகிய திரைப்படம் தான் ஜனநாயகன். இந்த திரைப்படம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 4 நாட்களில் வந்து ஜனநாயகன் திரைப்படம் வந்து வசூல் செய்துள்ளது. 210 கோடிக்கு மேல் வந்து வசூல் செய்யப்பட்டுள்ளதாக வந்து தெரிய வந்திருக்கு. தொடர்ந்து இணைந்திருக்க போறீங்க வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு 102.6 102.8 அலைவரிசையின் நூடாக.

ஒழிக்கும் பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற போகிறேன். இதுவரை நேரமும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்ட அனைத்து வசந்தம் சொந்தங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு நேர்கள் தொடர்ந்து வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க கலையகத்தில் ஆர்ஜே ஸ்ரீ ஸ்ரூபி வந்திருக்காங்க. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியோடு சந்திக்க வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பு தோழி ஆனந்தி. நன்றி வசந்தம் உறவுகளை.

0: சமைப்பில் வசந்தம் எஃப்எம் வழுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: மக்கள் கூடிய மகுடமே
0: நாட்டிற்கே செல்வம். உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
2: பத்துவிலிருந்து ஹம்மாந்தோட்டை வரையான கரையோரத்துக்கு அப்பாற்பட்ட கடப்பரப்புகளும் கற்பட்டியிலிருந்து மன்னார் ஊடாக காங்கசந்துறை வரையான கரையோரத்துக்கு அப்பாற்பட்ட கடப்பரப்புகளும் அவ்வப்போது கொந்தளிப்பாக காணப்படும் எனவும் வளிமண்டலவை திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. அக்கடப்பரப்புகளில் அவ்வப்போது மணித்தனத்துக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதனால் குறித்த கடலில் பயணம் செய்வோரும் மீனவ சமூகமும் இவ்விடயம் தொடர்பாக வளிமண்டலவை திணைக்களத்தால் வழங்கப்படும் எதிர்கால முன்னறிவிப்புக்கு தொடர்பாக அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இந்த அறிவித்தலானது நாளை முற்பகல் 11 மணி வரையான காலப்பகுதிக்குள் செல்படியாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
0: வெளிநாட்டு செய்திகள்.
2: ரஷ்யாவின் காக்கசஸ் பகுதியில் அமைந்துள்ள ஐரோப்பாவின் மிக உயர்ந்த சிகரமான எல்பிரஸ் மலையில் மலையேற்ற பயிற்சியில் ஈடுபட்டிருந்த போஸ்னியா மற்றும் ஹெர்சகோவினா நாட்டைச் சேர்ந்த 5 மலையேற்ற வீரர்கள் பலத்த பனிப்புயலில் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. சீரற்ற வானிலையினால் உயிரிழந்தவர்களில் மூவரின் உடல்களை மீட்டு கீழே கொண்டு வரும் பணிகள் தாமதமாகியுள்ளதாக ரஷ்ய அதிகாரிகளை மேற்கோள் காட்டி சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. 7 பேரை கொண்ட இந்த மலையேற்ற குழுவில் புயலில் சிக்கிய இருவரை ரஷ்ய அவசரகால அமைச்சு முதற்கட்டமாக உயிருடன் மீட்டு மருத்துவ சிகிச்சைகளுக்காக அனுப்பி வைத்துள்ளது. இந்த மனித்தியாள செய்தி அறிக்கையுடன் வசந்தத்தின் இன்றைய நாளுக்கான மனித்தியாள செய்திகள் யாவும் நிறைவுக்கு வருகின்றன. எமது பிரதான செய்தியினை 7 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன். மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது நம்பிக்கைக்குரிய லோக்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த. இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.

வணக்கம், சந்தோஷமான மாலை பொழுது. வணக்கம், மீண்டும் ஒரு திங்கட்கிழமையில உங்க எல்லாரையுமே சந்திக்கல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் உங்கள் ரூபகுமார் ஸ்ரீ ஸ்ரூபி. இன்று நாளும் கூட சும்மா அட்டகாசமான எக்கச்சக்கமான ஏராளமான பாடல்களோட உங்க சந்திக்க வந்திருக்கேன். நீங்களும் கூட தொடர்ந்து மழை பயன்படுத்தி சந்தோஷமா பேசலாம். அளிக்க வேண்டிய இலக்கம் 0102 7 5 0 0 1 அதே போல 0102 7 5 1 1 1 அல்லது எங்களோட பேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து உங்களுடைய அன்பான உறவுகள் சொந்தங்களுக்கும் பாடல் விரும்பி கேட்கலாம்.

0: ஸ்ரீராமினுடைய குரல்ல ரொம்ப ரொம்ப அருமையான பாடல் கட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்ப கூட பேச ஹலோ வணக்கம்.
1: அன்பான மாலை நேர வணக்கம்.
0: அன்பான மாலை நேர வணக்கம். யார் இது?
1: முதலாம் பிரிவில் இருந்து சரோஜினி.
0: சரோஜினி எப்படி இருக்கீங்க?
1: நல்லா சுகமா இருக்கேன் மேடம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க? டீ எல்லாம்
1: குடிச்சிட்டீங்களா? உங்களோட பேசுறது பாட்டுதான்.
0: அப்படியா? ஓகே ஓகே. பாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா?
1: இவர்களுக்காகவும் அன்பான அறிவிப்பாளர் உங்களுக்காகவும் வசந்தம் கேட்டுக் கொண்டிருக்கும் சொந்தங்கள் அனைவருக்காகவும்
0: ஓகே. ரொம்ப நன்றி.
1: நன்றி மேடம்.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8 இது மக்கள் சூடிய மகுடமே மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம்.
1: இயற்கையான அழகு என்பது முகம் மட்டும்.

0: கிடைக்கின்றது. இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரம் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
1: ஒவ்வொரு பாடலும் ஓர் நினைவு, ஒவ்வொரு ராகமும் ஓர் அழியாத

செவ்வாய்க்கிழமைகளில் நாள் முழுவதும் உங்கள் வசந்தம் வானொலியில் இதயம் தொட்ட இனிய தேடலாய் செவ்வாய் ராகங்கள். செவ்வாய் ராகங்கள் அன்னி சாயும் இரவின் அமைதியில்

இதயத்தை வருடும் அழகிய கவிதைகளும் கலந்த கலவையாய் வசந்த நிலா. வசந்த நிலா வார நாட்களில் இரவு 9 மணி முதல்

0: ஜில்லா திரைப்படத்துல இருந்து ஒரு அருமையான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்போ என் கூட பேச, ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் வணக்கம். யார் இது? ஓகே, எப்படி இருக்கீங்க?
1: நன்றி.

மஞ்சள் விழா, மன கொஞ்சல் விழா, பந்தல் விழா, மலர் சிந்தல் விழா, இசையார வாரங்களா இரு நெஞ்சங்கள் கூடும் விழா. கல்யாணம் கல்யாணமே, தங்க மீனாட்சி கல்யாணமே.

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8 திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே
1: ஏண்டா வெள்ளப்பண்ணி, எந்த வேலையும் செய்யாம தகுதியான படிப்பும் இல்லாம உங்க அப்பா பணக்காரங்கிற ஒரே காரணத்தினால நோகாம நேரா முதலாளி சீட்ல உக்காந்த உனக்கே இவ்வளவு திமிர் இருக்கே. அப்பா அம்மா கஷ்டப்பட்டு ஸ்கூலுக்கு டொனேஷன் கட்டி எல்கேஜில இருந்து 10வது வரைக்கும் ஃபெயில் ஆகாம படிச்சு 10வதுல ஈஸியான குரூப் எல்லாம் விட்டுட்டு இந்த குரூப் எடுத்தாதான் இன்ஜினியர் ஆக முடியும்னு கஷ்டமான குரூப்பா எடுத்து பிசிக்ஸ்க்கு ஒரு டியூஷன், கெமிஸ்ட்ரிக்கு ஒரு டியூஷன், மேக்ஸுக்கு ஒரு டியூஷன், ரோட் ரோடா அலைஞ்சு அதுக்கு ஃபீஸ் கட்ட பெத்தவங்களை வேற ரோட் ரோடா அலைய விட்டு பப்ளிக் எக்ஸாம்ல பாஸ் ஆகிறதுக்கு நைட் எல்லாம் பிளாஸ்க்ல டீ வச்சு படிச்சு காலையில அலாரம் வச்சு எந்திரிச்சு படிச்சு அதுல வாங்குற மார்க் எல்லாம் பத்தாம டிஎன்பிசி எக்ஸாமுக்கு வேற தனியா ஒரு 2 மாசம் உட்காந்து படிச்சு அதுல வாங்குற கட் ஆஃப் மார்க் யூஸ்லெஸ்ஸா போய் அம்மா நகைய அடமானம் வச்சு காலேஜ் சீட்டு வாங்கி ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து ஃபோர்த் இயர் வரைக்கும் வச்ச அரியர் எல்லாம் ஃபோர்த் இயர்ல மொத்தமா கிளியர் பண்ணி இந்த சொசைட்டிக்குள்ள நுழைஞ்சா இந்த சொசைட்டி என்ன வேலை இல்லைன்னு செருப்பால அடிச்சு ரோடு ரோடா வேலை தேடி அலைஞ்சு 3 வருஷம் 4 வருஷம் வீட்டுல தண்டமா உக்காந்து அப்பா என்ன தண்டச்சோறு தண்டச்சோறுன்னு திட்டி சாப்பிடுற ஒவ்வொரு வாய் சாப்பாடும் தொண்டையில சிக்கி சிக்கி வலிச்சு வலிச்சு இறங்கி எவனோ ஒரு புண்ணியவான் கடைசியில ஒரு நல்ல மனுஷன் எனக்கு வேலை கொடுத்து அதையும் புடிங்க நினைக்கிற உன்ன மாதிரி ஒரு புறம்போக்கெல்லாம் சமாளிச்சு இன்னைக்கு உன் முன்னாடி நின்று பேசிக்கிட்டு இருக்கு வேலை இல்ல பட்டதாரி எனக்கு எவ்வளவு திமிரா இருக்கும்.
2: வசந்தத்தின் இந்திய நட்சத்திரமாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் நடிகர் தனுஷ்.

0: திரை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே
1: மணித்தியாலத்தின் ஸ்டார் உதிரை பாடல் கட்டு மீண்டும் நிகழ்ச்சிகளை வந்திருக்கோம். இப்ப என் கூட பேச ஹலோ வணக்கம்.
2: ஹலோ வணக்கம் அக்கா.
1: வணக்கம், யார் இது?
2: நான் நாகஸ்தனையில இருந்து ஐயாத்துறை சண்முகநாதன் அக்கா.
1: சண்முகநாதன் எப்படி இருக்கீங்க?
2: நல்லா சுகமா இருக்கிறேன் அக்கா, நீங்கள்?
1: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன் சண்முகநாதன். அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க
2: அக்கா? இப்ப உங்களோட ரேடியோ கேட்டுக்கிட்டு இருக்கேன் அக்கா, வேலைக்கு போயிட்டு வந்து.
1: ஓகே ஓகே, டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா?
2: இன்னும் டீ குடிக்கல அக்கா.
1: ஓகே ஓகே, அடுத்த முறை சூப்பரான பாடல் வருது, அந்த பாடலை கேட்டுட்டு டீ குடிங்க சரியா?
2: ஆமாக்கா, நீங்க டீ எல்லாம் குடிச்சிட்டு வந்துட்டீங்களா
1: அக்கா? ஆமா, டீ எல்லாம் குடிச்சாச்சு.
2: மனைவி விமலா தேவி, மகன் நிரோசன், புஷ்பவல்லி, தனுசன், வசுமதி, பிரசாந்த் மற்றும் ஒருகொலையில் இருக்கும் ராசம்மா செல்லையா குடும்பம், வட்டக்கொடையில் இருக்கும் மாடசாமி விஜயலட்சுமி குடும்பம், முருகையா குடும்பம், திருச்செல்வம் குடும்பம், விஜயகுமார் குடும்பம், யோகேஸ்வரன் குடும்பம், சந்திரமோகன் குடும்பம், சுந்தர்லிங்கம் குடும்பம், சிவராஜா குடும்பம் மற்றும் நாகஸ்தன் இலக்கா சத்தீஷ் ஸ்டோஸ்ல வசந்தம் சத்தமா கேட்டுக்கிட்டு இருக்காங்கக்கா அவங்க எல்லோருக்கும், மற்றும் விஓஏ ஸ்டேட் தம்பிராஜா குடும்பம், கணேஷ் குடும்பம், பாதுக்கை சின்ன தம்பி, தலவாக்கலை கிருஷ்ணபக்தன், உமாச்சந்திரன், மவுஞ்சன் ஏகாம்பரம் குடும்பம், சுப்பையா ஆகா, பொட்டிக்கடை ஈடன் ஐயா, மற்றும் கந்துளையாவில் இருக்கும் அனைத்து சொந்தங்களுக்கும், உரக்கலையில் இருக்கும் அனைத்து சொந்தங்களுக்கும், உங்களுக்கும் நல்லதொரு பாடலை தாருங்களக்கா, வசந்தம் கேட்கும் அனைத்து சொந்தங்களுக்கும் நன்றி. வணக்கம் அக்கா.
1: நன்றி நன்றி. இன்றைய நாளும் கூட ஒரு பிறந்த நாள் வாழ்த்தும் இருக்கிறது. பனிரெண்டாவது பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய தர்ணியகள உடப்பளவை சேர்ந்த உமேஷ் அவர்கள், அவர்களை அப்பா முருகதாஸ், அம்மா கலைச்செல்வி, உடன் பிறப்புகளான தர்ஷிகா, பிரவீன் ஆகியோர் மற்றும் ஓற்றார் உறவினர்கள், தாத்தா, பாட்டி, மாமா, மாமி, சித்தப்பா, சித்தி, நண்பர்களான பரத், டிக்ஷன், சிரோமி, பிரசாத் மற்றும் கொட்டகலையைச் சேர்ந்த உறவினர்கள் அனைவரும் வாழ்த்துவதாக வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. நாங்களும் நிகழ்ச்சி சார்பாக இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள்னு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.

வணக்கம் யாழ்மண்ணில் தலைவனாய் 102.2 வசந்தம் FM.

0: ராஜா திரைப்படத்துல இருந்து ஒரு சூப்பரான பாடல் கட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்ப இங்க கூட பேச, ஹலோ வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் இது?
1: கல்முலை நம்பிக்கை கிராமம் ஹரல் சந்திரா.
0: ஹரல் சந்திரா, எப்படி இருக்கீங்க?
1: உங்களை போல நலமாக இருக்கின்றோம். இரவு நேர கடமைக்கு ஆயத்தமாக இருக்கிறோம்.
0: அப்படியா, கடமையில இருக்கும் பொழுதும் நீங்க வந்து வசந்தத்தோட தான் இருப்பீங்க என்ன?
1: எனக்கு பக்கத்துலையாக இருப்பது அதுதான்.
0: அப்படியா, ஓகே ஓகே. டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா?
1: மருதமனை மரக்கார் வீதியில் இருக்கின்ற முகமது ரவிக்கர், கமலன் தவராஜா, பாண்டியூரப்பை சேர்ந்த தேவமணி டீச்சர், இந்து ராஜேந்திரம், இந்த நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கும் எல்லோருக்காகவும் தருங்கள்.
0: ஓகே, ரொம்ப நன்றி.
1: நன்றி.

0: சமஸ்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம்.
1: என்ன செய்திருக்கீங்க?
2: கனடால
1: வசிக்கும் என்னுடைய அன்பு தங்கச்சி முனீரா, யூகேல என்னோட மூசாத் மச்சான் ரீமா, உங்களுக்காகவும் எனக்காகவும் வசந்தம் கேட்கும் அனைவருக்காகவும்
2: ஓகே, ரொம்ப நன்றி,
1: ரொம்ப நன்றி.

இதயத்தை வருடும் அழகிய கவிதைகளும் கலந்த கலவையாய் வசந்த நிலா. வசந்த நிலா வார நாட்களில் இரவு 9 மணி முதல்

0: சுமாறு 102 தசமை அலைவரிசையில் வசந்தத்தின் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சி வந்திருக்கிறோம். இப்ப என் கூட போய் சார். ஹலோ, வணக்கம்.
1: அக்கா வணக்கம். அக்கா
0: வணக்கம். யார் இது? ஹரிஹரன். எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்.
0: அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க? வீட்லயா வேலையா?
1: வேலை முடிச்சுட்டு பார்த்தா.
0: ஓகே ஓகே. டீ எல்லாம்
1: குடிச்சிட்டீங்களா? டீ ஊத்திக்கிட்டாங்க.
0: ஓகேமா ஓகே. அடுத்த மட்டும் சூப்பராங்க. அப்புறம் இருக்கு யார் இருக்கலாம் கேட்க போறீங்க?
1: அக்கா வசந்த கேக்குற எல்லாருக்காங்க. உங்களுக்காக இங்க.
0: ஓகே, ரொம்ப நன்றி.
1: நன்றிக்கா.

0: இசை உலகின் நட்சத்திர நட்சத்திர
1: பருப்புல வசந்தது முந்திரி, பதவியில வசந்தது மந்திரின்னு சொன்னீங்கல்ல, கேக்கிறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. ஆனா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, மளிகடை லிஸ்ட்ல கூட தோரம் பருப்பு, உளுத்தம் பருப்பு, பாசிப்பருப்பு, பச்சைப்பருப்பு, கடலை பருப்புன்னு எல்லாத்தையும் கிலோ கணக்குல எழுதுவாங்க. ஆனா முந்திரி பருப்பு மட்டும் 50-100 கிராம் கணக்குல தான் எழுதுவாங்க. பாயாசத்துல கூட அள்ளி போட மாட்டாங்க, கிள்ளி தான் போடுவாங்க. அது அதிகமா வாங்கினா காசு காலி, அதிகமா சாப்பிட்டா உடம்பு காலி. அதே மாதிரிதான் மந்திரி பதவியும், சின்னத்தை மாத்தி அமுக்கணும்னு வை, பதவி இல்லாம ரோட்ல நிக்கணும் இல்ல கோர்ட்ல நிக்கணும். இது வரைக்கும் எங்க அப்பாவை பின்னால எடுத்து நின்னுருக்காங்களே தவிர முன்னால யாரும் எடுத்து நின்னதில்லை. முதல் முறையா ஒருத்தன் எங்க அப்பா முன்னால எடுத்து நின்று சவால் விட்டதையும் பார்த்தேன், அவர் தலையெடுத்துருவோம் சொன்னதையும் கேட்டேன். கொஞ்சம் வேதனையா இருந்துச்சு. இப்போ சொல், உனக்கு 30 நாள் டைம் தரேன், அதுக்குள்ள நீ சொன்ன மாதிரி எங்க அப்பா தலையை எடுத்துட்டேன்னா நான் குடும்பத்தோட உன் கால விடுறேன். அதே மாதிரி நான் உன் தலையை எடுக்கலன்னா எங்க அப்பா உன் கால
2: விடுறேன்.
1: நீ எங்க அப்பா தலையை எடுத்துட்டேன்னா நான் என் குடும்பத்தோட வந்து உன் கால விடுறேன். நான் உன் தலையை எடுக்கலன்னா எங்க அப்பா உன் கால விழுவாரு. அதாவது உன் தலையை நான் கன்ஃபார்மா எடுத்துருவேன்னு
2: சொல்றேன். இப்ப மந்திரிடா, உங்க அப்பா இன்னும் பாண்டியாபுரத்துல அதே வீர பாண்டிதான்
1: அப்படின்னு சவாலுக்கு ரெடியா?
2: 30 நாள் உன் அப்பா தலையை நான் எடுக்கிறேன்டா.
1: யார் யார தூக்குறதுன்னு பாப்போங்க. அப்ப எங்க அப்பா சொன்ன மாதிரி சீக்கிரமே சிவகங்கை தொகுதியில பை எலெக்ஷன் வரும் நினைக்கிறேங்க. வர்றேங்க.
3: யோ பாய்ஸ், ஐ அம் சிங்கிங் சாங்.
4: வசந்ததின் இன்று நட்சத்திரமாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் நடிகர் தான்.

மணித்தியாலத்தின் ஸ்டார் உதவி பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். பேஸ்புக் வழியாகவும் ஏராளமான உறவுகள் நிகழ்ச்சியோடு இருக்கிறாங்க. ஹாய் அக்கா, அன்பான மாலினியில வணக்கம். நானும் நிகழ்ச்சியோடு தான், நிகழ்ச்சியில் பாடல்கள்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்லி அஜய் நிகழ்ச்சியோடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதே போன்று ஹாய் அன்பான வணக்கம், நிகழ்ச்சி ரொம்ப சூப்பரா இருக்கு, நானும் நிகழ்ச்சியோடு தான் சொல்லி வினோ நிகழ்ச்சியோடு இருக்கிறாங்க. ஹாய் அக்கா, இனிய மாலை நேர வணக்கம், வளமை போன்று நானும் நிகழ்ச்சியோடு தான், வசந்தம் எஃப்எம் பாடல்கள் எல்லாம் சூப்பரா இருக்குன்னு சொல்லி பரமானந்தன் வசீகரன் நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. அதே போன்று ஹாய் அக்கா, அன்பான மாலை நேர வணக்கம், மீமுடி கந்தையிலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி பிரசாந்த் நிகழ்ச்சி நடந்திருக்காங்க. இருவனீர வணக்கங்கள், கொழும்பு ஐந்து ஸ்டீவன் டீலர் நிகழ்ச்சியை கற்றிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஹாய் அன்பான மாலை நேர வணக்கம் அக்கா, கரவலப்பட்டியிலிருந்து மது நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அன்பான உறவுகளுக்காக பாடல் தாருங்கள் சொல்லி. ஹாய் அக்கா, இனிய மாலை நேர வணக்கம், நவீன் ப்ரோக்ராம் ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்லி நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. அன்பான மாலை நேர வணக்கம், ஸ்ரீ ஸ்ருபி பாடல்கள்லாம் சூப்பர் வாழ்த்துக்கு சொல்லி கொழும்பு 14 இருந்து மும்தாஜ் பீகம் நிகழ்ச்சி நடந்திருக்காங்க. நீங்களும் கூட தொடர்ந்து நிகழ்ச்சியோடு நினைந்திருக்கலாம். அழைக்க வேண்டிய இலக்கம் 0123 5001 கதை போல 0123 5001 என்று அல்லது எங்களுடைய பேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து கொள்ளலாம்.

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம்

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8
1: நீங்க மட்டும்

0: மணிக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். தலைப்புச் செய்திகள்.
1: ஊழலற்ற முன்மாதிரி அரச சேவைக்கான தேசிய நேர்மை வாரம் இன்று ஆரம்பம். தொழில்நுட்பம் ஆட்கொண்ட யுகத்தில் புதிய தலைமுறைக்கு வாசிப்பு பழக்கத்தை ஏற்படுத்த பிரதமர் யோசனை. டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 82,000 கடக்கையில், நாடு முழுவதும் டெங்கு ஒழிப்பு நடவடிக்கை. கடந்த 6 மாதங்களில் நாட்டின் சுற்றுலாத்துறைக்கு 475 பில்லியன் ரூபாய் வருமானம். இஸ்ரேல் தொழில் வாய்ப்பு பெற்ற 164 பேருக்கு விமான டிக்கெட். ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளுக்கு வாய்ப்பளித்து அமெரிக்காவும் ஈரானும் தற்காலிக யுத்த நிறுத்தத்தில்.
0: முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: வணக்கம். வசந்தம் எஃப்எம் செய்திகள், வாசிப்பவர் சந்திரிகா ஆறுமுகம். நேர்மையான கலாசாரம், தூய்மையான இலங்கை தேசிய செயல்பாட்டின் கீழ் நேர்மையான அரச சேவையை வலுப்படுத்தும் நோக்கில் இன்று முதல் எதிர்வரும் 31 தேதி வரை அரசாங்கத்தினால் நேர்மை வாரம் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. ஜனாதிபதி செயலகம் உள்ளிட்ட சகல அரச நிறுவனங்களிலும் தேசிய நேர்மை சத்தியப்பிரமாணம் செய்யும் நடவடிக்கைகள் ஆரம்பமாகியுள்ளன. அரச சேவையில் நல்லாட்சியை வலுப்படுத்தல், நேர்மை கலாசாரத்தை நிலைநிறுத்தல், ஊழல் மற்றும் முறைகேடுகளை தடுப்பதோடு மக்களின் நம்பிக்கையை பெற்ற திறன்மிக்க அரச சேவையை உருவாக்குவதே இந்த வேலைத்திட்டத்தின் பிரதான நோக்கமாகும். இந்த தேசிய வேலைத்திட்டம் ஜனாதிபதி செயலாளர் நந்திக சனத்குமார் நாயக்க தலைமையில் ஜனாதிபதி செயலகத்தில் ஆரம்பமானது. ஊழல் மற்றும் மோசடியற்ற செயற்திறனான வெளிப்படைத்தன்மையுடன் கூடிய நேர்மையான அரச சேவை மற்றும் மக்கள் மய ஆட்சி முறைமை நாட்டில் உருவாகி வருவதாக, மக்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டும் என பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்தார். நேர்மையான கலாசாரம், கிளீன் ஸ்ரீலங்கா தேசிய வேலைத்திட்டத்தின் கல்வி அமைச்சின் நிகழ்வில் கலந்து கொண்ட போதே பிரதமர் இவ்வாறு குறிப்பிட்டார். பிரச்சினைகளை தீர்க்கும் விதத்தில் நியாயம், வெளிப்படைத்தன்மை ஆகியவற்றை உறுதிப்படுத்துவதை மக்கள் உணர வேண்டும். சில சந்தர்ப்பங்களில் மனசாட்சியை கொன்றுவிடும் நிலை ஏற்படும். ஆனால் இப்போது மனசாட்சியை சிறந்த முறையில் பேண அனைவருக்கும் சந்தர்ப்பம் உள்ளதாக பிரதமர் இதன்போது மேலும் குறிப்பிட்டார். அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜாய்திச தலைமையில் சுகாதார அமைச்சில் நேர்மை வாரம் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. கடந்த 2 வருட காலத்தில் மக்களுக்கு நாடு தொடர்பில் நல்ல நிலைப்பாட்டை ஏற்படுத்த முடிந்துள்ளதாக அமைச்சர் இங்கு தெரிவித்தார். தேசிய நேர்மை வாரம் நிகழ்வு ஊடகத்துறை அமைச்சின் பிரதி அமைச்சர் கலாநிதி கௌசல்யா ஆரியரத்ன தலைமையில் இன்று காலை இடம்பெற்றது. நேர்மை வார ஆரம்ப நிகழ்வு பொது நிர்வாக மற்றும் உள்ளூராட்சி அமைச்சில் அமைச்சின் செயலாளர் எஸ் ஆலோக பண்டார தலைமையில் இடம்பெற்றது. இதேவேளை போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சில் தேசிய நேர்மை வார நிகழ்வு இடம்பெற்றது. சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலையமைப்பில் நேர்மை வார உறுதிமொழியேற்றல் நிகழ்வு அதன் தலைவர் பிரியாந்த வெதமுல்ல தலைமையில் இடம்பெற்றது. பணிக்குழாமினர் உறுதிமொழியேற்றல் நிகழ்வில் கலந்து கொண்டனர். இதேவேளை திருகோணமலை மாவட்ட செயலகத்தின் பிரதான மாநாட்டு மண்டபத்தில் மேலதிக அரசாங்க அதிபர் எஸ் சுதாகரன் தலைமையில் மாவட்ட செயலக உத்தியோகத்தர்கள் நேர்மை சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டனர். கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் அரச ஊழியர்களின் தேசிய நேர்மை சத்தியப்பிரமாண உறுதிமொழி எடுத்துக் கொள்ளும் நிகழ்வு இன்று இடம்பெற்றது. கிண்ணியா பிரதேச செயலக ஊழியர்கள் இன்று நேர்மையான அரச சேவைக்கான சத்தியப்பிரமாணத்தை எடுத்துக் கொண்டனர். தேசிய நேர்மை வாரத்துக்கமைய நேர்மை சத்தியப்பிரமாணம் மேற்கும் நிகழ்வு இன்று ஆலையடிவேம்பு பிரதேச செயலகத்தில் பிரதேச செயலாளர் தலைமையில் இடம்பெற்றது. கோரளைப்பற்று மேற்கு ஓட்டமாவடி பிரதேச செயலகத்திலும் நேர்மை வார ஆரம்ப நிகழ்வு பிரதேச செயலாளர் தலைமையில் இடம்பெற்றது. இதன்போது ஊழியர்கள் நேர்மை சத்தியப்பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டனர். ஜனாதிபதி செயலகத்தினால் வெளியிடப்பட்ட வாசகங்கள் அடங்கிய ஸ்டிக்கர்களும் ஒட்டப்பட்டன. தேசிய நேர்மை வாரத்தின் சப்ரகமுவ மாகாண அரசு அதிகாரிகளின் உறுதிமொழி நிகழ்வு இன்றைய தினம் ரத்னபுரியில் அமைந்துள்ள சப்ரகமுவ மாகாண சபை வளாகத்தில் ஆளுநர் சம்பா ஜானகி ராஜரத்ன தலைமையில் இடம்பெற்றது. காத்தான்குடி பிரதேச செயலகத்தின் அனைத்து உத்தியோகத்தர்களும் கலந்து கொண்டு நேர்மையுடனும் பொறுப்புடனும் சேவையாற்ற உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். டிஜிட்டல் தொழில்நுட்ப, சமூக ஊடகம் மற்றும் துரித தகவல் தொழில்நுட்பம் ஆட்கொண்டுள்ள யுகத்தில் புதிய தலைமுறைக்கிடையில் வாசிப்பு கலாச்சாரத்தை ஏற்படுத்துவது அவசியம் என பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்தார். கல்வியில் ஆக்கத்திறன்மிக்க கலாச்சாரம் மற்றும் கலைத்துறையில் முதலீடு செய்வது தேசிய அபிவிருத்தியின் ஒரு பகுதி என கொழும்பு சாகித்ய விழாவில் உரையாற்றும் போது பிரதமர் தெரிவித்தார். கொழும்பு சாகித்ய விழா ஜூலை 24 தேதி முதல் ஜூலை 29 தேதி வரை 6 நாட்கள் கொழும்பில் இடம்பெறுகிறது. உள்நாட்டு வெளிநாட்டு எழுத்தாளர்கள், கவிஞர்கள், விமர்சகர்கள், புத்திஜீவிகள், சினிமா தரப்பினர், கலைத்துறை சார்ந்தோர் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர். இதன் ஆரம்ப நிகழ்வு பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தலைமையில் இடம்பெற்றது. பிரதி அமைச்சர் கலாநிதி கௌசல்யா ஆரியரத்ன, இந்திய எழுத்தாளர் மற்றும் அரசியல்வாதி சசி தரூப் உள்ளிட்ட புத்திஜீவிகள் ஆரம்ப நிகழ்வின் போது கலந்து கொண்டனர். இங்கு உரையாற்றிய பிரதமர் யாழ்ப்பாணம் நூலகத்தை எரித்த சம்பவத்தை ஒருபோதும் மறக்க முடியாது என்று குறிப்பிட்டார். அறிவு, ஞாபகம் மற்றும் வரலாற்றை பாதுகாப்பதில் புத்தக எழுத்தாளர்கள் மற்றும் வெளியீட்டாளர்கள் முன்னெடுக்கும் பணிகளை பாராட்டும் கலாச்சாரத்தை மேலும் கட்டியெழுப்ப வேண்டியது அவசியம் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 82,011 அதிகரித்துள்ள நிலையில் மரண எண்ணிக்கை 69 பதிவாகியுள்ளது. இதேவேளை டெங்கு நோயினால் உயிரிழந்தவர்களில் 170% வீதமானோர் பெண்கள் என தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவிக்கின்றது. கடந்த காலங்களில் நிலவிய மழையுடன் கூடிய வானிலையை அடுத்து நாளாந்த டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 1,000 கடந்துள்ளதுடன் தற்போது அதில் சிறிய வீழ்ச்சி காணப்படுகிறது. எனினும் டெங்கு பரவல் அபாயம் தொடர்ந்தும் உள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவிக்கின்றது. டெங்கு பரவலை கட்டுப்படுத்த எடுக்கக்கூடிய சிறந்த நடவடிக்கையை தம்மை சூழவுள்ள சுற்றாடலை சுத்தப்படுத்துவது என பிரதி அமைச்சர் ஹங்சக விஜயமுனி தெரிவித்தார். இதேவேளை டெங்கு ஒழிப்பு நடவடிக்கை நாடு முழுவதும் முன்னெடுக்கப்படுகிறது. டெங்கு நோயாளர்கள் அதிகளவில் பதிவாகியுள்ள களுத்துறை பண்டாரகம பகுதியில் வீடுகள் மற்றும் சுற்றாடலை சோதனை செய்யும் நடவடிக்கைகளை பொது சுகாதார பரிசோதகர்கள் முன்னெடுத்துள்ளனர். ரத்தினபுரி, நாலந்த, எல்லாவெல தொழில்பேட்டையில் டெங்கு ஒழிப்பு வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. குறித்த தொழில்பேட்டையிலிருந்து வெளியேற்றப்பட்ட 100 கிலோவுக்கும் அதிக எடை கொண்ட பிளாஸ்டிக், பொலித்தீன், கண்ணாடி போத்தல்கள் அங்கிருந்து மீட்கப்பட்டுள்ளன. கம்பளை உள்ளிட்ட அதனை சூழவுள்ள பகுதிகளில் டெங்கு பரவலை கட்டுப்படுத்துவதற்கு கம்பளை நகரசபை செயல்பாடுகளை மேற்கொள்ளவில்லை என தெரிவித்து மக்கள் நகரசபைக்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். குப்பைகளை அகற்றாமை, வடிகான் கட்டமைப்புகளை சுத்தம் செய்யாமை போன்ற விடயங்களால் டெங்கு அதி அபாய தொற்றாக மாறியுள்ளதாக மக்கள் குற்றஞ்சாட்டுகின்றனர். மட்டக்களப்பு, மண்முனை, வடக்கு பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட சில சுகாதார பிரிவுகளில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்ததை அடுத்து மாவட்ட சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகத்தினால் இன்று விசேட டெங்கு தடுப்பு கூட்டம் ஒன்று பிரதேச செயலாளர் தலைமையில் இடம்பெற்றது. டெங்கு நுழம்புகள் பெருக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கான செயல்முறைகள் குறித்து இதன்போது விசேட கவனம் செலுத்தப்பட்டது. இவ்வருடத்தில் நாட்டுக்கு சுற்றுலாத்துறையூடாக 475 பில்லியன் ரூபாய் வருமானம் கிடைக்கப் பெற்றுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவிக்கின்றது. இம்மாதத்தின் முதல் 21 138,000 சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளனர். ஜூலை மாதத்தின் முதல் 21 மாத்திரம் 138,730 சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி சபை தெரிவிக்கின்றது. அதிக சுற்றுலா பயணிகள் இந்தியாவிலிருந்தே வருகை தந்துள்ளனர். அவ்வெண்ணிக்கை 31,734 ஆகும். ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து 14,959 பேரும், சீனாவிலிருந்து 8,484 பேரும், நெதர்லாந்திலிருந்து 8,415 பேரும் இந்த காலப்பகுதிக்குள் நாட்டுக்குள் வருகை தந்துள்ளனர். இவ்வருடத்தில் ஜனவரி 1 தேதி முதல் ஜூலை 15 தேதி வரை 12,85,303 சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளனா். இதில் 3,25,417 பேர் இந்தியர்கள். 1,23,526 பேர் ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து வருகை தந்துள்ளனர். சுற்றுலா ஊக்குவித்தல் வேலைத்திட்டம் மற்றும் சர்வதேச மட்டத்தில் கிடைக்கும் பதில் அளிப்புகளூடாக சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதேவேளை இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள புதிய தகவல்களுக்கமைய இவ்வருடத்தில் ஜனவரி மாதத்திலிருந்து ஜூன் மாதம் வரையான காலப்பகுதிக்குள் சுற்றுலா தொழில்துறை 475.5 பில்லியன் ரூபாவை வருமானமாக பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த ஜூன் மாதத்தில் மாத்திரம் 50.5 பில்லியன் ரூபாய் வருமானமாக கிடைத்துள்ளது. இது இந்நாட்டின் அந்நிய செலாவணி கையிருப்பை வலுப்படுத்துவதற்கும் சுற்றுலா தொழில்துறையை அண்மித்த பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதற்கும் பாரிய உந்து சக்தியாக இருக்கும் என்றும் நிபுணர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இலங்கை மற்றும் இஸ்ரேலுக்கிடையில் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்களுக்கமைய இஸ்ரேலில் தொழில் வாய்ப்புகளை பெற்றுக்கொண்ட 164 பேருக்கு விமான டிக்கெட்டுகளை வழங்கும் நிகழ்வு அமைச்சர் விஜித் ஹேரத் தலைமையில் இடம்பெற்றது. இங்கு கருத்து வெளியிட்ட அமைச்சர், அரசியல் ஆதரவாளர்களுக்கு மட்டும் வெளிநாட்டு தொழில் வாய்ப்புகள் வழங்கப்பட்ட முறைமையை மாற்றியமைத்து நேர்த்தியான முறைமைக்கமைய தொழில் வாய்ப்புகளை வழங்கும் நடவடிக்கை தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார்.
0: வெளிநாட்டு செய்திகள்.
1: ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளுக்கு வாய்ப்பளித்து அமெரிக்கா மற்றும் ஈரான் ஆகிய நாடுகள் தாக்குதல்களை தற்காலிகமாக இடைநிறுத்தியுள்ளன. அமெரிக்கா ஈரான் மீது மேற்கொள்ளும் வான்வழி தாக்குதல்களை கைவிடும் வரை தாமும் பதில் தாக்குதல்களை நிறுத்தப்போவதில்லை என ஈரான் தெரிவித்துள்ளது. தாக்குதலுக்கு எதிர் தாக்குதல் என்ற கொள்கை அடிப்படையிலேயே ஈரான் தொடர்ந்தும் உள்ளதாக ஈரான் சிரேஷ்ட அதிகாரியொருவர் ராய்டர்ஸ் செய்திச் சேவைக்கு குறிப்பிட்டுள்ளார். தாக்குதல்கள் நிறுத்தப்பட்டால் ஈரானும் தனது நடவடிக்கைகளை நிறுத்தும் எனவும் இந்த செய்தி அமெரிக்காவுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த அதிகாரி மேலும் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்கா 13 நாட்களாக தொடர்ந்து ஈரான் மீது வான்வழி தாக்குதலை நடத்திய பின்னர் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு இந்த தாக்குதல் தற்காலிகமாக நிறுத்தப்படுவதாக பென்டகன் அறிவித்திருந்தது. அதற்கமைய சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தாக்குதல்கள் நடத்தப்படவில்லை. ஈரானும் இதற்கு முன்னர் ஒவ்வொரு இரவும் அமெரிக்க ராணுவ முகாம்கள் அமைந்துள்ள அயல் நாடுகள் மீது பதில் தாக்குதல் நடத்தியிருந்தாலும் கடந்த 2 தினங்களில் அவ்வாறான எவ்வித தாக்குதல்களும் பதிவாகவில்லை என சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. இதேவேளை ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளுக்கு வாய்ப்பளிப்பதற்கு இந்த தாக்குதலை தற்காலிகமாக கைவிட ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தீர்மானித்துள்ளதாக ஐநாவின் அமெரிக்க தூதுவர் மைக் வால்ஸ் தெரிவித்தார்.
0: மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
1: ஊழலற்ற முன்மாதிரி அரச சேவைக்கான தேசிய நேர்மை வாரம் இன்று ஆரம்பம். தொழில்நுட்பம் ஆட்கொண்ட யுகத்தில் புதிய தலைமுறைக்கு வாசிப்பு பழக்கத்தை ஏற்படுத்த பிரதமர் யோசனை. டெங்கு நோயாளர் எண்ணிக்கை 82,000 கடக்கையில், நாடு முழுவதும் டெங்கு ஒழிப்பு நடவடிக்கை. கடந்த 6 மாதங்களில் நாட்டின் சுற்றுலாத்துறைக்கு 475 பில்லியன் ரூபாய் வருமானம். இஸ்ரேல் தொழில் வாய்ப்பு பெற்ற 164 பேருக்கு விமான டிக்கெட். ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளுக்கு வாய்ப்பளித்து அமெரிக்காவும் ஈரானும் தற்காலிக யுத்த நிறுத்தத்தில். இத்துடன் வசந்தம் எஃப்எம்மின் இரவு நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த மணித்தியால செய்தி நாளை காலை 9 மணிக்கு ஒலிபரப்பாகும். வணக்கம்.
0: வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
2: நிமிர்ந்த நடை.

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 102.8.
1: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார்.
0: வசந்தம் எஃப்எம்
2: ஞாபகப்படுத்தம் இன்றைய நாள்.
3: இன்று இந்திய திரையிசை உலகின் இனிய குரல்களில் ஒருவரும் கோடிக்கணக்கான இசை ரசிகர்களின் இதயத்தில் என்றும் ஒலித்துக் கொண்டிருக்கும் சின்ன குயில் கே எஸ் சித்ரா அவர்களின் பிறந்த நாள் இன்று.

1963 ஜூலை மாதம் 27 திகதி கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் பிறந்த சித்ரா அவர்கள் சிறு வயதிலிருந்தே கர்நாடக இசையில் பயிற்சி பெற்று 1979 ஆண்டு திரையிசை பயணத்தை தொடங்கினார். இன்று 45 ஆண்டுகளுக்கும் மேலாக இசை உலகில் தனது இனிமையான குரலால் ரசிகர்களை மயக்கி வருகிறார்.

தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி என 20க்கும் மேற்பட்ட மொழிகளில் 25,000க்கும் அதிகமான பல பாடல்களை பாடியிருப்பது ஒரு மாபெரும் சாதனை. மொழி மாறினாலும் உணர்ச்சி மாறாத குரல் என்ற பெருமை அவருக்கே உரியது. இளையராஜா, தேனிசை தென்றல் தேவா, ஏ ஆர் ரஹ்மான், வித்யாசாகர், ஹாரிஸ் ஜெயராஜ், யுவன் சங்கர் ராஜா, எம் எம் கீரவாணி என பல தலைமுறை இசையமைப்பாளர்களின் இசையில் ஏராளமான சுபஹிட் பாடல்களை இவர் பாடியுள்ளார். சித்ரா என்றாலே ரசிகர்கள் உடனே நினைவு கூறும் சில காலத்தால் அழியாத பாடல்கள் இருக்கின்றன. 1995 பாம்பே திரைப்படத்தில் வெளியான கண்ணாளனி என்ற பாடல் ஏ ஆர் ரஹ்மானின் இசையில் உருவான இந்த பாடல் காதலின் மென்மையை உலகம் முழுவதும் உணர வைத்தது. இன்றும் அவரது அடையாள பாடல்களில் இதுவும் ஒன்று.

அடுத்து டோலி திரைப்படத்தில் இடம்பெற்ற அஞ்சலி அஞ்சலி ஏ ஆர் ரஹ்மான் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்களோடு இணைந்து பாடிய இந்த பாடல் காதல் மெலடிகளில் தனியிடம் பிடித்துக் கொண்டிருக்கின்றது இன்று வரை என்று கூற வேண்டும்.

அத்தோடு லவ் பேர்ட்ஸ் திரைப்படத்தில் இடம்பெற்ற மலர்களே மலர்களே, இளமை, காதல், இனிமை, இந்த மூன்றையும் ஒரே பாடலில் உணர வைத்த மெலடி பாடல் இது.

கண்டு கொண்டேன் திரைப்படத்தில் இடம்பெற்ற கண்ணா மூச்சு ஏடடா. ஏ ஆர் ரஹ்மானின் இசையில் கவிஞர் வைரமுத்துவின் வரிகளில் உருவான இந்த பாடல் சித்ராவின் மென்மையான குரலுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. இந்த பாடலில் ஒரு பெண்ணின் ஏக்கம், காதல், மனதின் நுண்ணிய உணர்வுகள் அனைத்தையும் சித்ராவின் குரல் அழகு

அடுத்து நாணயம் திரைப்படத்துக்காக நான் போகிறேன் மேலே மேலே என்ற பாடல். இந்த பாடல் காதலை மட்டும் சொல்லாமல் ஒரு கனவு உலகத்தில் அழைத்து செல்வதை போன்று இருக்கும். பாடும் நிலா எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களின் ஆழமான குரலும் சித்ராவின் இனிமையான குரலும் இணைந்து ஒரு அழகான இசை அனுபவத்தை கொடுத்திருக்கும். இளையராஜாவின் இசையமைப்பில் சித்ரா பாடிய பல பாடல்கள் கீதாஞ்சலி திரைப்படத்தில் துள்ளி எழுந்தது பாட்டு. சின்ன குயில் இசை கேட்டு, வைரமுத்துவின் ஒரு ஜீவன் அழித்தது ஆகிய பாடல்கள் புகழ் பெற்றன. தமிழ் திரையுலகம் சூட்டிய சின்ன குயில் சித்ரா என்ற பெயர் நிலைத்தது. அறிமுகப்படுத்தப்பட்ட அதே ஆண்டு நானொரு சிந்து, காவடி சிந்து, பாடறியேன், படிப்பறியேன் போன்ற பாடல்களை செந்து பைரவியில் மிக சிறப்பாக பாடி தேசிய விருதை கூட

குயில் சித்ராவின் திறமையை வெளிக்கொண்டு வந்ததில் இளையராஜாவின் பங்கு குறிப்பிடத்தக்கது. அடுத்தடுத்து 1985 முதல் 1986 ஆண்டில் இளையராஜாவின் இசையமைப்பில் சித்ரா பாடிய பல பாடல்கள் வெற்றியடைந்தன. இதைத் தொடர்ந்து இசையமைப்பாளர்கள் பலரும் தம் பாடல்களுக்கு உயிரூட்ட சித்ராவின் குரலை பயன்படுத்தினர். சித்ராவுடன் தமிழில் முதலில் பாடிய கங்கை அமரன், மெல்லிசை மன்னர் விஸ்வநாதன், சங்கர் கணேஷ் ஆகியோர் இசையமைப்பிலும் அநேக பாடல்களை பாடியிருக்கின்றார் சித்ரா.

ஒரு கலைஞரை உயர்த்தலாம், ஆனால் ரசிகர்களின் அன்பு தான் ஒரு கலைஞரை என்றும் வாழ வைக்கும். அந்த அன்பை தலைமுறைகள் கடந்தும் பெற்றுக் கொண்டிருக்கும் குரல் சின்ன குயில் கே எஸ் சித்ராவின் குரல். இன்றைய தினம் தனது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் நம் சின்ன குயில் சித்ரா அவர்களுக்கு வசந்தம் எஃப்எம் சார்பாக இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துகள்.

காற்றலையில் முதல்வன் வசந்தம் எஃப்எம் வசந்தம் எஃப்எம்.

நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்தர் சபைக்கான அதகோட்டிபதிக்கான வெற்றி முடிவுகள். சீட்டிலப்பு வாரம் 3060 வெற்றி இலக்கங்கள் 9, 12, 33, 40. மீண்டும் ஒரு முறை வெற்றி இலக்கம் 9, 12, 33, 40. ஆங்கில எழுத்து வை. மீண்டும் ஒரு முறை ஆங்கில எழுத்து வை. நேற்று தினம் சீட்டிலக்கப்பட்ட ராசி அதிர்ஷ்டத்திற்கான வெற்றி முடிவுகள். சீட்டிலப்பு வாரம் 4946 வெற்றி இலக்கம் 23, 30, 52, 53. மீண்டும் ஒரு முறை 23, 30, 52, 53. ராசி சிம்மம். மீண்டும் ஒரு முறை ராசி சிம்மம். நேற்று தினம் சீட்டிலக்கப்பட்ட சூப்பர் போலிக்கான வெற்றி முடிவுகள். சீட்டிலப்பு வாரம் 3234 வெற்றி இலக்கங்கள் 6, 11, 68, 78. மீண்டும் ஒரு முறை வெற்றி இலக்கம் 6, 11, 68, 78. ஆங்கில எழுத்து எக்ஸ். மீண்டும் ஒரு முறை ஆங்கில எழுத்து எக்ஸ். சனித்தவிக்கான வெற்றி முடிவுகள். சீட்டிலப்பு வாரம் 5395 வெற்றி இலக்கம் 11, 12, 63, 66. மீண்டும் ஒரு முறை வெற்றி இலக்கம் 11, 12, 63, 66. ஆங்கில எழுத்து எக்ஸ். ஆங்கில எழுத்து எக்ஸ். கபுர்கவிக்கான வெற்றி முடிவுகள். சீட்டிலப்பு வாரம் 2410 வெற்றி இலக்கம் 11, 40, 48, 58. மீண்டும் ஒரு முறை 11, 40, 48, 58. ஆங்கில எழுத்து ஐ. ஆங்கில எழுத்து ஐ. சுப்பிரதன சம்பத்துவிற்கான வெற்றி முடிவுகள். சீட்டிலப்பு வாரம் 968 வெற்றி இலக்கங்கள் 5, 0, 2, 6, 7, 7. மீண்டும் ஒரு முறை 5, 0, 2, 6, 7, 7. ஆங்கில எழுத்து வை. ஆங்கில எழுத்து வை. ஜயசம்பதவிற்கான வெற்றி முடிவுகள். சீட்டிலப்பு வாரம் 442 வெற்றி இலக்கங்கள் முறையே 2, 6, 7, 7. மீண்டும் ஒரு முறை 2, 6, 7, 7. ஆங்கில எழுத்து வை. மீண்டும் ஒரு முறை ஆங்கில எழுத்து வை. சசிரவிற்கான வெற்றி முடிவுகள். சீட்டிலப்பு வாரம் 1064 வெற்றி இலக்கங்கள் 17, 30, 40. மீண்டும் ஒரு முறை வெற்றி இலக்கம் 17, 30, 40. இவைகள்தான் நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்தர் சபையின் உத்தியோக

0: சி திரைப்படத்துக்காக ஒரு சூப்பரான பாடல் கட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்ப என் கூட பேச ஹலோ வணக்கம். வணக்கம் வணக்கம். யார் இது? விஸ்வநாதன். எப்படி இருக்கீங்க? நன்றி நன்றி விஸ்வநாதன். அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க? ஓகே ஓகே விஸ்வநாதன். அடுத்த ஒரு சூப்பரான பாடல் இருக்கு, யார் இருக்காங்க எல்லாம் கேட்க போறீங்க?
1: நன்றி.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே.
1: அப்ப நடந்துச்சு, அது உனக்கு தெரிஞ்ச வகையில் நீ எதிர்த்த. ஆனா அவனுடைய எதிர்க்கிறதுக்கு இது ஒண்ணு மட்டும் வழி இல்ல. சிதம்பரம், நம்ம கிட்ட காடு இருந்தா எடுத்துக்கிடுவானுங்க, ரூவா இருந்தா புடிங்கிடுவானுங்க, ஆனா படிப்பை மட்டும் நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கிடவே முடியாது. சிதம்பரம், நீ அவனுடைய எதிர்த்து ஜெயிக்கணும்னு நினைச்சீன்னா படி, நல்லா படிச்சு ஒரு அதிகாரத்துல போய் உக்காரு. ஆனா அதிகாரத்துக்கு வந்த அப்புறம் அவனுங்க நமக்கு பண்றத நீ எவனுக்கும் பண்ணாம இருக்கு. பகைய வளர்க்கறத விட அதை கடக்கிறது தான் முக்கியம். ஒரே மண்ணில் பிறக்கிறோம்,
2: ஒரே மொழி பேசணும்,
1: இது ஒன்று போதாதா எல்லாரும் சேர்றதுக்கு? ஆ,

0: மணித்தியாலத்தின் ஸ்டார் உதிரி பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்ப இங்க கூட பேச ஹலோ வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம். யார் இது?
1: தனலட்சுமி, அது போல வாழ்க்கையா பத்மா, இந்த நேரத்துல வசனங்களுக்கும் தான் விசேஷமா உங்களுக்காக கேட்போம். நன்றி.
0: ஓகே நன்றி. பேஸ்புக்லயும் ஏராளமான உறவுகள் இணைந்து இருக்கிறாங்க நிகழ்ச்சியோட. இனி இது வணக்கம் சொல்கிறேன். ஸ்ரீ ஸ்ரூபி நலமா இருக்கிறீங்களா? நான் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். பாடல்கள் அனைத்தும் இனிமையாக உள்ளது சொல்லி பருவத்துறையிலிருந்து அருள்மொழி நிகழ்ச்சியோட இருக்கிறாங்க. அதே போல அன்பான வணக்கம் இருவடி வணக்கம் சொல்லி ஊர்கடவத்த தமிழ்நாடு தட்டும் ஆறுமுகம் ரமேஷ் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கதா சொல்லியிருக்காங்க. மற்றும் அன்பு வணக்கம் சொல்லி வர்மா நிகழ்ச்சியோட இருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸ்ரீ ஸ்ரூபி அன்பான வணக்கம் நிகழ்ச்சி அருமை வாழ்த்துக்கள் சொல்லி நிகழ்ச்சியோடு நானும் அணிந்திருக்கிறேன். குறிஞ்சாங்கனில இருந்து அசுர்தீன் நிகழ்ச்சி வந்திருக்காங்க. ஹாய் அக்கா இனி இரவு நேரம் வணக்கம் மஸ்கெலியா அஜித் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. ரூபிமா வணக்கம் சொல்லி கந்தப்பணியிலிருந்து ஜோன் சித்ரன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி நிகழ்ச்சி வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. எனது கொண்ட அத்தனை அன்பான உறவுகளுக்காக மொழிக்கிறது ஒரு சுப்பிரான பாடல்.

0: வசந்தத்தின் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சி வந்திருக்கிறோம். இப்ப எங்களோட பேச ஹலோ வணக்கம்.
1: அன்பான இரவு நேர வணக்கம்.
0: அன்பான இரவு நேர வணக்கம். யார் இது?
1: உமாச்சந்திரன்.
0: உமாச்சந்திரன் எப்படி இருக்கீங்க?
1: அடுத்த
0: ஒரு சூப்பரான பாடல் இருக்கு, யார் இருக்காங்க கேக்க போறீங்க?
1: எனக்காக என் குடும்பத்துக்காகவும் மசந்தம் பாதுகாப்பு தம்பி இங்கே ரவி ஆட்டோ விஸ்வநாதன் வசந்தகுமார் ஈடன் பத்ராஜா கண்ணு கிருஷ்ணபத்னன் சமூகநாதன் ராசையா மும்தாச்சி மேகம் பிரி ராஜசிம்மா சுரேஷ் கண்ணா மகேஸ்வரி சின்னையா மகாதேவன் நிகழ்ச்சி
0: நன்றி
1: அக்கா நன்றி.

0: ஏற்கனவே திரைப்படத்துக்காக ஒரு இனிமையான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்ப என் கூட பேச ஹலோ வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இது?
1: சாந்தி
0: கோவிந்தராஜா. எப்படி இருக்கீங்க?
1: நன்றி
0: நன்றி. அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா?
1: ஆமா, சாப்பாடு சாப்பிட்டு
0: பாடகம். ஓகேம்மா, ஓகே. பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா?
1: ஆமா, அருமையான பாடல்கள், புதிய பாடல்கள், முழு இனிமையாக இருக்கின்றது கேட்க. அதை பார்த்தா நம்ம எல்லாம்
0: ஓகேம்மா. ஓகே, ரொம்ப நன்றி.
1: நன்றி மேடம்.
0: ஓகே.

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 ஒவ்வொரு பாடலும் ஓர் நினைவு, ஒவ்வொரு ராகமும் ஓர் அழியாத உணர்வு.
1: இன்ப ராகங்கள் நெஞ்சுக்குள்ளே பொங்குகின்ற பொன்வேளை.

கிழமைகளில் நாள் முழுவதும் உங்கள் வசந்தம் வானொலியில் இதயம் தொட்ட இனிய தேடலாய் செவ்வாய் ராகங்கள்.

0: பாடல்களா
1: நன்றி.

102.8 திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே கோர்ட்டும் இருக்கு. ஆனா 50 வருஷம் கூடவே வாழ்றேன்னு என் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணிட்டு

0: என்ன பேர் உங்களுக்கு?
1: சங்கீதா.
0: எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன் சங்கீதா. அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க? ஓகேமா, ஓகே. சாப்பிட்டீங்களா? அப்படியா, ஓகே. அடுத்த மாதிரி சூப்பரான பாடல் இருக்கு. யார் யாருக்கெல்லாம் கேட்க போறீங்க? ஓகேமா, ரொம்ப நன்றி. நன்றி. அதே போல பேஸ்புக் வழியாகவும் ஏராளமான உறவுகள் நிகழ்ச்சி உடனிருக்கிறாங்க. அன்பான வணக்கம். நானும் நிகழ்ச்சியோடு நிகழ்ச்சியில் பாடல்கள்லாம் ரொம்ப ரொம்ப அருமையாவே இருக்குன்னு சொல்லி திவ்யா நிகழ்ச்சி உடந்திருக்கிறாங்க. அன்பான வணக்கம் சொல்லி நித்யநாதன் நிகழ்ச்சி உடந்திருக்கிறாங்க. அன்பான வணக்கம் சொல்லி மூதூர் பட்டித்திடல் வடிவேல் நிகழ்ச்சி உடந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஹாய் சுரூபி அக்கா, அன்பான இரவு நேர வணக்கம். நலமா இருக்கிறீங்களா? நான் ரொம்ப சூப்பரா இருக்கேன். நானும் நிகழ்ச்சியோடு பண்டர்வழி வினோதன், வினோத் லதா, கிரிஷாந்தன், ரோஷன், சபினாஷ் ஆகியோரையும் நிகழ்ச்சி உணர்ந்துக்கொள்ள சொல்லியிருக்காங்க. இனி இரவு நேர வணக்கம் சொல்லி தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியமும் நிகழ்ச்சி உணர்ந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சி ரொம்ப சூப்பரா போகுது, என்னையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டு நல்ல பாடல் தாருங்கள் சொல்லி சாமிமலை சிங்காரவத்தை தீக்கி தினேஷ் நிகழ்ச்சி உணர்ந்திருக்கிறாங்க. ஹாயக்கா, இனிய இரவு நேர வணக்கம், என்னையும் நிகழ்ச்சி உணர்ந்து கொள்ளுங்கள் சொல்லி கிருஷா நிகழ்ச்சி உணர்ந்திருக்கிறாங்க. ஹாய் சிஸ்டர், ரொம்ப ரொம்ப சூப்பரான பாடல்கள்லாம் தந்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லி நம் பறக்கடுவையிலிருந்து கலா நிகழ்ச்சி உணர்ந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. என்ன கொண்ட அத்தனை அன்புறவுகளுக்காக ஒழிக்கிறது பாடல்.
2: சாமியை கூப்பிடுறேன்டா. கூப்பிடு கூப்பிடு.

ஒலிக்கரமைக்கும் பாடலை தொடர்ந்து நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகிறேன். நேர்கள் தொடர்ந்தும் வசந்தத்தின் வசந்த நிலா நிகழ்ச்சி உடந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக உங்களுடன் புவனேஷ். விடைபெற்று செல்லும் நான் என்று உங்கள் அன்பின் ரூபகுமார் ஸ்ரீ ஸ்ரூபி. வணக்கம் என்று சொந்தங்களே.

0: காற்றலைகள் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். திங்கள் வசந்த நிலா கவிதைகள் அரங்கேறும் நேரம். காற்றலைகள் உங்களது கவிதைகளையும் தவள விடலாம். அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0312 775 0031 அல்லது 0312 775 111 என்ற லகத்தோர் அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அதே போன்று பேஸ்புக் வழியாகவும் இணைந்து கொள்ள முடியும். இப்போது எங்களுடைய அழைப்பில் ஒரு சொந்தம் வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் யாருங்க?
1: என்ன
0: பாடல்?
1: தீராதது
0: காதல் தீராது. நன்றி.

வசந்த நிலா கவிதைகள் அரங்கேறி கொண்டிருக்கிறது. உங்களது கவிதைகளையும் காற்றலைகள் தவள விடலாம். அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அதே போன்று பேஸ்புக் வழியாக இணைந்து கொள்ளுங்கள். இப்போது எங்களோட அழைப்பில் வணக்கம். வணக்கம் வணக்கம். உங்களுடைய அழைப்பில் ஏதோ சிக்கல் அப்படின்னு நினைக்கிறேன். முழு சொந்த இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் வணக்கம் வணக்கம். வணக்கம் வணக்கம். அவருடைய அழைப்பிலும் ஏதோ சிக்கல். ஏராளமான சொந்தங்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். காற்றலையில் நிகழ்ச்சியோடு அன்பான வணக்கம் போரேஷனா. கவிதைகள் அரங்கேறும் நிகழ்ச்சியில் நானும் மனதிருக்கின்றேன் வசந்த நிலாவோடு. என்னையும் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிக்கொண்டு எங்களோடு பிரபாகர் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்திருக்கிறார். நன்றி பிரபாகர். பாடல் வருகிறது கேட்டு மகளுக்கு அன்பான வணக்கம் அண்ணா. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப பிடித்திருக்கிறது. எனக்காகவும் பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறார் எங்களோடு சேகர். சேகர் இனிமையான பாடல் உங்களுக்காக காத்திருக்கிறது கேட்டு மகளுங்கள். ஹாய் அண்ணா, இரவு பொழுது வணக்கம். நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப இனிமையாக இருக்கிறது. பாடல் தாருங்கள். சக்கரை நிலவு என்ற பாடல் தருவீங்களா அப்படின்னு கேட்டுக்கிறாங்க கிஷா. முயற்சிக்கிறேன். அன்பு கலந்த வணக்கம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். எங்களுக்காகவும் பாடல் தாங்கன்னு சொல்லிக்கொண்டு எங்களோடு நிகழ்ச்சியோடு திவினேஷ் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அண்ணா. என்னுடைய கவிதையும் இழைத்துக் கொள்ளுங்கள் சொல்லிக்கொண்டே. நீ எவ்வளவு தூரம் இருந்தாலும் உன்னை நெருங்குகிறது என் இதயம். நீ எவ்வளவு தூரம் இருந்தாலும் உன்னை நெருங்குகிறது என் இதயம் எனக்கே தெரியாமல். அருமை. அழைப்பில் ஒரு சொந்தம். வணக்கம் வணக்கம். அழைப்பில் ஒரு சிக்கல். தொடர்ந்து விடுத்துக் கொள்ளுங்கள். இது காற்றலையில் வசந்த நிலா.

0: பாடலும் ஓர் நினைவு, ஒவ்வொரு ராகமும் ஓர் அழியாத உணர்வு.
1: இன்ப ராகங்கள் நெஞ்ச

0: ஓர் நாள்
1: தோடி ராகம்
0: செவ்வாய்க்கிழமைகளில் நாள் முழுவதும் உங்கள் வசந்தம் வானொலியில் இதயம் தொட்ட இனிய தேடலாய் செவ்வாய் ராகங்கள்.

0: காற்றலையில் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இனிமையான பாடல்களோடு கவிதைகள் வளம் வந்து கொண்டிருக்கிறது. ஹலோ, வணக்கம். வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம்.
1: ரகுமா,
0: எப்படி இருக்கீங்க? ரகுமா, நல்ல சந்தோஷமா இருக்கு. ரகுமா, உங்களை போலவே கவிதை இருக்கா? சரி, சொல்லுங்க, யாரெல்லாம் இருக்கிறாங்க பாடல் கேட்பதற்கு? சரியில இருக்காம கேட்கலாம். நன்றி. அன்பான வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே ஸ்ரீதேவி தன்னுடைய கவிதையை இப்படி சொல்லியிருக்கிறாங்க. ஒரு நாள் உறவாகினேன், உதிரம் பெருக வளர்ந்தேன், இந்த உலகத்தைக்கான கனவுகள் கண்டேன், ஏனோ ஆயிரம் ஆயிரம் துன்பம் இன்பங்களை அனுபவித்தேன். எனக்கென்று ஒரு ஆண்மகன் என்னை கண்டு வந்தான். என் பாதச்சுவடுகள் மேல் அவன் பாதங்கள் வைப்பது வைத்து நடந்தான். அத்தனை கடமைகளையும் முடித்தான், அத்தனை கடமைகளை முடித்தான். ஏனோ தெரியவில்லை, இன்று நினைவுகள் மாத்திரமே மீட்டிக் கொண்டிருக்கின்றேன். இன்று நினைவுகள் மாத்திரமே மீட்டிக் கொண்டிருக்கின்றேன். ஒரு ஓரமாய் நின்று

0: கேட்டுக்கொண்டிருக்கின்ற வசந்த் அனிலா. இனிமையான இரவு பொழுதில் இதமான பாடல்களோடு கவிதைகள் காற்றலைகள் அரங்கேறி கொண்டிருக்கிறது. இப்போது எங்களோட அழைப்பில் வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யாருது?
1: நான் சம்பந்தர மத்தியபுரத்துல இருந்து நஃபீனா பேசுறேன்.
0: நஃபீனா, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கிறேன். நீங்க?
0: நல்ல சந்தோஷமா இருக்கேன். பாடல்கள் பிடிச்சிருக்குதா? பாடல்கள் எல்லாம் பிடிச்சிருக்குதா?
1: ஓ, ரொம்ப பிடிச்சிருக்கேண்ணா.
0: சரி, சொல்லுங்க, யாரெல்லாம் இருக்காங்க பாடல் கேட்டதற்கு?
1: அண்ணா, எனக்கு ஒரு முடிஞ்ச ஒரு பாடல் ஒன்று தர முடியுமாண்ணா?
0: என்ன பாடல்?
1: எனக்கு படத்துல பேரு தெரியா, அன்பே அன்பே என் அன்பே, எங்கே எங்கே நீ எங்கே,
0: என்ன காரணம்?
1: ரொம்ப பிடிக்கும் அந்த பாடல்.
0: சரி சரி சரி. கவிதை இருக்கா?
1: கவிதை இல்ல, இன்னொரு நோக்கி சொல்றேனே.
0: சரி, நன்றி.
1: அனைவர் அன்பர்காகவும் எனக்காகவும்
0: மகேந்திரன் அதிபர் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு சத்தமாக கேட்டுக்கொண்டு புனேஷ் சொல்லிக்கொண்டே பாடல் தாருங்கள். எல்லாரையும் சேர்த்துக் கொள்ளுங்கள். கவிதாஸ் எல்லோருக்காகவும் பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறது. சரி, எல்லோருக்காகவும் பாடல் வருகிறது. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லிக்கொண்டு எங்களோடு நாகேஸ்வரி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். கட்டாரில் இருந்து தன்னை மினைத்துக்கொண்டு பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. பாடல் வருகிறது, கேட்டு மகிழுங்கள். ஃபேஸ்புக் வழியாக இனிமையான வணக்கம் புவனேஷன், எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமாக இருக்கிறேன். பாடல்கள் ரொம்ப பிடித்திருக்கிறது. என்னை மினைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிக்கொண்டு தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம் வந்திருக்கிறார். பாடல் வருகிறது, கேட்டு மகிழுங்கள். பாலசுப்ரமணியம் வினோதன் வினோ நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறார். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், எப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லிக்கொண்டேன். எங்களுக்காகவும் பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறார். பாடல் வருகிறது, கேட்டு மகிழுங்கள். தன்னுடைய கவிதையும் இப்படி சொல்லியிருக்கிறார். என்றுமே என் மனதில் வந்து போகிறாய், நான் வரைந்து வரைந்த வைத்திருக்கும் உன் ஓவியம் போல. அவ்வப்போது ஓவியத்தில் உள்ள நீ நேரில் வரும் நாளை காத்திருந்து நான் சந்திப்போமா? சரித்திரமாக உன் வருகைக்காக காத்திருக்கும் உன் நான் காதலி. வேணு பட்டிருப்பிலிருந்து அந்த கவிதையை சொல்லியிருக்கிறாங்க. அருமை வாழ்த்துக்கள். அன்பான வணக்கம் சொல்லி ஜோன் சித்திரன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். நிகழ்ச்சியோடு எங்களை இணைத்துக் கொள்ளுங்கள் சொல்லியிருக்காரு. இணைத்துக் கொண்டேன். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துகள். கொழும்பு 5 இருந்த ஸ்டீவன் டெய்லர்ஸ்ல இருந்து ரொம்ப சத்தமான நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஸ்டீவன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக எழுந்திருக்கிறார். புவனேஷ் வணக்கம். நிகழ்ச்சியோடு எங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். ஸ்பிரின் புட் செல்வான்னு சொல்லியிருக்கார். நாராயண்பேட்டில் இருந்த நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக எழுந்திருக்கிறார்.

0: கவிதைகளோடு காற்றலைகள் வசந்த நிலா வந்து கொண்டிருக்கிறது. நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள், அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0312 2 775 0 1 அல்லது 0312 2 775 0 1 என்ற இலக்கத்தோடு இப்போது எங்களுடைய அழைப்பில். வணக்கம். வணக்கம். யாரது? கொழும்பு 14 முந்தாஷ் பேகம். நல்லா இருக்கீங்களா? நல்ல சந்தோஷமா இருக்கிறேன். என்ன கவிதை என்று?
1: அன்பு. அன்பா இருப்பதை விட அளவா இருப்பது மேல்.
0: இரண்டடி கவிதை அப்படியா? அருமை. யாரெல்லாம் இருக்கிறாங்க பாடல் கேட்பதற்கு?
1: பாட எனக்காகவும் அன்பு கணவருக்காக, செல்ல மகளுக்காகவும், முக்கியம் உங்களுக்காகவும், நந்தகுமார் சேர்க்கான், சித்தியஸ்மை திருஷ்ணா, ஜெமிலா, அருமை, பரத, பத்ம, ரவி, ரகும, மருது, பாருக், வைதி, சின்னையா, மகாதா, ஆட்டோ, வசந்தகுமார், ஈடா, சரோஜின், அப்துல் நாசிர், அப்துல் மஜி குடும்பத்துக்காக, வசனா கேட்க, அனைத்து நேர்களுக்காகவும்
0: நன்றி. எல்லோருக்காகவும் கேட்கலாம். அன்பு கலந்த வணக்கம் புவனேஷன். நான் சொல்லிக்கொண்டு எங்களோட திவ்யா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். அவிசாவாலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் புவனேஷன். நிகழ்ச்சி ரொம்ப பிடித்திருக்கிறது என்று பகிர்ந்திருக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். பாடல் வருகிறது, கேட்டு மகிழுங்கள். அன்பு கலந்த வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே சமர்செட்ல இருந்து ஷாலின் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். வார்த்தைகள் தேவையில்லை, வார்த்தைகள் தேவையில்லை, உன் மௌனம் பேசும் போது உலகமே தேவையில்லை. உன் மடி சாய்ந்திருக்கும் போது மரணம் கூட என்னை தீண்டாது, உன் நினைவோடு நான் வாழும் போது.

0: காற்றலைகள் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றன. கவிதைகளோடு பாடல்கள் வந்து கொண்டிருக்கிறது. இப்போது எங்களோட அழைப்பில் வணக்கம். வணக்கம்
1: வணக்கம் வணக்கம். ரத்னபுல முத்துசாமி.
0: முத்துசாமி எப்படி இருக்கீங்க முத்துசாமி?
1: நல்லா சார். ரத்னபுல பெரியர பார்க்க வரமாட்டீங்களா?
0: யார் நிகழ்ச்சி செய்வ வந்தா இப்போ?
1: பாடல்
0: கேட்டதற்கு
1: நிகழ்ச்சிக்கு
0: வாழ்த்துக்கள். என்னையும் இணைத்துக் கொள்ளுங்கள். பாடல்கள் அருமையாக இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டே மூதூர் வடிவேல் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். கிருஷ்ணா பெரிய நிலாவில் இருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக சொல்லியிருக்கார். கிருஷ்ணா ஆரேம்பதி இது ரத்னம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கணும். நிகழ்ச்சியோடு எங்களை இணைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு வந்திருக்கார். இணைத்துக் கொண்டேன். உன் நிழல் பட இடமெல்லாம் நீயின்றி யார் பயணித்தாலும் இயற்கையின் எதிர்பார்ப்பு உன் பாதச்சுவடுகளின் தரிசனத்துக்காகவே தாமிருக்கும் ஒற்றை பாதையின் ஒரு பிடிமண் நான். கே உவைதீன் தான் அந்த கவிதையை அனுப்பியிருக்கிறார். வசந்தத்தின் சிகரம் புவனேஷ் அண்ணா நன்றி நன்றி. வெஸ்டர்ன் ராஜா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். ஹாய் பிரதர் வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? பாடல்கள் எல்லாம் அருமையா இருக்கு சொல்லிக்கொண்டேன். என்ன வலை என்ன வலை, வார்த்தைகளை வரிசைப்படுத்துகிறேன் உன் பெயரை சொல்கிறது, அதனை கலைத்து போகிறேன் உனக்கான கவிதையாகி விடுகிறது. கவிதையின் வார்த்தைகளை கொண்டு உனக்கு சொல்லிவிட முடியாது. முடிவில்லா என் காதலை சொல்ல முனைந்தால் சொற்களின் அழகில் சொக்கி போவாய் அன்பே. அருமை. வாழ்த்துக்கள். ஆறுமுகம் ரமேஷ் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கார். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அனுப்பியிருக்கிறார். அன்பான வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மலர்கிறது குறிஞ்சி பூவும், உன் புன்னகையில் ஒவ்வொரு நொடியிலும் மலர்கிறது அந்த 12 ஆண்டுகளும் சேர்க்கிறது என்று சொல்லியிருக்கிறார் நாகேஸ்வரி.

0: கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்த் அனிதா. கவிதைகள் காற்றலைகள் தவழ்ந்து கொண்டிருக்கிறது. இப்போது எங்களோட அழைப்பில் வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் வணக்கம். ஐயா கண்ணு,
0: ஐயா கண்ணு, எப்படி இருக்கிறீங்க ஐயா கண்ணு?
1: நலம், நலமா இருக்கேன் சார். நீங்க நலமா இருக்கீங்களா?
0: சாப்பிட்டாச்சு? நீங்க சாப்பிட்டீங்களா?
1: மனக்கண்ணல
0: பாக்குறேன். சரி, நன்றி.
1: அருமையானவர் கவிதையில வல்லவர்.
0: நன்றி நன்றி. சொல்லுங்க ஐயா கண்ணு, கவிதை இருக்கா?
1: சின்ன ஒரு கவிதை ஒண்ணு வாசிட்டா?
0: சொல்லுங்க.
1: இரு கரங்கள் தலைச்சு காதலின் தங்க வீதியில் என்னவள் இசை பாடினாள், என் கண்ணோடு என்னவள் வந்தாள், இரு கரங்களோடு உறவு கொண்டாடினாள்,
0: குடும்பத்தில்
1: அனைவருக்காகவும், பேர பிள்ளைகள், மனைவி, மக்கள் அனைவருக்காகவும், தோப்பு கொத்துக்கடையுடன் தோப்பு அனிபா மற்றும் சாம்குமார், வசந்தகுமார், குணசீலன், பெரிய திருச்செல்வம், கிருஷ்ண பக்தன், உமாச்சந்திரன், ராஜவாணிகம் ராஜேந்திரன் மற்றும் நம்ம தற்பொழுது கேட்டு வசனம் கேட்டுக்கொண்டிருக்க அனைத்து நேயர்களுக்காகவும் உங்களுக்காகவும் சேர்த்து பாடல்களை தாருங்கள். நல்லப்பா,
0: சரி, எல்லோருக்காகவும் கேட்கலாம். நன்றி
1: நன்றி.
0: அதே போன்று அழைப்பின் வழியாக ஆட்டோ விஸ்வநாதன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சி ரொம்ப சத்தமாக கேட்டுக்கொண்டிருக்கிறேன். என்னையும் எடுத்துக்கொண்டு பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டிருந்தார். எல்லோருக்காகவும் வருகிறது அடுத்த

0: காற்றலையில் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றகள். கவிதைகள் காற்றலைகள் தவழ்ந்து கொண்டிருக்கிறது. இப்போது எங்களுடைய அழைப்பில் வணக்கம்.
1: அன்பான இரவு நேர வணக்கம்.
0: வணக்கம், யாருது?
1: நான் தப்புமார் கந்தகிரி குடியானிலிருந்து வசந்தகுமார்.
0: வசந்தகுமார், நல்லா இருக்கீங்களா? வசந்தகுமார்,
1: நல்ல சுகமா இருக்கிற, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
0: நல்ல சந்தோஷமா இருக்கிறது உங்களை போலவே. வசந்தகுமார் சொல்லுங்க. வசந்தகுமார்,
1: ரொம்ப அருமையான பாடல்கள்.
0: நன்றி.
1: கவிதை என்றால் என்னிடம் இல்லை.
0: சரி, யாரெல்லாம் இருக்காங்க பாடல் கேட்கறதுக்கு?
1: ஒரு பாடல் வந்து தர முடியுமா?
0: என்ன பாடல்?
1: மோனிஷா அண்ட் மோனாலிசா படத்துல உயிரே வா உறவே வா என்ற ஒரு பாடல் இருக்கின்றது. இந்த பாடலை தர முடியுமா?
0: முயற்சிக்கிறேன். யாரெல்லாம் இணைத்துக் கொள்ள போறீங்க பாடலுக்காக?
1: இந்த பாடலை கேட்பதற்காக தோப்பு குச்சி கடையிடன் வத்தலை ஐயா கண்ணு, நண்பன் தலவாக்கலை கிருஷ்ண பக்தன், நீர்கொழும்பு சாம்குமார், ராஜமாணிக்க ராஜேந்திரன், உமாச்சந்திரன், சுமிதா அஜேகம், பாதிப்பு சின்னத்தம்பி அண்ணன் மற்றும் அருள்மொழி, அம்மம்பிட்டிய ராசையா, வெளிமட செல்வரா முருகனுக்காக கே.
0: நன்றி
1: நன்றி
0: நன்றி. அன்பான வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே இன்று பிறந்த நாளை கொண்டாடும் தரணிகர உடப்புலவைச் சேர்ந்த உமேஷ் அவர்களை, அப்பா முருகதாஸ், அம்மா கலைச்செல்வி, உடன்பிறப்புகளான தர்ஷிகா, பிரவீன் ஆகியோரும் மற்றும் உறவினர்களான தாத்தா, பாட்டி, மாமா, மாமி, சித்தப்பா, சித்தி, நண்பர்கள் பரத், டினோஜ், திக்ஷனா, ஷிரோமி, பிரசாந்த் மற்றும் கொடகலை உறவுகள் எல்லோரும் சேர்ந்து வாழ்த்துதாக சொல்லியிருக்கிறாங்க. இனிமையான பிறந்தநாள் வாழ்த்துக்களை நாங்களும் சொல்கின்றோம். அன்பு கலந்த வணக்கம் போனிச்சனா. நிகழ்ச்சி அருமையாக இருக்கிறது, நேயர்களின் கவிதைகளும் அருமையாக இருக்கிறது. என்னையும் இணைத்துக்கொண்டு பாடல் தாருங்கள் என்று சொல்லிக்கொண்டே தியாகு நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு போனாக சொல்லியிருக்கிறார். யார் சொன்னது, யார் சொன்னது பெண் மட்டும்தான் உயிரை சுமப்பார் என்று? ஒவ்வொரு ஆணின் இதயத்தை தொட்டு பாருங்கள், அதில் ஒரு பெண் நினைவு உயிராக இருக்கும்.

0: வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 102.6, 102.8 என்ற ரசிகள் இலங்கையில் எங்கிருந்தாலும் இணைந்து கொள்ளலாம். அதே போன்று www.vasantham.fm.il என்ற இணையதளத்துக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால் ஆன்லைன் மூலமாகவும் இணைந்து கொள்ள முடியும். இனிமையான பாடல்கள் காற்றலையில் வந்து கொண்டிருக்கிறது. கவிதைகளோடு காணங்கள் வந்து கொண்டிருக்கிறது. காற்றலை வசந்தத்தில் இப்போது அழைப்பில் ஒரு சொந்தம். வணக்கம். வணக்கம். வணக்கம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் இது?
1: நான் சஞ்சீவ் ரமேஷ். ரஷிதா
0: கான். ரஷிதா கான், நல்லா இருக்கீங்களா?
1: நலமாக இருக்கேன். நீங்க நலமாக இருக்கீங்களா?
0: நல்ல சந்தோஷமா இருக்கேன் ரஷிதா கான். பாடல்கள் எல்லாம் பிடிச்சிருக்குதா?
1: அருமையான பாடல்கள் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன்.
0: சரி, நன்றி அம்மா. கவிதை இருக்கா?
1: கவிதை கட்டுரை
0: இல்லை. சரி, யாரெல்லாம் இருக்கிறாங்க பாடல் கேட்பதற்கு?
1: உங்களுக்காகவும் எனக்காகவும் வசந்தம் கேட்கும் அனைவருக்காகவும்.
0: சரி, எல்லோருக்காகவும் கேட்கலாம். நன்றி.
1: நன்றி. வணக்கம்.
0: அன்பான வணக்கம் புவனேஸ்வரன். எப்படி இருக்கிறீங்க? என்னை இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிக்கொண்டு எங்களோடு முகமது சுலைமான் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். நிகழ்ச்சி ரொம்ப பிடித்திருக்கிறது என்று பார்த்திருக்கிறார். நன்றி. வத்தலிலிருந்து யுவராணி, அன்பு வணக்கம் என்று பார்த்திருக்கிறாங்க. வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? ஞானகுரு மணி சுதர்ஷினி பதுல்லையிலிருந்து பாடல் கேட்டுக்கொண்டு போதாக சொல்லியிருக்கிறாங்க. புவனேஷ்வரனா, நிகழ்ச்சி ரொம்ப பிடித்திருக்கிறது என்று பார்த்திருக்கிறாங்க. அன்பான வணக்கம் நிரேஷன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். நிகழ்ச்சியோடு எங்களை இணைத்துக் கொள்ள வந்திருக்கார் டில்ஷான் வந்திருக்கிறார். வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கிறீங்க? நான் திகழிலிருந்து டில்ஷான். அப்பா ஜோன், அம்மா சுஜி, தம்பி கிஷான் அனைவருக்காகவும் பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறார். எல்லோருக்காகவும் பாடல் வருகிறது, கேட்டு மகிழுங்கள். ஆஷினி, அன்பு வணக்கம் இடத்துல கொண்டே மட்டக்களப்பு அரசு எடிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காங்களாம். பாடல்கள் ரொம்ப பிடிச்சிருக்கண்ணா அப்படின்னு பகிர்ந்திருக்கிறாங்க. நன்றி. கருங்காலிச்சோலை மில்டன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். இனிமையான வணக்கம் புவனேஷ், எப்படி இருக்கிறீங்க? சாமிமலை சிங்காரவத்தை டி கே தினேஷ் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு போதாக இருந்திருக்கிறார். நிரோஷன், அன்பு வணக்கம் சாங்ஸ் எல்லாம் சூப்பர் அண்ணான் பகிர்ந்திருக்கிறார். அஜித் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கார். மஸ்கரி அஜித் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்திருக்கிறார் பேஸ்புக் வழியாக. எஸ் எல் நஜீம்தீன், இரவு படுது வணக்கம் என்று பகிர்ந்திருக்கிறார். ஆகாஷ் கரோலில் நடந்த நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். ஹட்டன் நவீன், அன்பு வணக்கம் என்று பகிர்ந்திருக்கிறார்.

0: கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்த நிலா. காற்றலையில் இனிமையான பாடல்களோடு நகர்ந்து கொண்டிருக்கிறது. அழைப்பில் ஒரு சொந்தம் வணக்கம். வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம். யாரு? நல்ல சந்தோஷமா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க அருள்மொழி? நன்றி. சாப்பிட்டீங்களா? சரி, ஓ சாப்பிட்டாச்சு. கவிதை இருக்கா? என்ன கவிதை சொல்லுங்க.
1: அவள் அவள் இனிமையாய் வீசும் தென்றல் காற்று, மெல்ல மெல்ல இதழ் விரிக்கும் பூக்கள், மயங்கிய வண்டுகள் மனதில் கிறங்க, படமுடக்கம் மனம் இன்பமாய்த்துள்ள உடக்கம் தெரிந்து மறியாத நாணம் தோன்ற, புரிந்தும் புரியாத அதிசயம் பேரிங்கும் அவள்.
0: அருமை அருமை, வாழ்த்துக்கள். அன்பு கலந்த வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே கணேஷ் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். போனா நிகழ்ச்சி ரொம்ப பிடித்திருக்கிறது. என்னை மினித்துக் கொண்டு பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறார் கணேஷ். பாடல் வருகிறது, கேட்டு மக்களுங்கள். அன்பு வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே அமெரிக்காவிலிருந்து மாலி தன்னுடைய கவிவரிகளை இப்படி சொல்லியிருக்கிறாங்க. நிலவின் ஒளி இரவை அழகாக்குவது போல உன் நினைவு என் வாழ்வை ஒளிர செய்கிறது. காற்று வந்து என் முகத்தை தொட்டால் அதில் கூட உன் அன்பின் வாசம் வீசுகிறது. தூரங்கள் எவ்வளவு நீண்டாலும் இதயங்கள் அருகிலிருந்து பிரிவில்லை. என் கண்கள் தேடும் கனவும் நீ, என் இதயம் துடிக்கும் காரணமும் நீ. ஒவ்வொரு விடியலும் உன் பெயரை சொல்லி மலர்கிறது. ஒவ்வொரு மாலையும் உன் நினைவில் அமைதியாக மறைகிறது. என் வாழ்வின் எல்லா பாதைகளும் உன் கைகளை தேடி செல்லும் பயணங்களே. என்றும் மாறாத என் அன்பின் மொழி ஒன்றுதான், உன்னை நேசித்தேன், நேசிக்கிறேன், என்றும் நேசிப்பேன்.

0: கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்த நிலா. இனிமையான பாடல்கள் காற்றலையில் வந்து கொண்டிருக்கிறது. இப்போது எங்களோட அழைப்பில் வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யாரு? நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கும். திருவிழா அப்படிங்கிட்டு 5 நாள் ஓடுறது ரொம்ப வருத்தமா இருக்கு.
0: அப்படியா? இனிமையான பாடல்கள் வந்து கொண்டிருக்கிறது. கவிதை இருக்காம?
1: தம்பி
0: நன்றி. அன்பான வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே நிகழ்ச்சியோடு என்னை இணைத்துக் கொள்ளுங்கள் சொல்லிக்கொண்டே பவித்ரா நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருக்கலாம். ஹட்டன் இருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு பகிர்ந்திருக்கிறாங்க. காதல் என்பது அருகில் இருப்பது அல்ல, தூரத்தில் இருந்தாலும் இதயத்தில் ஒருவருக்கொருவர் வாழ்வதே உண்மையான காதல். உன்னை நினைக்க ஒரு காரணம் தேவையில்லை, உன்னை மறக்க ஒரு வாழ்க்கை போதாது. ஏனெனில் என் இதயத்தின் ஒவ்வொரு துடிப்பிலும் உன் பெயரை அமைதியாக ஒலிக்கிறது. அருமை வாழ்த்துக்கள். இந்த கவிதையும் அமெரிக்காவிலிருந்து மாலி அனுப்பின கவிதையின் விட்டு சென்ற மிச்ச கவிதை அது. அன்பு கலந்த வணக்கம் போனேஷண்ணா. நிகழ்ச்சி அருமையாக இருக்கிறது சொல்லிக்கொண்டே விஸ்வா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். பாடல்கள் அனைத்தும் ரொம்ப பிடித்திருக்கிறது போனேஷண்ணா, எனக்காகவும் பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறார். விஸ்வா பாடல் வருகிறது, கேட்டு மகிழுங்கள். யோகேஸ்வரி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு போதாக இருக்கிறாங்க வத்தலிலிருந்து. நிகழ்ச்சி அருமையாக இருக்க போனேஷன்னா என்னை மினித்துக்கொண்டு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மனோதனுடைய கவிதையை படிச்சொல்லியிருக்கிறார் கொழும்பிலிருந்து. என் வானம் வெளிச்சமாக வேண்டும் என்பதற்காக தன் நிலவையே மறைத்து கொண்டாயோ, என் வாழ்க்கை வசந்தமாக வேண்டும் என்பதற்காக உன் பூக்களை உதிர்த்து கொண்டாயோ, நான் நன்றாக வாழ வேண்டும் என்பதுதான் உனக்கான காரணமா? உன் அன்பை மறுக்கும் உனது விலகலில் கோபத்தை விட காதலே அதிகமாக தெரிகிறது. என் சுகத்திற்காக உன் சுமையை ஏற்றுக்கொண்டு, என் சிரிப்பிற்காக உன் கண்ணீரை ஒழித்துக் கொண்டு நீ எடுக்கும் இந்த முடிவு, உன்னை விட என்னை யார் அதிகம் நேசிக்க முடியும் என்பதை தான் நிரூபிக்கிறது. உன்னை விட என்னை யார் அதிகம் நேசிக்க முடியும் என்பதை தான் நிரூபிக்கிறது. உன் தியாகத்தின் முன்னால் என் காதலின் ஆழம் தோற்று போனாலும், என் வாழ்வின் நலம் விரும்பி நீ என்னை வேண்டாம் என்று சொன்னாலும், நான் உன்னை காதலிக்கிறேன். என் அத்தனை சந்தோஷங்களும் உன்னில் இருப்பதை உணர்ந்தால் இந்த விலகல் உனக்கு இருக்காது. காதல் என்பது காலம் கடந்து வாழ வேண்டும் என்பதற்கு அர்த்தமல்ல. காத்திருந்து ஒரு நிமிடம் வாழ்ந்தாலும் அது வாழ்க்கைதான்.

0: கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்த் அனிதா நிகழ்ச்சியில் இருந்து நீராக வந்திருக்கிறார். வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்
0: போனேன். நான் திங்கமலை நல்லா இருக்கீங்களா?
1: நல்ல சிவமார்க்கில் நிகழ்ச்சி நிறைவடையின் நேரம். இறுதிப்பாடல் எனக்கு இந்த பூவே முதல் பூவே ஒரு பனித்துளி எனக்காக.
0: என்ன காரணம்?
1: இந்த பாடல் நல்ல பாடல். ஒரு குட்டி கதைக்கா
0: சொல்லுங்க.
1: என் உயிரே, நீ என்னை நினைக்காத நேரங்களில் என் இதய துடிப்பு நின்று விடுமோ என்று நான் அச்சப்படுகின்றேன். தானல் நீர் கொண்டு அளத்த தொட்டி மீனாழி துடிக்கின்றேன். உன்னை நினைத்து நீ வருவாயென. நன்றி.
0: அருமை அருமை, வாழ்த்துக்கள்.
1: பாடலை மத்தில் அஞ்சா கண்ணு, ஜம்பகா அப்துல் மஜீத், சோபூர் நோடீஸ்ராஜ், சோபூர் செல்வனர் மொஹைதீன், எனக்கு வேண்டி உங்களுக்கு வேண்டியும் இந்நேரம் கேட்டுக் கொண்டு அனைத்து நேரங்களுக்கு வேண்டியும் தருங்க.
0: சரி, எல்லோருக்காகவும் கேட்கலாம். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. அன்பு வணக்கம் புவனேஷனா, எங்களை இணைத்துக் கொள்ளுங்கள் சொல்லிக்கொண்டு எங்களோடும் தியாகராஜன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக இணைந்திருக்கிறார். தியாகராஜன் பாடல் வருகிறது கேட்டு மகளுக்கள். அன்பு கலந்த வணக்கம் அண்ணா, நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப பிடித்திருக்கிறது. அனைத்து பாடல்களும் பிடித்த பாடலாக இருக்கிறது சொல்லிக்கொண்டு சஹரா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக இணைந்திருக்கிறாங்க. அனுராதபுரத்திலிருந்து, அதுபோல குருநாகர்லேருந்து அஸ்ட்ரா அன்பு வணக்கம் என்று பகிர்ந்திருந்தாங்க. நிகழ்ச்சி ரொம்ப பிடித்திருக்கிறதாக பகிர்ந்து கொண்டிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷம், இனிமையான வணக்கம் போனேஷன்னா. நிகழ்ச்சியில் ஒழித்த பாடல் அத்தனையும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த பாடல்னு சொல்லிக்கொண்டு முருளி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக சொல்லியிருந்தார் வத்தல்லிருந்து. எல்லோருக்காகவும் வருகிறது அடுத்த பாடல். ஒழிக்க வருகின்ற பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகின்றேன். இந்த நிகழ்ச்சியிலிருந்து கூட அத்தனை சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். தொடர்ந்து வசந்தத்தோடு இணைந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றிகள் கூறி விடைபெற்று செல்வது நான் என்றும் உங்கள் அன்பின் நாகேந்திரன் புவனேஸ்வரராஜ். நன்றி சொந்தங்களே.

நேயர்களின் தெருவில் நிகழ்ச்சிகளில் முதல் தர வானொலி வசந்தம் FM 102.6

இலங்கையின் 9 மாகாணங்களிலும் 102.8 வசந்தம் FM.

0: நேயர்களின் தெருவில் நிகழ்ச்சிகளில் முதல் தர வானொலி வசந்தம் FM.
1: என்ன கடிட்டா? என்ன கடிட்டா? என்ன கடிட்டா? என்ன கடிட்டா? என்ன கடிட்டா? என்ன கடிட்டா? என்ன கடிட்டா?

0: வெக்கத்தை பாரு மாமாவுக்கு, கட்டிக்க போறவன் எப்படி இருக்கணும்னு கேட்டா எப்படி வெக்கப்படுறிய? அட சொல்ல மாமா.
1: என்னன்னு சொல்ல?
0: ஓ யோசிக்கிறியா?
1: எப்படி சொல்ல?

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 102.8

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8

பாடலும் மயிலின் அகவலும் பக்தியின் மனமும் வீசும் யாழ் மண்டல் 102.8 தமிழின் சுவாசம் வசந்தம் FM.

அழகு தமிழின் கரம் பிடித்து உங்கள் வசந்தமே காற்றின்

நேயர்கள் அனைவருக்கும் அன்பான காலை நேர வணக்கம். தொடர்ந்தும் வசந்தத்தின் இறையோசை நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கலாம். மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனியதொரு நாளாக அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் ஆரம்பமாக விக்கினங்களை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமானின் துதியை கேட்கலாம்.

0: நீர்கள் தொடர்ந்தும் கிருபானந்த வாரியாரின் மாணவியான திருமதி தேச மங்கையர்கரசியின் சொற்பொழிவினை கேட்கலாம்.
1: சில நேரம் நமக்கே தெரியாம மனசுல ஏதோ ஒரு பயம் இருக்கும். எந்த பக்கம் திரும்பினாலும் நமக்கு ஒரு பிரச்சனை மாதிரியே தெரியும். மனசுல ஒரு தெளிவில்லை, சோர்வு, இந்த மாதிரி பல நேரங்கள்ல எல்லாரும் மாட்டிக்கிட்டு அவசப்படுவோம். அப்படி இருக்கிறீங்களா நீங்க? உங்களுக்கு நான் ஒரு நல்ல யோசனை சொல்றேன். நேரா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற சிவன் கோயிலுக்கு போங்க. அங்க துர்க்கையினுடைய சந்நிதி கண்டிப்பா இருக்கும். அந்த துர்க்கையினுடைய சந்நிதிக்கு போயிட்டு ஒரே ஒரு நெய் தீபம் ஏத்துங்க. ஏத்திட்டு அந்த துர்க்கைய மனசார வேண்டிக்கோங்க. என் மனசுல இருக்கிற இந்த கவலை, இனம் புரியாத ஒரு நடுக்கம் எனக்கு நீங்கணும் அப்படின்னு துர்க்கை கிட்ட உருகி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு வாங்க. கோயிலை விட்டு வெளியே வரும்போதே உங்க மனசுக்குள்ள ஒரு மிகப்பெரிய பலம் வந்த மாதிரி கண்டிப்பா நீங்க உணர்வீங்க.

0: நீங்கள் இதுவரை இறையோசை நிகழ்ச்சியோடு இணைந்திருந்தீர்கள். தொடர்ந்தும் வசந்தத்தின் விடியல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம்.
1: நேரம் அதிகாலை 5 மணி கடந்து 1 நிமிடம்.

நேர்களைவருக்கும் சந்தோஷமான உற்சாகமான காலை நேரத்தின் வணக்கங்கள். இன்று ஜூலை மாதம் 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. பிறந்திருக்கும் இந்த நாளானது உங்கள் அனைவரின் வாழ்விலும் மகிழ்ச்சியும் அமைதியும் நிறைந்த நாளாக அமைய வேண்டும் என்ற பொதுவான நல்வாழ்த்துக்களோடு இன்றைய தினம் பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அப்படின்னு சொன்ன உடனே ஒரு தனித்துவமான கம்பீரம் உண்டு. அதிலும் பாத்தீங்கன்னா நம்ம வானொலியை பொறுத்த வரைக்குமே இன்றைக்கு வந்து செவ்வாய் ராகம் தாங்கி வரும் விடியல் நிகழ்ச்சி. உங்கள் அனைவரையுமே சந்தோஷமாக இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படி என்ன செவ்வாய் ராகம் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். ஆனா கூட பாத்தீங்கன்னா உங்க எல்லோருக்குமே தெரியும், செவ்வாய் ராகம் என்றாலே இன்பு தொண்ணூறுகளில் வெளிவந்த இனிமையான இடைக்கால பாடல்கள் தொடர்ச்சியா வந்து கொண்டே இருக்கும். இந்த நிகழ்ச்சியில மட்டும் கிடையாதுங்க, இன்றைய நாள் முழுவதும் பாத்தீங்கன்னா இன்பு தொண்ணூறுகள் வெளிவந்த இடைக்கால பாடல்கள் உங்களை மகிழ்விக்க காத்துக்கொண்டே இருக்கிறது. எனவே இன்றைய நாள் வந்து எல்லோருமே ரொம்ப உற்சாகமா இருப்பீங்க. வசந்தம் வானொலியில் இன்னைக்கு வந்து செவ்வாய் ராகம் கேட்க போறோம் அப்படின்ற மாதிரி நிறைய சந்தோஷத்தோட இருப்பீங்க. அதே சந்தோஷத்தோட இன்றைய நாளுக்கு நாங்க சிந்தனையை பார்த்துட்டு வரலாம். மனித வாழ்க்கை என்பது ஒரு நேர்த்தியான இசைத்தட்டை போன்றது. நாம் எந்த ஒரு அதிர்வையும் எண்ணையும் விரும்பி அலைவரிசையாக்குகின்றோமோ அதுவே நமது மனநிலையையும் மாறுகின்றது. எண்பதுகளின் பாடல்கள் காலங்கள் கடந்தும் நமக்கு எவ்வாறு பேரமைதியையும் மன நிறைவையும் தருகின்றனவோ அதே போன்று நாம் செய்யும் நற்செயல்களும் பிறரிடம் பேசும் இன்சொற்களும் என்றும் அழியாமல் நிலைத்திருக்கும். எனவே இந்த இனிய விடியலை நேர்மறை எண்ணங்களோடும் நம்பிக்கையோடும் வரவேற்போம். இனி சொற்களுக்கெல்லாம் ஓய்வு கொடுத்துட்டு எண்பதுகளின் பொன்னான இசைக்காலத்துக்குள் நாம பயணிக்க போறோம். அதுக்கு முன்பதாக இன்றைய நாள் நல்ல பல சுபகரம் ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்கும் சந்தோஷமான வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதோடு நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் அன்பன சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். அழைப்பினை ஏற்படுத்துங்கள் 0312-7775-0003. அதே போல 0312-7775-111 இலக்கத்துக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்க. அதே போன்ற நிகழ்ச்சி எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் வசந்தமிகபூர்வமான முகநூல் வழியாக இணைந்து கொண்டு உங்கள் அன்பன சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். பகிர்ந்து கொள்ளும் வாழ்த்துக்களை நிகழ்ச்சியோடு சேர்த்துக் கொண்டு பயணிக்க நானும் காத்திருக்கிறேன் நிகழ்ச்சியில். அடுத்து நாங்க ஒரு இனிமையான பாடல் கேட்க போறோம். என்ன பாடல் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆவாரம் பூ திரைப்படத்திலிருந்து ஒரு இனிமையான பாடல் வருது. கேட்டு மீண்டும் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கலாம். இது செவ்வாய் ராகம் கொண்டு வரும் காலை பொழுதின் வாழ்த்துடன் நிகழ்ச்சி உங்களை பேசிட்டு இருக்குது உங்கள் சிவானி.

இனிமையான இடைக்கால பாடல்களோடும் காலை பொழுதின் வாழ்த்துக்களோடும் இணைந்திருக்கின்றோம். விடியல் நிகழ்ச்சியோடு ஒரு இனிமையான பாடல் நிகழ்ச்சி அரங்கத்து சென்றிருக்கிறது. நேர்களை இன்று தங்களது பிறந்தநாள் அதேபோல திருமண நாள் மற்றும் பல்வேறு சுபகாரியங்களை கொண்டாடி மகிழும் சொந்தங்கள் அனைவருக்கும் நமது விடியல் நிகழ்ச்சியின் சர்வ சந்தோஷமான வாழ்த்துக்களை நான் மீண்டும் ஒரு முறை பகிர்ந்து கொள்வதோடு நீங்களும் உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0312 775 0301 அதேபோல 0312 775 111 நேரத்துக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்கள். அதே போன்ற நிகழ்ச்சி எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் முகநூல் விளையாணிந்து கொண்டு உங்கள் மனசங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். இந்த நேர நிகழ்ச்சியோடு இருந்திருக்கும் சொந்தங்களையும் நாங்கள் சந்தோஷமாக சேர்த்துக் கொள்வோம். அன்பன காலை நேர வணக்கங்களோடு எம் எஸ் பெருமாள் நிகழ்ச்சி கேட்டு யாட்டியந்தோட்டிலிருந்து அன்பு மனைவி சுந்தரி, மகள் சுமதி, தேவிகா, விஜிதா, மணிமரன், கனிமா, சூட்டி, கோபால், ரவிச்சந்திரன், கந்துசாமி, அதே போல குமாரி, யாட்டியந்தோடி சிவா ஜூலஸ்ல கூடிய அனைத்து சொந்தங்களுக்கும் பாடல் விரும்ப கேட்டுக்கிறாங்க. இதுவரை சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு பாதுக்கு இருந்த சின்னத்தம்பி நிகழ்ச்சியை கேட்டு இருக்கிறாங்களாம். துளசுல பூமிகா, சின்னத்தம்பி, நித்திய பிரபா, ஸ்ரீதரன், சாரங்க பிரபா, அபிசரன், ஈசான பிரபா, தனலட்சுமி, ராஜலட்சுமி, அழகு சுந்தரம், ராமணி, லட்சுமா, சந்திரன், நாகேந்திரன், சக்கலிங்கம், முத்துக்குமார், அருள்மொழி, சின்னைய, மகாதேவன், எம் எஸ் பெருமாள், விஜயகுமார், கௌசல்யா மற்றும் எட்டியாந்தோட்டி சிவா ஜூலிஸ்ட் கூடிய அனைத்து சொந்தங்களுக்காகவும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு கவிஷ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்காங்களா? இதுவரையே நிஷா வந்திருக்கிறாங்க, மாவனிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதா சொல்லியிருக்கிறாங்க. இனிமையான காலை நேர வணக்கம் சிவானி, அப்படி இருக்கீங்க, இனியும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்க. இன்றைய நல்ல நல்ல பல சுபகாரம் ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக அருந்தங்கி ஐயப்பன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. இதுவரை சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு கார்த்திகா வந்திருக்கிறாங்க, சொந்தங்கள் யாவரையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டு பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. ஜெகதீஷ் வந்திருக்கிறாங்க, அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. வசந்தம் சொந்தங்கள் அனைவருக்கும் சந்தோஷமான காலை நேர வணக்கம் சிவானி, உங்களுக்கும் காலை நேர வணக்கம். இன்றைய நாள் செவ்வாய் ராகங்களுக்கும் வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொள்வதாக சண்முகநாதன் வந்திருக்கிறாங்க, கலகலந்த நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களா? அன்பனையிலே காலை நேர வணக்கம் சகோதரி, எப்படி இருக்கீங்க, நலமா இருக்கீங்களா? ஹட்டன் கேம் வழியிலிருந்து சுந்தர் வந்திருக்கிறாங்க, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையே பகிர்ந்திருக்கிறாங்க. ஹாய் சிவானி, அன்பான இனிய காலை நேர வணக்கம். யுதாகரன், மௌஜின், வட்டவழிந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டுதான் சொல்லியிருக்கிறாங்க. இதேவழி சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு வேன்களில் இருந்து நிமல்குமார் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களா? அன்பு மனைவி ராதா மற்றும் மகன் மகளான சந்தோஷ் மற்றும் புவிலோஷன், இலக்கியா, சிவன்யா, பிரகல்யன் ஆகியோர் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. ஐ சகோதரி இனிய செவ்வாய் ராக காலை வணக்கம். மனைவி ஜெயா, மகன் மகளான மதுஷான், தருண் அனைவரும் இணைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டு முருகேஸ் வந்திருக்கிறாங்க, தீகல வட்டவழிந்து நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். இணைந்து கொண்டு அத்தனை அன்பு சொந்தங்களுக்காகவும் அடுத்தும் ஒரு இனிமையான பாடல் வர காத்திருக்கிறது. பாடலை கேட்டுக்கொண்டு மீண்டும் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கலாம்.

வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக மெஸ்கலியா பிரவுன்ஸ்ல இருந்து மணிமோகன் வந்திருக்கிறாங்க. ஸ்ரீகுமார் மற்றும் ரோபின் ஆகியோர் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்ப கேட்டிருக்கிறாங்க. பூனாக்களை இந்த மகேஷ் இருக்கிற சந்தோஷமான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. பூனாக்களை சொந்தங்கள் யாவரும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாட விரும்பி கேட்டிருக்கிறாங்க. இதுவரை அன்பான காலை நேர வணக்கங்களோட பெரிய கலர் உதயபுரம் உதயன் வந்திருக்கிறாங்க. கேஷாயினி மற்றும் ஜிதுக்காக பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. அனைவருக்கும் அன்பான காலை நேர வணக்கம். கொட்டக்கலை டைட்டன் அந்த சந்தியாக நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களா? காலை நேர வணக்கம். கோயம்புத்தூர்ல இருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக பாலு வந்திருக்கிறாங்க. செவ்வாய் ராகங்களுடைய பாடல்களையும் கேட்க ரொம்ப ஆவலுடன் நாங்களும் இணைந்திருக்கின்றோம். மனைவி லதா, மகன் ராஜா ஆகியோரையும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. அன்பான பாசமான காலை நேர வணக்கம். பாடல்கள் எல்லாம் அருமையாக இருக்கிறது. உங்களுக்கு வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டே நிலங்க லக்மல் வந்திருக்கிறாங்க. சரண்யா, மிஸ்மிதா, அசிபா, யோகா, ரஷ்மீஷ் மற்றும் ரமேஷ் அதே போல விஜயா ஆகியோர் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்ப கேட்டுக்கிறாங்க. தர்ணிகள் இருந்து கிருஷ்ணவேணி. இதுவரை சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு ராஜா செயின்ட் ஜேம்ஸ் வந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களா? இனி காலை நேர வணக்கம். அன்பான அறிவிப்பாளர் சிவானி சகோதரி, நாங்களும் நிகழ்ச்சி கேட்டு இருக்கின்றோம். பாடல் தெரிவுகள் அனைத்தும் அருமை. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக வேலுவலி ஷமட் மாவட்டத்தில் நசா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். இதேவெளி சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு வெள்ளவத்திலிருந்து செல்வத்துறை நந்தகுமார் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். அன்பான காலை நேர வணக்கம் சகோதரி. ஆரையும் பத்தி இதிரத்தினம் வந்திருக்கிறாங்க. அருள் செல்வி, பிரசன்னா, பிரணீத் மற்றும் திலக்ஷி ஆகியோருக்காகவும் பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு அவனாசி வைஜெயந்தி மலர் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. பல்லாங்குழந்தை நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். அன்பனை இனிய காலை நேர வணக்கம் சகோதரி. மணி குடும்பம் மற்றும் ஸ்ரீகாந்த் குடும்பம், சரஸ்வதி குடும்பம், சாந்தி குடும்பம், கிதான் குடும்பம், தீபா குடும்பம், கடற்கரை ட்ரைட்டன் சுதங்கள் யாவரையும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாட விரும்பி கேட்டு முத்தைய காலை மத நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. கணபதி மனோகர் வந்திருக்கிறாங்க. கடுவிழந்து நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களா? இவர்களும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு இன்று மிகவும் ஒரு முக்கியமான நாள். தமிழ் திரையுலகத்தை பொறுத்த வரைக்குமே தன்னுடைய நடிப்பாலும் தன்னுடைய அசாத்தியமான திறமையாலும் நடிகர், பாடகர், இசையமைப்பாளர், தயாரிப்பாளர் மற்றும் நிறைய லிரிக்ஸ் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பன்முக திறமைகளை கொண்ட தனுஷ் அவர்களுடைய பிறந்த நாள் என்று நாங்களும் சந்தோஷமான ஆகிய தின வாழ்த்துக்களை தனுஷ் அவர்களுக்கு பகிர்ந்து கொண்டு தொடர்ச்சியாக நிகழ்ச்சியோடு இருந்திருக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்தும் ஒரு இனிமையான பாடல் வருது கேட்டு மீண்டும்